0: நீல எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.
2: மங்களம் பொங்கிடும் வேலை இதோ 5:54. இனிய காலை வணக்கம் நேயர்களே, இணைந்திருக்கிறோம் முக்கடலின் சங்கமமாய் முக்கணியின் சுவையாய் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாகிறது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், புரட்டாசி

மாதம் இரண்டாம் நாள் 2026 செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: மங்கள இசை கேட்டோம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் சிப் வடிவமைத்து தயாரிப்பது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சர்வதேச நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாடு திட்டத்தின்கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழிக் கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: புதிய நாளின் மனம் கமலும் நேரம் 6:02. நெஞ்சங்களை அன்பின் உணர்வால் பொங்கிட செய்யும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. இன்று நம் பண்பலையில் மலர்ந்து நம் உள்ளங்களில் மனம் வீச காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரங்களை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாய் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை 6:55 உழவருக்கான அறிவிப்புகள், காலை 7 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:09:10, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். இன்று காலை 8:30 சர்மரோக நிபாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. காலை 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி, 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை, 10:30 கடிதமும் கருத்தும். இன்று முற்பகல் 11:02 ஏக் சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா நேரலை, பகல் 12 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அலர்ஜி குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார

0: climate among 40 plus global markets in the latest Business Climate Survey 2026 by the Swedish Chamber of Commerce in India. Commerce and Industry Minister Piyush Goyal shared this information in a social media post. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனைப் போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே. நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடணுமே. புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றி சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளை சேர்த்து மன அமைதி கொள்ளணுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று தனது திருக்குறளில் கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் ஆறுவது சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. ராமாயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சாம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: மகிழ்வின் தென்றல் வீசும் நேரம் 6:15. மனதோடு தேனிசை தென்றலாய் என்றும் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நன்மை நெறி கூறி வருகின்றது குமரி பண்பலை 101 குரல் அமுதம்.

தமக்கு இழிவு வந்தால் உடனே உயிரை விட்டுவிடுகிற மானம் உடையவரின் புகழை இந்த உலகம் தொழுது போற்றும். குறள் எண் 970 அதிகாரம் மானம்.

0: தமக்கு இழிவு வந்தால் உடனே உயிரை விட்டுவிடுகிற மானம் உடையவரின் புகழை இந்த உலகம் தொழுது போற்றும். குறள் எண் 970 அதிகாரம் மானம்.
1: அன்பு தீபம் இதயம் ஏந்தும் நேரம் 6:16. வான்மலை என அருள்மலை பொழியும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆனந்த கீதங்களில் அருள் ஒளியேற்ற ஆரம்பமாகிறது பக்தி மாலை. ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. மயிலேறி வரும் அழகன், வேலோடு வரும் குமரன், வாழ்வின் வழியாய் வந்திடுவான், உள்ளத்தில் அமைதி தந்திடுவான் என சிந்தையில் நின்றாடும் வெற்றியின் வேலனை வாழ்த்தி வணங்க வருகின்றது மகாநதி சோபனா பாடிய பாடல்.

நீலவானம் நிறம் கொண்டாய், நெஞ்சம் நிறைக்கும் அன்பை தந்தாய், மயிலிறகு சூடிய கண்ணன் நீ, மகிழ்வை தரும் மாயவன் நீ, உன் நாமம் சொல்லும் ஒவ்வொரு நொடியும் உள்ளத்தில் மலரட்டும் அமைதி என விஷ்ணுவை வணங்கி வருகின்றது நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

விடியலின் காலை பொழுது 6:28. விடியலின் குரல் என ஒழித்திடும் கலைகளோடு இறைப்புகள் பாடும் கவிதைகளோடு வளம் பெறுவது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பக்தி மாலை. அகிலம் காக்கும் அன்னையே, அன்பால் அணைக்கும் தாயே, இருள் சூழும் பாதையிலும் இமை போல காத்திடுவாய், தடுமாறும் எம் கால்களுக்கு துணையாக வந்திடுவாய் என அருள் வரம் வேண்டி வருகின்றது ஏ.வி. கோவிந்தன் பாடிய பாடல்.

வாழ்வுக்கு வழிகாட்டியே, தாங்கிடும் அருளே, உன் பாதம் நாடி வந்தோருக்கு அமைதியை அள்ளித் தருவாயே தீனரட்சகா என வேண்டி வருகின்றது வித்யாசுந்தர் பாடிய பாடல்.

நிறையருள் வாழ்வு பயணத்தில் இறையருள் பொழிந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. நேரம் இப்போது 6:38. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. அமைதியின் பெயர் சொல்லும் ஈகை, அன்பின் வழிகாட்டும் மார்க்கம், அன்பின் அமைதியை நிறைத்து அழகாய் இனிதாய் வாழ வரம் வேண்டி வருகின்றது நாகூர் இ.எம். ஹனிஃபா பாடிய பாடல்.

0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழிக் கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி

0: சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 1 தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3 கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மென்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100 மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10 தேதி வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000 மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள்

0: உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம் இது 6:55. மலை மீது மண் கொண்ட தனியாத தாகமாய் நாளும் மனதோடு உறவு கொள்ளும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நம் குமரி பண்பலை 101 எப்போது கேட்கலாம்.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள்,
4: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் 0.3 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 34.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3 CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,200 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ₹2,545 பொது ரகம் ₹2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மொபைல் செயலிகள் மூலம் விவசாயத் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கான முக்கிய திறன்பேசி செயலிகளினுடைய தொகுப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உழவன் செயலி, விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களின் உரம், வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த செயலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஈ வாடகை, உழவு எந்திரங்கள், அறுவடை எந்திரங்கள் போன்ற வேளாண் எந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களிலிருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்ய இந்த செயலி பயன்படுகிறது. ஈனாம், விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவிலிருந்தே ஏலம் எடுக்கவும் சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறியவும் உதவுகிறது. அக்ரி மார்க்கெட் 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை GPS

0: மூலம் அறிந்து கொள்ள இது உதவுகிறது. டிஜிட்டல் மண்டி இந்தியா, பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள சந்தைகளின் சமீபத்திய விலைகளை அறிய இது உதவுகிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.
3: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை.

0: எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் காலை 7 மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
0: வட்டார செய்திகள்.
1: வணக்கம். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் குமரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக திகழ செய்ய மாணவர்கள் முன்வர வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவர்களுக்கு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் நடைபெறும் விநாயகர் சிலை கரைப்பு. ஊர்வலம் செல்லும் பகுதிகளுக்கு செயல்படும் மதுபான கடைகள் ஊர்வலம் தொடங்கி முடியும் வரை மூடி வைத்திட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நேற்று முன்தினம் நாகர்கோவில் தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான தூய்மை விழிப்புணர்வு விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களை கௌரவித்து பரிசுகளை வழங்கி தூய்மையே சேவை தொடர்பான வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களின் சேவை மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கமே மாணவர்களிடையே நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதுதான். இன்றைய தலைமுறை இளைஞர்கள் தங்கள் வீடுகளிலேயே குப்பைகளை சரியான முறையில் வகைப்படுத்தி தூய்மை பணியாளர்களிடம் வழங்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். மேலும் மாணவர்கள் தூய்மை விழிப்புணர்வை தங்கள் பெற்றோர், நண்பர்கள், உறவினர்களிடம் கொண்டு சேர்த்து மாவட்டத்தை சுத்தமாகவும் அழகாகவும் உருவாக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு இன்றும் நாளையும் விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலம். நாகர்கோவில் முதல் சொத்தவளை கடற்கரை, நாகர்கோவில் முதல் சங்குத்துறை கடற்கரை, சுசீந்திரம் முதல் கன்னியாகுமரி, தோவாளை முதல் பள்ளிக்கொண்டான் அணை, கூணாலுமூடு முதல் மிடாலம், அஞ்சுக்கண் கழுங்கு முதல் தேங்காய்பட்டணம், செருப்பாளூர் முதல் திற்பரப்பு, வைகுண்டபுரம் முதல் வெட்டுமடை, மேல்புறம் முதல் குளித்துறை மற்றும் பம்ம முதல் குளித்துறை வரை உள்ள 11 இடங்களில் நடைபெறவுள்ளது. இப்பகுதிகளில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மாநில வாணிபர் கழக மதுபான கடைகள் மற்றும் FL உரிமம் பெற்ற மதுபான கூடங்கள் ஆகியவற்றை மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடங்கி முடியும் வரை மூடி வைத்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 10 மற்றும் 12 வகுப்பு படிப்பை முடித்து உயர்கல்விக்காக கல்லூரியில் சேரும் மாணவ மாணவியர்கள் தங்களது கல்வி செலவுக்காக வங்கிகளின் கல்வி கடன் திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தமிழ்நாடு கிராம வங்கிகள் மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. கல்வி கடன் பெற விண்ணப்பிக்க விரும்பும் மாணவ மாணவியர்கள் PM வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலம் கடன் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட முன்னோடி வங்கி அல்லது அருகிலுள்ள வங்கிக் கிளைகளை அணுகி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
2: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.
1: சிட்டுக்கள் முற்றத்தில் கவிப்பாடும் நேரம் காலை 7:05. பூத்திருக்கும் காலை பொழுதில் புத்துணர்ச்சி தர வருகின்றது குமரி பண்பலை 101.

0: ஏய், இன்னைக்கு சாயங்காலம் தம்பி வந்து ஒரு 4 மணிக்கு வருவாம்மா. அவ கிராமத்து பக்கத்துல ஏதோ ஒரு குக்கிராமம்மா, மலையடிவாரம் கிராமம். மலையினுடைய வளத்தை தெரிஞ்சுக்கிடாதனால அவங்க வந்து அந்த அளவுல மலையை பயன்படுத்துகையில ஒரு பிந்தங்களுக்கு உள்ளாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாமா. அந்த மாதிரி தம்பி சொன்னதுனால அந்த கிராமத்துல வந்து நான் என்ன மாதிரி பேச போறேன்னா, சிறுதானியமும் மலைவளமும் அப்படிங்கிற மாதிரி பேச போறேம்மா. தம்பி வேற பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டான், நல்ல கவனிப்பாங்க அண்ணே, அவங்க இதுவரை இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடத்தினே இல்ல, அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன்
1: அப்படின்னு
0: சொன்னான்.
1: பாக்கலாம்னு வந்தேன்,
0: புட்ட வைக்கணும்னு சொன்ன பாரு, காலை நேரத்துல வேண்டாம், சாயங்காலம் 4 மணிக்கு மேல் நம்ம தம்பியும் கூட இருந்து சாப்பிடுற மாதிரி. புட்ட வைக்கும் போது கூட ஒரு 4-5 அவிச்சு போடா. ஏய் என்னம்மா, கூட 4-5 புட்டை அவிச்சு போடு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பாக்குற? உங்களுக்கு தானே தேவைப்படும், உங்க தம்பி அந்த அளவுலயே சாப்பிட போறாங்க, ஒரு 2-3 அவிச்சா போறாதா அப்படின்னு கேக்குறியா? என்னம்மா நீ
1: மனசு, வெளியதான் நல்லா சாப்பிடுவாருன்னு பார்த்தா வீட்லயும் நல்லா தான் சாப்பிடுவாரு போல இருக்க. மதனி
0: அவங்க வேலை எத்தனை
1: சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல,
0: ஏன் கூட பழக கூடியவம்மா, எப்படி இருப்பான்?
1: இனே இனே ஆளுண்டானே.
0: ஏய் இவன் நடையிலதான் நின்றுப்பான் போல் இருக்க.
1: இனே நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தாமலே வாரேன், என் பேர்ல உங்களுக்கு இவ்வளவு கரிசனையானே.
0: என்ன கரிசனம்? இன்னைக்கு சாயங்காலம் பரப்புரைக்கு போற இடத்துல முழு பொறுப்பையும் நான் தான் ஏத்திருக்கிறேன். வெகுமதி நீங்க மகிழ்ச்சி அடையது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னியா இல்லையா?
1: வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் புட்டு வைக்க சொல்லிருப்பாரு போல இருக்க.
0: ஏ தம்பி என்னப்பா, சாயங்கால வேலையில வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்திருக்கிய, என்ன விஷயம்?
1: ஏனே உங்களை பாக்குறதுக்காக சாயங்காலம் வந்தா போதும் தானே நினைச்சிருந்தேன். இருந்தாலும் மனசு உறுத்திக்கிட்டே இருந்து
0: கொஞ்சம் நெல்லு. இவன் என்ன வந்து கேட்கல? என்னம்மா, மணி 9 தானே ஆகு, தம்பி வர இப்பமே வந்துட்டாங்களே, புட்டை இப்பமே தயார் பண்ணிட்டுமா? தம்பி ஒண்ணு புட்டு சாப்பிடலாம்ல.
1: இதெல்லாம் கேட்கலாமே, புட்டை அவிக்க சொல்லுங்கண்ணே, சாப்பிட்டுட்டு போறேன். மதனி நான் அளவாதான் சாப்பிடுவேன்.
0: பாரு இந்த இடத்துல அளவாதான் சாப்பிடுவாங்கிறான்.
1: சொல்லட்டுமானே?
0: சொல்லுப்பா சொல்லுப்பா, என்ன அவசியத்துக்காக வந்த? ஏதோ சொல்ல ஆரம்பிச்ச, நான் அந்த இடத்துல புட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன்.
1: அந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய பதவியில உள்ளவங்க எல்லாம் நம்ம ஊர்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்கண்ணே. ஏனே ஒருவேளை நீங்க ஏதாவது சொதப்பீற கூடாது பாத்தீங்களா? அதனாலதான் அண்ணனை உடனே பார்த்து கன்னியாகுமரி மாவட்ட மலைவளத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம்னே.
0: ஏ தம்பி, யார்கிட்ட என்ன பரிசோதனைக்காக வந்திருக்க? நான் பேசிக்கிட மாட்டேனப்பா.
1: ஏனே நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னே. இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது துணை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு கேள்விகள் கிடைக்கும்லானே.
0: ஓஹோ தம்பி சொல்றது புரியுது. அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்தும் போது நீ வந்து ஒரு பார்வையாளரா இருந்து சில கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நிலையில அது எனக்கு ஒரு பெருமிதமா அமையும். அதை வச்சு ஒரு 10 பரப்புரை கிடைக்கும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
1: சந்தேகத்தை கேட்டு வந்தா பணம் பணம் இல்ல நிக்காரு.
0: தம்பி, கன்னியாகுமரி மாவட்ட மலைவளத்தை பொறுத்த அளவுல மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்கோடி பகுதி அப்படிங்கறது நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல தான் அமைஞ்சிருக்கு. சுற்றுச்சூழல், காலநிலை, நீர் ஆதாரங்கள் இதெல்லாம் செழிப்பா கிடைக்கிற மையான ஒரு தன்மை நம்ம மாவட்டத்துல இருக்குது.
1: ஏய் காலநிலைன்னு சொல்றாரு, நீர்வளம்னு சொல்றாரு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்றாரு. இவர் பேசுறதுனால இவரை விட நமக்குல பெருமை கிடைக்கும் போல இருக்கு.
0: என்னப்பா என்ன யோசனை பண்ற?
1: ஏனே சொல்லுங்கண்ணே.
0: ஏ தம்பி, குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல அணைகள் அப்படிங்கிற ரீதியில பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் 1, சிற்றார் 2, மாம்பழத்துறை 6 அணை, பொய்கை அணை, முக்கூடல் அணை, மழை வெள்ளம் வந்து ஒரு சொட்டு கூட விரயமாகாம அப்படியே நீர்நிலைகள்ல விழுகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த மலையினுடைய அமைப்பு. புரியுதா உனக்கு?
1: புரியுதுனே புரியுதுனே.
0: தம்பி, இது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல அருவி இருக்குது அப்படின்னு சொன்னா திற்பரப்பு அருவி. அந்த திற்பரப்பு அருவியை பொறுத்த அளவுல மலையில சேரக்கூடிய வெள்ளங்கள் அப்படியே அருவியா கொட்டுனால பொருளாதார ரீதியா குமரி மாவட்டம் மேன்மை உறுதிக்கு அது ஒரு காரணமா இருக்கு. மருத்துவாள் மலை இருக்குது அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி பக்கத்துல இருந்து ஒரு புயல் ரீதியான ஒரு இயற்கை பேரிடர் வருதுன்னு சொன்னா மலை அரணா இருந்து அதனுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய தன்மையில் எல்லாம் இருக்கு.

0: நூற்றுண்டுதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: இதழின் ஓரம் புன்னகை தரும் நேரம் 7:10. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. மலை மொழியில் மனதை மயக்க வருகின்றது குமரிப்பண்பலை 101.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது.

0: என்ன படிக்கிறீங்க செல்லக்குட்டி?
1: பிகேஜி
0: படிக்கிறீங்களோ? சரி, டெய்லியும் செல்லக்குட்டி எப்போ வேக்கப் ஆவீங்க? 7:00. சரி, நம்ம ஸ்கூலுக்கு எப்போ கிளம்புவீங்க?
1: 8:00.
0: சரி, நம்ம ஸ்கூலுக்கு போனது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நம்ம சாரா குட்டி என்ன பண்ணுவீங்க?
1: குட் மார்னிங் சொல்லுவேன்.
0: குட் மார்னிங் சொல்லுவீங்களா? யாருக்குமா சொல்லுவீங்க?
1: மேமுக்கு.
0: மேமுக்கு சொல்லுவீங்களா? அப்புறம்
1: பிரேயர் சொல்லுவேன்.
0: பிரேயர் பண்ணுவீங்களா? சரி, பிரேயர் பண்ணும்போது என்ன கேட்டீங்க?
1: ஜாலா கோகலா இருக்கணும், எல்லாம் படிக்கணும்.
0: இதெல்லாம் கேட்டீங்களா? சரி, நம்ம சாரா என்ன சொல்லி தர போறீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம்ல?

0: டேஸ் வந்து எங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டீங்க. சரி, நம்ம சாராக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நான் எதை சொல்லுவீங்க? வாட்டர் மெலன் பிடிக்குமா? சாரா வந்து ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்தப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? இப்ப உண்மையிலேயே சாரா வந்து குட்டி டாக்டர் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஊசி போடுவீங்களா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேர்களிது உங்கள் நினைவிற்கு இன்று காலை நம் குமரி பண்பலை 101 என்னெல்லாம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ இருக்கு. அப்புறமா முற்பகல் 11:02 எக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியும் இருக்கு. இதுல இன்னைக்கான டாபிக், நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா, அது எப்படிதான், என்ன விஷயம் அப்படின்னு நீங்க இத கூட ஷேர் பண்ணிக்கலாம். கேம் ஷோல கலந்துக்கிறதுக்காகவும் சரி, நீங்க உங்க கருத்தை ஷேர் பண்றதுக்காகவும் சரி, நீங்க டயல் பண்ணலாம் நமது குமரியின் முன்னெடுப்பனான 04652 என்ற எண்ணை பயன்படுத்தி. 2602440 என்ற எண்ணிலோ, 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் டயல் செய்து லைவ் ஷோக்கள்ல கலந்து கொள்ளலாம். அப்போ வாங்க சந்திக்கலாம் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில். தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்ட சேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுகளை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின்போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தி நகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசினார்.

பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜபட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: மலர்கள் மலரும் நேரம் காலை 7:25. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. விளம்பரத்தை தொடர்ந்து வருவது சேவை செய்திகள்.
2: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: சேவை செய்திகள். மேலச்சிரங்குடி அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று இரவு 7:30 தீபாராதனை விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும் நடைபெறும். பாரதிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, அலங்கார தீபாராதனை. இரவு 8:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 7 அபிஷேகம், பூஜை மற்றும் தீபாராதனை. மேலப்பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீனோர்த்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடைவிழாவில் இன்று மாலை 6 தீபாராதனை, இரவு 8 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6 தீபாராதனை. ஸ்ராயம்பிளை ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கள் திருவிழா மற்றும் அகில திரட்டு அம்மானை திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4 திருஏடு வாசிப்பு விளக்க உரையும், இரவு 9 உகப்படிப்பு, நாளை காலை 5 பணிவிடை உகப்படிப்பு. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மண்டல திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் இயக்குநரகம் சார்பாக நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து இம்மாதம் 23 காலை 9 முதல் பிரதம அமைச்சரின் தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் நடைபெறவுள்ளது. மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாமில் ஐடிஐ தேர்ச்சி பெற்று தற்போது வரை தொழில் பழகுநர் பயிற்சி பெறாத பயிற்சியாளர்களும் தொழில் பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு தொழில் பழகுநர் சட்டம் 1961 கீழ் தொழில் பழகுநர் பயிற்சி வழங்க விரும்பும் தொழில் நிறுவனங்களும் கலந்து கொள்ளலாம். இதில் பங்கேற்று தேர்வு பெறும் ஒரு வருட தொழில் பிரிவுகளில் தொழில் பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 6,800 ரூபாய் மற்றும் இரு வருட தொழில் பிரிவுகளில் தொழில் பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு 12,300 ரூபாய் தொழில் பழகுநர் பயிற்சி காலத்தில் உதவித்தொகையாக வழங்கப்படும். தொழில் பழகுநர் பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் தொழில் பழகுநர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற தேசிய தொழில் பழகுநர் சான்று வழங்கப்படும். இச்சான்று பெற்றவர்கள் பொதுத்துறை மற்றும் பெரிய தொழில் நிறுவன வேலைவாய்ப்புகளில் ஐடிஐ முடித்து தேசிய தொழிற்சான்று பெற்றவரை விட முன்னுரிமை பெற்றவராக கருதப்படுவர். தொழில் பழகுநர் சட்டம் 1961 படி குறைந்தபட்சம் 30 பணியாளர்களுடன் இயங்கும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் தொழில் பழகுநர் இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து தொழில் பழகுநர் திட்டத்தினை செயல்படுத்துவது கட்டாயம் என்பதால் அரசின் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் வகையிலும் மேற்படி குறைந்தபட்ச பணியாளர்களுடன் இயங்கும் தொழில் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
7: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101.
1: வரலாற்றை புதுப்பிக்கும் நேரம் காலை 7:30.

0: பாலை நிலத்தில் சோலை நிழலென நாளும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். மதியோடு மகிழ்ச்சி தர வருகின்றது குமரி பண்பலை 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் வேந்தே, மன்னர் வேந்தே, யானைப்படை குதிரைப்படைகளை எல்லாம் உடனே தயாராக கூறிவிட்டீர்களா? வீரர்கள் எல்லாம் தயாரா? சேனாதிபதியார் எங்கே?
2: மந்திரியாரி, பொறுமை பொறுமை. கடந்த வாரம் தானே காட்டிற்கு சென்று வந்தோம். அதற்குள் காய்கள் கனிந்து விட்டதா
1: என்ன? மீண்டும் முதலில் இருந்தா? மன்னா, போருக்கு புறப்பட வேண்டாமா? மன்னா,
2: போருக்கு யார் போகிறார்கள்?
1: இது என்ன கேள்வி? நான் தானே மன்னா.
2: எதற்காக செல்ல வேண்டும்?
1: எதிரிகள் அரண்மனை தாக்கி விடுவார்கள் என்றுதானே அரண்மனை மேலே வலையை விரித்து அரண்மனை முழுக்க வலையால் மூடி வைக்க வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டதாக வாயில் காப்போன் கூறினானே. தாக்க வரும் எதிரிகளை வலை போட்டு பிடிக்க வேண்டும் என்பதுதானே தங்களது யோசனை?
2: துரோகி, செய்தியை தவறுதலாக தெரிவித்திருக்கிறான். எனக்கென்றே இப்படிப்பட்ட பணியாக்கள் வந்து சேர்கிறார்கள். மந்திரியாரி, பதட்டம் அடைய வேண்டாம். படையெடுத்து வரும் எதிரிக்காக அல்ல, படையெடுத்து வரும் கொசுக்களுக்காகத்தான் இந்த வலையை விரிக்க கூறினேன். ராஜமாதா கொசுக்கடி அதிகமாக இருக்கிறது என்று புகார் தெரிவித்தார். அதனால் தான் இந்த ஏற்பாடு.
1: என்ன, அதற்கென்று கொசு வலையா? நானும் இந்த மன்னருக்குத்தான் ஏதோ வீராவேசம் ஏற்பட்டு போருக்கு தயாராகி விட்டாரோ என்று ஏமாந்து விட்டேன். ஏன் மன்னா, கொசுவை ஒழிக்க ஏதேதோ வழிகள் எல்லாம் இருக்க ஏன் இந்த கொசு வலையை மட்டும் ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள்?
2: மந்திரியாரி, மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. அதனால் கொசுகளின் படையெடுப்பு அதிகரித்து விட்டது. கொசுகளை விரட்டுவதற்காக கொசுவத்தி சுருள், கொசு விரட்டி போன்றவற்றை பயன்படுத்தினால் ராஜமாதாவுக்கு தலைவலி, ஒவ்வாமை ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். மாஸ்கிட்டோ பேட் வாங்கி இந்த கொசுகளை விரட்டலாம் என்று நினைத்தால் கொசுக்கள் மடிகிறதோ இல்லையோ மாஸ்கிட்டோ பேட்டின் பேட்டரி அதற்குள் மடிந்து விடுகிறது. அதனால் தான் பட்ஜெட்டுக்குள் வருவது போல கொசு வலையை பயன்படுத்தி இருக்கிறோம்.
1: மன்னா, எதற்காக இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கொசுக்களை விரட்டவும் அதே நேரத்தில் நமக்கு பின் விளைவுகளை எதுவும் தராத ரசாயன கலப்பில்லாத ஒரு மாயாஜால மூலிகை பொடி இருக்கிறது. இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தி தூபமிட்டால் கொசுக்களை விரட்டி விடலாம். கொசுக்களை மட்டுமல்ல, இது விஷப்பூச்சிகளையும் விரட்டி விடுமா?
2: என்ன, மாயாஜால பொடியா? அப்படி என்ன மூலிகை பொடி அது? அதன் பெயர் என்ன மந்திரியாரே?
1: மன்னா, இது நமது வேதங்களில் சொல்லப்பட்ட ஒரு மூலிகை பொடி. அபராஜித தூபம் என்பது இதன் பெயர். வசம்பு, நான்முகப்புல், அகில், வேம்பு, எருக்கு, தேவ குங்கிலியம், செல்சிலியம் ஆகிய மூலிகைகள் சேர்ந்த பொடியைத்தான் அபராஜித தூபம் என்று அழைக்கிறார்கள். பக்க விளைவுகளை தராத இந்த மூலிகை பொடியை தூபம் இடும் போது அதனுடன் இட்டு புகையை காட்டினால் கொசுக்கள் மட்டுமல்ல விஷப்பூச்சிகளையும் இது விரட்டி விடுமாம்.
2: எங்கே அந்த மூலிகைகளை திரும்ப கூறும்?
1: வசம்பு, நான்முகப்புல், அகில், வேம்பு, எருக்கு, தேவதாறு, குங்கிலியம், செல்சிலியம்.
2: மந்திரியாரி, வசம்பு, வேம்பு, எருக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட பெயர்களாக இருக்கிறது. ஆனால் இந்த நான்முகப்புல், அகில், தேவதாரு, குங்கிலியம், செல்சியம் இதெல்லாம் பெயர்களே வித்தியாசமாக இருக்கிறது. ஆனாலும் மந்திரியாரி, ஒன்றை கவனித்தீரா? நான் அனைத்து பெயர்களையும் சரியாக கூறிவிட்டேன்.
1: இதே ஆர்வத்தை மன்னர் குருகுலத்தில் காண்பித்திருந்தால் எல்லா பாடங்களும் பாஸ் ஆகி இருக்கலாம்.
2: என்ன முணுமுணுப்பு அங்கே?
1: அது ஒன்றுமில்லை மன்னா, அரண்மனை மீது விரித்திருந்த கொசுவலை எடுக்கலாமா வேண்டாமா?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

தென்றல் காற்று மனம் தழுவும் நேரம் 7:35. கரை மீது கடல் கொண்ட தனியாத தாகமாய், சிலை மீது சிற்பியின் தனியாத தாகமாய் நாளும் நம்மோடு குமரிப்பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

குட் மார்னிங் கன்னியாகுமரி. இந்த சூப்பரான டேயோட ஜாலியா லைஃப என்ஜாய் பண்றோம் குமரி எஃப்எம் 101ஓட. ஓகேவா, புத்தம் புது பாடல்களோடும் சுவாரஸ்யமான கேள்விகளோடும் சிறப்பு நிகழ்ச்சிகளோடும் உள்ளூர் சந்தை முதல் உலக செய்திகள் வரை காத்திருக்கு உங்களுக்காக நம்ம குமரி எஃப்எம் 101ல கூடவே வைப் பண்ற சாங்ஸும். குமரி பண்பலை வீட்டு ஒன்றில் ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை. இது குமரி மண்ணின் அன்பலை. இன்றைய தேனலைய பொது அறிவு கேள்வியோட ஆரம்பமாகிறது. இன்றைக்கு என்ன கேள்வி, இதோ உங்களுக்காக. சமீபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2026 நடைபெற்றதுல அதிலிருந்துதான் இன்றைக்கான கேள்வி வருது. 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் அதாவது தீம் என்ன, இதுதான் இன்றைய கேள்வி. தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியா இருக்கா? சரி ஓகே, அப்ப கொஞ்சம் டைம் கொடுப்போம். அந்த டைம்ல சூப்பரான ஒரு ஆட்டம் போடும் பாடல் கேட்டு வரலாம். ஜி பிரகாஷ் குமார் இசையில் ஹரிச்சரன், வேல்முருகன் வாய்ஸ்ல சூப்பரான சாங் பராக் சக்தி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101 தென்குமரி தேனிலையில். சூப்பர் வைப் சாங் ஒன்னு கேட்டோம்ல, சூப்பரா இருந்துச்சுல. அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பொதுறிவு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, வந்து இந்தியாவின், அதாவது 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? இந்த கேள்விக்கான பதிலதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 18th பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவின் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்தியா இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தியது. 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் பில்டிங் ஃபார் ரிசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைப்புத்தன்மைக்கான கட்டமைப்பு. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைப்புத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதுதான். இந்தியா 4th முறையாக பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்றது. பிரிக்ஸ் அமைப்பு என்பது வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளின் சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பு. உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, வளர்ச்சி, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, உலகளாவிய நிர்வாகத்தில் ஒத்துழைப்பு போன்றவற்றை மேம்படுத்துவதுதான் பிரிக்ஸ் அமைப்பு. 2026 பிரிக்ஸ் அமைப்பில் 11 உறுப்பு நாடுகள் இடம்பெற்றன. சூப்பரான இன்ஃபர்மேஷனோட இன்றைய புதறிவு கேள்விக்கான பதிலை நிறுத்திக்கிட்டோம். மீண்டும் ஒரு முறை கேள்வியும் பதிலையும் தெரிஞ்சுப்போமா? 2026 இந்தியாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? பில்டிங் ஃபார் ரிசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைப்புத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதாகும்.

0: நேர்களை நம்ம ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.1 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ உங்களுக்காக இருக்கு. இதுல மூணு ரவுண்ட் இருக்கு, மூணு ரவுண்டும் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் மாஸ்க் காட்டுவீங்க. சோ நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன்னிலைப்பெண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். அவ மறந்துடாதுங்க, இன்று காலை 10:02 நம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலிக்கு மறி பண்பலை 101 சவாலே சமாளி கேம் ஷோ. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலையில். காலத்தின் தடம் சொல்லும் நேரம் 7:45. தேதி தினமும் மாறிடும், ஆனால் கூடவே நம் குமரி பண்பலை 101 செய்தி புதிதாய் வந்திடும். இப்போது கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று செப்டம்பர் மாதம் 19 தேதி.

0: இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் சயத் ஃபாசல் அலி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: இந்திய விடுதலைக்கு முன்னர் இந்திய ஆங்கில அரசின் நீதிபதிகளில் ஒருவராக இருந்த ஃபசல் அலி அவர்கள் 1886 இதே நாளில் பிறந்தார்.
0: இந்திய விடுதலைக்கு பின்னர் அஸ்ஸாம் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் ஆளுநராக பதவி வகித்த இவர் பல இந்திய மாநிலங்களின் எல்லைகளை நிர்ணயித்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார்.
1: இந்தியாவிற்கான இவரது சேவைகளுக்காக 1956 இந்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது.
0: இந்திய பரதநாட்டிய கலைஞர் சரோஜா வைத்தியநாதன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: இந்திய நடன அமைப்பாளர், குரு மற்றும் பரதநாட்டியத்தின் குறிப்பிடத்தக்க ஆதரவாளரான சரோஜா அவர்கள் 1937 இதே நாளில் பிறந்தார்.
0: நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்கள், பரதநாட்டியம் ஒரு ஆழமான ஆய்வு, கர்நாடக சங்கீதம் மற்றும் கர்நாடக இசை பற்றிய பல புத்தகங்களை சரோஜா அவர்கள் படைத்துள்ளார்.
1: பத்மஸ்ரீ விருது, பத்ம பூஷன் விருது, சாகித்ய கலா பரிஷத் சம்மான் விருது, கலைமாமணி பட்டம் போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
0: அமெரிக்க இந்திய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: விண்வெளி வீராங்கனையும் கப்பல் படை அதிகாரியுமான சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 1965 இதே நாளில் பிறந்தார்.
0: விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்த சாதனையை இவர் பெற்றுள்ளார்.
1: 2007 இந்தியாவிற்கு வந்த இவருக்கு சர்தார் வல்லபாய் படேல் விஸ்வ பிரதீபா விருது அளிக்கப்பட்டுள்ளது.
0: இந்த விருதினை பெறும் முதல் இந்திய குடியுரிமை இல்லாத வெளிநாடு வாழ் இந்தியர் இவரேயாவார்.
1: உலகின் முதலாவது நாடாக நியூசிலாந்தில் பெண்களுக்கான வாக்குரிமை 1893 இதே நாளில் வழங்கப்பட்டது.
0: சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோவில் உலக சமய மாநாட்டில் 1893 இதே நாளில் உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினார்.
1: இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் சிந்து நதிநீர் பகிர்வு தீர்வு 1960 இதே நாளில் கையெழுத்தானது.
0: ஆண்டு இதே நாளில் இத்தாலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் ஒட்ஸி பனிமனிதன் கண்டுபிடிக்கப்பட்டான். ஒட்ஸி என்பது இயற்கையாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு மம்மி ஆகும். இதன் வயது 5300 அதிகமாகும்.
1: பளு தூக்குதலுக்கான ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள் 2000 இதே நாளில் வென்றார்.
0: தமிழிசை நாடக கலைஞர் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: தமிழ் இசை, நாடகம், அரசியல், திரைப்படம், ஆன்மீகம் என பல துறைகளிலும் புகழை ஈட்டிய கே பி சுந்தரம்பாள் அவர்கள் திருவிளையாடல், கந்தன் கருணை, அவ்வையார், காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 படங்களில் பாடி நடித்துள்ளார்.
0: கதர் இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, வெள்ளை ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஆகியவை தொடர்பான பாடல்களையும் இவர் பாடியுள்ளார்.
1: இசை பேரறிஞர் விருது, பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றுள்ள இவர் 1980 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: பாரம்பரிய ஹிந்துஸ்தானி இசை குறித்த முதல் நவீன கட்டுரையை எழுதியவரும் ஹிந்துஸ்தானி இசை இலக்கண தந்தை என போற்றப்படுபவருமான பண்டிட் விஷ்ணு நாராயண் பட்கண்டே அவர்கள் 1936 இதே நாளில் காலமானார்.

இந்தியாவின் நாளின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி ஒரு சூப்பரான சாங் கேட்போமா? காலையிலே கொஞ்சல் மொழி கேட்டா எப்படி இருக்கும் கேட்டே தெரிஞ்சுப்போம். எஸ் தாமன் மியூசிக்ல தீர சக்தி, ஆதித்யா, பிரகதி, பிரணதி, ரஜினி, சுருதி இவங்கெல்லாம் இணைஞ்சு பாடி இருக்கிறாங்க ஒரு சூப்பரான பாடல். இதே முரளி திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஏதோ வருது கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
6: நேரம் இப்போ 7:56. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. வாழ்க்கையில பணம் எவ்வளவு முக்கியமோ குணமும் அவ்வளவு முக்கியம். சோ எந்த நிலையிலும் நம்ம மனநிலை மாறக்கூடாது, எப்பவும் நல்ல குணத்தோட இருக்கணும். நீங்க எப்பவும் அப்படிதானே, என்ன நான் சொல்றது? சரி ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாமா? மனதோடு ரீங்காரம் பாட வருகின்றது பாலாஜி ஸ்ரீராம் இசையில், மோகன்ராஜன் வரிகளில், அனுராக் குல்கர்னி, தரணி ஹரிச்சரன் பாடிய 100 சாமி திரைப்பட பாடல் இதோ.

0: குதூகலம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கிறோம் தென்குமரி தேனலையில். மீண்டும் செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து வலம் வரும் தென்குமரி தேனலை. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில

அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு அசாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது.

0: கோவில்களுக்கு அசாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஜன்னலர வசந்த காற்றை ரசிக்கும் நேரம் 8:02. ராகம் பல சேர்த்து தாளம் போடும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தொடர்கிறது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் இது தகவல்களின் நேரம். வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் ஒரு கிலோ 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 80 ரூபாய், வடமிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி ஒரு கிலோ 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 75 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 110 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 50 ரூபாய், புதினாய் 80 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதனங்காய் 70 ரூபாய், கோவக்காய் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 50 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 23.15 அடி, பெருஞ்சாணி அணை 46.70 அடி, சிற்றாறு 1 அணை 6.04 அடி, சிற்றாறு 2 அணை 6.13 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 34.94 அடி. தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே மனதில் மையம் கொள்ளும் பாடல் கேட்கலாமா? ஆமீர்கள், இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101, தென்குமரி தேனலை. சூப்பரான ஒரு பாடல் ஆட்டம் போடும் பாடல் வருகிறது. டி இமானி செயல் யுகபாரதி வரிகளில், பிரதீப் குமார் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ நிகழ்ச்சி விளம்பரதாரர் வாசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வாசந்தன் கோ.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: நேரம் இப்போ 8:11. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. அழகான ஒரு பாடல் கேட்டோம், பல நினைவுகளை இந்த பாடல் அப்படியே உங்க மனசுல கொண்டு வந்திருக்கோம். அப்படியே தென்குமரி தேனலையின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அப்படியே ஒரு ஆட்டம் போடும் பாடலோட நிறைவு செய்யலாமா நம்ம இன்றைய தென்குமரி தேனலைய? சாம் சிஎஸ் மியூசிக்ல மோகன் ராஜன் வரிகள்ல வருது காளிதாஸ் 2 திரைப்பட பாடல் இதோ உங்களுக்காக.

சூப்பரா டான்ஸ் வைப் பண்ணிட்டு ஜே டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான டே, உங்க டே. ஸோ சூப்பரா பிளான் பண்ணி டேவை என்ஜாய் பண்ணுங்க, லைஃப சூப்பரா கொண்டு போகலாம். நிறைவருகின்றது தென்குமரி தேனலை, இது குமரி மண்ணின் அன்பலை. தென்குமரி தேனலையில இதுவரை உங்களோட பயணிச்சது ஆர்ஜிடி ஜெபின் நிக்ஸ்லின். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: குமரி பண்பலை 101.
1: மனம் புத்துணர்ச்சி பெறும் நேரம் 8:30. குமரியிலிருந்து இமயம் தாண்டி ஒழிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இப்போது கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: சைபால்.
1: ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவறு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அதை எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர்

0: டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி மேலா.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
0: அறிவை அள்ளித்தரும் நேரம் 8:36. உறவாக உணர்வாக உடன் பயணிக்கும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தமிழின் பெருமையோடு ஆங்கிலத்தின் ஸ்டைலோடு அறிவியலின் சுவாரஸ்யமாய் ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
2: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை புகர். புகர் அப்படின்னா விலங்குகளின் முகத்துல அல்லது தோல்ல இருக்கக்கூடிய சிறு புள்ளிகளை தான் குறிக்குது. இதற்கான உதாரண வாக்கியம் இதோ.
3: அகநானூற்றுல ஒரு வரி இருக்கு, புகர்முக யானை புன் உமிழ் குருதி அப்படின்னா, புள்ளிகளையுடைய முகத்தை உடைய யானையானது தன் போர்க்காயங்களில் இருந்து குருதியை உமிழ்ந்து நின்றது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல புகர் அப்படிங்கறது புள்ளிகளையுடைய யானையினுடைய முகத்தை குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
4: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
3: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க கூடிய வேர்ட் பைப்பிங் ஹாட், PIPING HOT. பைப்பிங் ஹாட் அப்படின்னா ஆவி பறக்கக்கூடிய சூடான அல்லது கொதிக்கிற சூடு அப்படின்னு சொல்லலாம்.
2: நல்ல ஒரு குளிர்ந்த நாள்ல ஆவி பறக்கிற மாதிரி சூடான சூப் குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ லவ் டு ஈட் பைப்பிங் ஹாட் சூப் ஆன கோல்ட் டே அப்படின்னு சொல்லி பாருங்க. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருள், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஸ்கூல் டைம்ல நாம பென்சில் வச்சு எழுதுவோம், அப்புறம் அது தப்பா போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன எடுப்போம், எரேசர் தான் எடுப்போம் இல்லையா. அந்த எரேசர் வந்து எப்படி அழிக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி பேப்பரை கிழிக்காம அந்த எழுத்துக்களை மட்டும் அதை எரேஸ் பண்ணுது, இத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாம்.
3: முதல்ல நாம பென்சிலால எழுதுறப்ப என்ன நடக்குது தெரியுமா? பென்சில் முனையில இருக்கக்கூடிய கிராஃபைட் அப்படின்ற ஒரு கார்பன் பொருள் நாம பேப்பர்ல எழுதுறப்போ காகிதத்துல இருக்கக்கூடிய நுண்ணிய இடுக்குகள்ல இந்த கிராஃபைட் துகள்கள் போய் ஒட்டிக்கும். இப்ப நாம தப்பா எழுதிட்டோம் அப்படின்னா எரேசர் வச்சு அந்த எழுத்தை அழிக்கிறப்ப அந்த பேப்பரை விட இந்த ரப்பருக்கு கிராஃபைட் துகள் மேல ரொம்பவே அதிகமான ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும்.
2: ரப்பர்ல சிந்தட்டிக் ரப்பர் அல்லது PVC பாலிமர்ஸ் அப்படிங்கிற நெகிழி மூலக்கூறுகள் அதாவது பிளாஸ்டிக் மாலிகூல்ஸ் இருக்குது. நாம தேய்க்கும் போது உருவாகிற அந்த உராய்வு வெப்பத்தால ரப்பர் வந்து லேசா நெகிழ்ந்து அந்த பேப்பரினுடைய இடுக்குகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிராஃபைட் துகள்களை அப்படியே தன்னோட சேர்த்து ஈர்த்து பிடிச்சுக்கும். அப்படி ஈர்த்து பிடிச்சதும் அந்த ரப்பர் துகள்கள் தனக்குள்ள அந்த கிராஃபைட் அப்படியே சுருட்டிக்கிட்டு குட்டி குட்டி உருண்டைகளா தனித்தனியா உதிர்த்துடுது.
3: சோ ரப்பர்ங்கிறது எழுத்தை மட்டும் அழிக்கலங்க, பேப்பர்ல இருக்கக்கூடிய கிராஃபைட்ட தன் கைக்கு மாத்தி தன்னையே தியாகம் பண்ணி உதிர்ந்து போகுது. இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஏழு மணி 40 நிமிடத்தில் குமரி பண்பலை 101 இருந்து ஆரம்பமாகிறது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

0: இன்றைய கேகே எக்ஸ்பிரஸில் வலம் வந்தவை மாப்பிள்ளை, உனக்கும் எனக்கும், ஆதி மற்றும் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்பட பாடல்கள். நிறைவுபெறுகிறது கேகே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே டிஜெவின் நெக்ஸ்லின். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு அஸ்ஸாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை

0: மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று.

0: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
1: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
0: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
1: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02. பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமரம் மலையாள மொழி திரைப்படத்திற்காக ரவீந்திரன் மாஸ்டர் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியது.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலே சமாளி நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 9:09. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். பன்மொழி பாடல்களில் அடுத்து வரும் பாடல் சாக்லேட். ஹிந்தி திரைப்படத்திற்காக சுனிதி சவுகான், கைலாஷ்கர் பாடியது, பிரீத்தம் இசையில்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

நேரம் 9:16 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து பன்மொழி பாடல்களை. அடுத்து வரும் பாடல் சல்யூட். தெலுங்கு திரைப்படத்திற்காக பென்னி தயாள் சாதனா சர்க்கம் பாடியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலை சமாளி நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: பன்மொழி பாடல்களில் நிறைவாக வரும் பாடல் அஞ்சலி கீதாஞ்சலி, கன்னட மொழி திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது, பிரசாந்த் ராஜ் இசையில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பன்மொழி பாடல்களை.
1: அம்மா போல பக்குமான பண்பிளை, இது உங்களுக்கு பண்பிளை.
0: பல ஆண்டுகளாக குமரி மக்களின் அன்பை பெற்ற ஒரே பண்பலை குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 9:30. இனி கேட்கலாம்.

பேரலி. வெல்கம் டு குமரி எஃப்எம் 101. நமஸ்காரம், ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் சுகமானல்லோ? எல்லாரும் சுகமாயிருக்கணும், சந்தோஷமாயிருக்கணும் என்ன விசாரிக்கணும்.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 ஏக்சு தொடர்ந்து குமரி பண்பலையுடன். இதில் நம்ம ஊர்ல இப்படித்தான் மக்கா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, அலைபேசி எண் 8903257039. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது குமரி மண்ணின் குரல். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்கவுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசாமியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சமாளி. வணக்கம் மக்களே, நம்ம குமரி பம்பளை நூற்றில் ஆரம்பமாயிருச்சு சவாலை சமாளி கேம் ஷோ.
1: கே கே நாகர்கோயில் மக்களே மற்றும் உலகம் எங்கும் நம்ம குமரி பண்பலை 120 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புள்ளங்கள் இணைந்திருக்கும் நட்புகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். வெல்கம் டு தி கிளப். சவாலி சமாளி கேம் ஷோல உங்க கூட பேச விளையாட சைன் இன் பண்றோம் சரி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கால் பண்ணி அவங்க விளையாடணும் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணும் அப்படிங்கறது முதல்ல சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா சொல்லிடலாம். நேர்களுக்காக மொபைல் நம்பர்ஸ் ஏதோ 04652 அப்படிங்கிற போன் நம்பர் பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலும் 2907222 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
1: இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க, 8903257309. சரி, இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி நம்ம கேம் ஷோல விளையாடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான 3 ரூல்ஸ் இருக்கு, அது சொல்லிடுவோம்.
0: மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேயர் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியும்.
1: ஆமா, இன்னொன்னு, நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டு ரூல்ஸ் என்னன்னு கேட்க கூடாது, வெளியே ரூல்ஸ் கேட்டுட்டு உள்ள வாங்க. அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஆட்டத்திலிருந்து விலக்கப்படுவீர்கள்.
0: அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க பேசும்போது போன்ல எங்க கூட தான் பேசணும், ஸ்பீக்கர் போட்டு பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா உங்க வாய்ஸ் வெளியில கிளியரா கேட்காது.
1: அதனால அதான் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம கேம் ஷோக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாமா?
0: நம்ம கேம் ஷோல ஃபர்ஸ்ட் ரவுண்டா வருது. நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரு அப்படின்னு நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். இது குமரி பண்பலை 101 சவாலி சமாளி கேம் ஷோ. வணக்கம்,
1: யார் எங்க பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தோரணம் அவல் பொரி ஊர்வலம்
2: ஊர்வலம்
1: அவ்வளோதாங்க. ஜெயிச்சிட்டீங்க.

0: அடுத்ததா ரவுண்டுக்கு போறீங்க, செகண்ட் ரவுண்ட் தனியே தனியே
1: உங்களுக்கான வார்த்தைகள் ஆறு குளம் சானல் கால்வாய். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிட்டோம், இதுல எது தனித்து இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம். இப்போது
2: குளம்,
1: ஏன் குளம், சொல்லுங்க. நம்பர் 4, 4 குள்ள என்ன இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மேஜிக்கல் வேர்ட் சொல்லி பாக்ஸ் ஓபன் பண்ணணும். ஓகே, மேஜிக்கல் வேர்ட் திறந்திருசி சே. 4 குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ
0: தெரிஞ்சுக்கிறதுக்கு

0: ஓஹோ, இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? குட்டி
1: குட்டி
0: ஸ்டோரி
1: ஸ்டோரி.
0: வந்திருக்கு. சரி, நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங் சொல்லுவோம், 4 லைன். அப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணி சொல்லி முடிக்கணும். ஆனா இடையில இடையில நாங்க சில கேரக்டர்ஸ் கொடுப்போம், சிச்சுவேஷனை மாத்துவோம், அதை வந்து கேரி ஆன் பண்ணி நீங்க சொல்லி முடிக்கணும். சரிங்களா? சரி, ரெடி? கஷ்டம் இல்லங்க, அதுதானே சவால். சவால முடிச்சு காமிக்கணும், ஓகேங்களா? உங்களால முடியும். டைட்டானிக் படத்துல வர்ற மாதிரி ஒரு பெரிய கப்பலுங்க. அந்த கப்பல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படியே டிராவல் பண்றீங்க. திடீர்னு கடல்ல புயல் காத்து வீசுது. அப்ப பார்த்து அந்த கப்பல் கேப்டன் வந்து, கப்பல் மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு திடீர்னு வந்து சொல்றாரு. எல்லாரும் வந்து பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அப்போ அதை கேட்ட நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படிங்கறத வந்து கண்டினியூ பண்றீங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க?
2: காப்பாத்துற வீரர்களுக்கு கால் பண்ணுவேன்.
1: அங்கதான் டவர் இல்லையே, இப்ப என்ன பண்ண போறீங்க?
0: சிச்சுவேஷன் மாறுது.
1: ஐயோ ஐயோ, கை ஓடல கால் ஓடலையே திடீர்னு
0: சொல்லுவீங்க.
1: முடிச்சிடுறீங்க.
0: அவங்க வந்து கரை சேர்ந்துட்டேன் கரை சேர்ந்துட்டேன்னு சொன்னதே வந்து நம்ம கதையா எடுத்துக்கிட்டு அவங்கள வின்னரா அறிவிச்சிருக்கோம். நல்ல முயற்சிம்மா, ஓகேங்களா?
2: ஓகே மேம், தேங்க் யூ.
1: அழைக்கலாம்.
0: இப்போ ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமர் எஃப்எம் 101.
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: அந்த பக்கம் யாருங்க? வணக்கம் சவாலி சமாளி. வணக்கம்
5: சார்.
1: வணக்கம், சொல்லுங்க. வார்த்தைகள் நில் நில் நில்
0: நில் கவனிசல் சொல்லுவோம், அந்த நில்
5: நில்
1: கவனி
5: கவனிமா.
1: கண்டிப்பா.
0: ஆமா,
1: நீங்க பேசுறீங்களா தெளிவா கேக்குது? நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படினா கரெக்ட்டா சொல்லுங்க. சரி, ஓகே, பாஸ்ல இருந்து விளையாடுறோம். நீ
5: ஆ
1: நீ சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.

0: ரிபீட்.
1: ஓகே கவனி.
0: ரிபீட்.
1: செல்.
0: செல்.
1: சிக்னல்.
0: தேடல்.
1: டிராபிக்.
0: டிராபிக்.
1: நில்.
0: ரிபீட்.
1: கவனி.
0: ரிபீட்.
1: சிக்னல்.
0: ரிபீட்.
1: டேக் டைவர்ஷன்.
0: பிரேக் டைவர்ஷன்.
1: டேக் டைவர்ஷன்.
0: ரிபீட்.
1: அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: சூப்பர் சூப்பர். அப்பா அப்படியே போறீங்க
1: நீங்க செகண்ட் ரவுண்ட்.
2: ரவுண்ட் தனியே தன்னந்தனியே சரிங்களா? இலக்கியம் பிடிக்குமா சினிமா பிடிக்குமா உங்களுக்கு?
0: என்ன
2: மேம்? இலக்கியம் பிடிக்குமா சினிமா பிடிக்குமா?
0: சினிமா.
2: சினிமா, சரி. அப்பா அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், டி ராஜேந்தர், வித்யாசாகர், கே பாக்கியராஜ், இந்த நாலு பேர்ல ஒருத்தர் மட்டும் தனியா இருக்காங்க, ஏன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
1: எல்லாக்கா சொல்லிடுவாங்க இப்போ.
0: ஒரு
1: கூட சொல்றோம்,
2: இன்னும் ஒரு தடவை கூடதான். எஸ்பி பாலசுப்ரமணியம், டி ராஜேந்தர், வித்யாசாகர், கே பாக்கியராஜ்.
1: இதுல யார் தனித்திருக்கா, எதனால தனித்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போது
2: நாலு பேருமே பிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான்.
1: எஸ். செந்தகவலி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்னாச்சு ஏதாச்சு?
0: வித்யாசாகர்.
1: ஏன்
2: ஏன் என்ன என்ன ரீசன்?
0: அவர் வந்து ஒரு ரீசன் பாரு.
2: சரி,
0: அதனால
2: அதனால சரி ஓகே பரவாயில்ல. ஆன்சர் சொல்லி கரெக்டா காரணத்தையும் சொன்னதனால் நீங்க இந்த ரவுண்ட்ல வெற்றி பெறுகிறீர்கள்.
1: வாழ்த்துக்கள். அப்படியே போறீங்க தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஃபோர்த் பாக்ஸ் தவிர மீதி எல்லா பாக்ஸுமே வெயிட்டிங். எந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி விளையாட போறோம்? 3. நம்பர் 3 குள்ள என்ன இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும். இப்போது சொல்லலாம் உங்களுக்கான மேஜிக்கல் வேர்டை.
0: ஜி பூம்பா.
1: திரந்திடு சீசே.

0: உன் சமையல் அறையில், அதாவது உங்களுக்காக சமையல் அறையில நீங்க இப்ப வந்து சமையல் பண்ண போறீங்க, ஓகேவா? ஆமா, நாங்க வந்து கொஞ்சம் பொருட்களை கொடுப்போம், அதை வச்சு நீங்க ஒரு ரெசிபி ரெடி பண்ணி எங்களுக்கு தரணும், ஓகேவா? உங்களுக்கான பொருட்கள் இதோ: வெல்லம், நெய், சேமியா, பழம், முந்திரி. வெல்லம், நெய், சேமியா, பழம், முந்திரி, திராட்சை. என்னங்க
1: ஞாபகம் வரும்?
2: அதையாவது
1: சொல்லுங்க, என்னங்க சமையல் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எவ்வளவு நேரமா காத்திருக்கிறது?
2: முந்திரி,
1: பழத்தை வெட்டி போடலாமா? சரி, இப்போ வந்து பாகக்காய் தரோம், என்ன பண்ணுவீங்க?
2: பாகக்காய்?
1: ஆமா,
2: அது ஒரு வித்தியாசம் இருக்கு. வை இனிப்பு பாகக்காய், அது ஒரு தின கஷ்டக்கிற அழகா இருக்கும்.
1: சரிங்க, செம செம செம. ஆனா சோர்ந்து போயிடாம அதையும் சேர்த்து பண்ணாங்க பாத்தீங்களா, அதனால அவங்க வந்து வின்னர் ஆயிட்டாங்க.
0: வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: குமரி பண்பலை நூற்றி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம் சவாலி சமாளி கேம் ஷோ. இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு மீண்டும் தொடரலாம்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
6: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
7: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
6: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
7: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
6: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
8: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
9: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
10: பட்டாம் பூச்சிகளாய்
11: பண்பலை 101
10: நம் வீட்டு செல்லச்சீட்டுகளின் குரல்கள்,
11: தினந்தோறும் இரவு 8:05
10: பட்டாம் பூச்சிகள்.
11: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ சவாலே சவாலி மக்களே.
5: ஓகே, நம்ம எஃப்எம்ல இப்போ நேரலை நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்த நேரலை எப்போ அப்படின்னா 11:02 எய்ட்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இன்னைக்கு ஒரு டாபிக் கொடுத்திருக்கிறோம். என்ன டாபிக் அப்படின்னு நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்திருக்கோம். நம்ம ஊர்ல இப்படிதான் இந்தந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறப்பும் சில பாரம்பரிய முறைகளா இருக்கலாம், கலைகளா இருக்கலாம், நம்ம ஒரு நேச்சரா இருக்கலாம். ஏன்னா காலையில ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட உணவு முறைகள் அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம ஊர்ல. அப்புறம் வந்து பேச்சு வழக்குகள், நம்ம ஊர்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். நம்ம கன்னியாகுமரியிலேயே நிறைய இடங்கள்ல வேற வேற மாதிரி பேசுவாங்க. இப்படி பல மாவட்டங்கள்ல எல்லா மாவட்ட மக்களும் சொல்லலாம், உங்க மாவட்டத்துல நீங்க எப்படி பேசுவீங்க, எங்க ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படிங்கிற நேரலை நிகழ்ச்சியில அதுக்காக நீங்க அழைக்கலாம். 04652 நமது குமரியின் முன்னிலைப்பெண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற நிலை, 2907272 என்ற நிலை நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற நிலம் அழைக்கலாம். அப்போ சந்திக்கலாம் இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் நேரலையில்.
4: சரி, அப்படியே நம்ம ஒரு சாங்க கேட்டு வந்துடலாமா? உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு ஜனநாயகன் படத்துல இருந்து சூப்பரான ஒரு சாங். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: நேரம் போக காலை 10:25 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம சவாலி சமாளி கேம் ஷோட நிறைவு பகுதியை எட்டிட்டோம்
8: அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா ஆமா, கண்டிப்பா. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம ஷோல எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நேம்ஸ் வந்து சொல்லிடலாமா?
7: கண்டிப்பா. இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாளர்கள் 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, பெருவிலையில இருந்து கோல்சம் அவங்களும், சுசீந்திரத்தில இருந்து செண்பகவள்ளி, இந்த ரெண்டு நேருமே இன்றைக்கு நிகழ்ச்சியில வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள்.
8: அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
7: கண்டிப்பா. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம கேம் ஷோ எண்ட்ல ஒரு சூப்பரான சாங் வெயிட்டிங்ல இருக்கு.
8: ஆமா, அவினாஸ்கான சாங் வந்து வந்துகிட்டே இருக்கு. வீக்கெண்ட நீங்க எல்லாரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளி கேம் ஷோல நாங்க மீட் பண்றோம். இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.
7: ஆர்ஜே டிஜே பின் மிக்ஸ் லைன்,
8: ஆர்ஜே ஜி லிஜு. உங்களுக்கான சாங் இதோ வந்துகிட்டே இருக்கு.

0: நிகழ்கிறது சவாலி சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
3: கடிதமும் கருத்தும்.
4: ஹாய், வணக்கம். என் அன்பான நேயர்களே, மனசுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்த்தை காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு கடிதம், வாழ்க்கையை பற்றி ஒரு அழகான கருத்து. அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வர நிகழ்ச்சி தான் கடிதமும் கருத்தும். உங்க எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள் இப்போ இந்த காற்றலை வழியாக 1000 இதயங்களை சென்றடைய போகுது. நான் உங்கள் திலகவதி. வாங்க, மனசோட பேசலாம், மனசோட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா கடிதமும் கருத்தும்? குமரி பண்பலை 101 இம்மாதம் 1ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று காலை மணி 6:10 இடம்பெற்ற எனைத்தானும் நல்லவை

கேட்க வழங்கிய கமலக்கண்ணன் அவர்களுடைய கருத்துக்கள். உலகில் சிந்திக்கும் திறனுள்ள சிறந்த இனமாக மனிதன் இருக்கிறான். மனிதர்களிடம் நீதி உணர்வு, பொறாமை, அன்பு, போட்டி, ஈகை உணர்வு போன்றவை இருக்கின்றன. மற்ற இனங்களுக்கு இருக்காது என்ற கருத்து அருமை. தொடர்ந்து அன்று பிற்பகல் 3:00 இடம்பெற்ற தேனி நேரம் வெள்ளித்திரையில் தமிழ் திரைப்பட இசை அமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பற்றிய விரிவான தகவல்கள் இடம்பெற்றது. இவர் இசையமைத்த பல படங்களிலிருந்து பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வெளிவந்தது அருமை. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க கீழப்புத்தேரி லட்சுமணப்பிள்ளை, பூதபாண்டி முத்துலட்சுமி, திங்கள் நகர் ஞானப்பிரகாசம். தொடர்ந்து மக்களிடையே சமச்சீர் உணவு மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்த விழிப்புணர்வு தேவை. அவை கார்போஹைட்ரேட், கொழுப்பு போன்ற சத்துக்களை நமக்கு தருகிறது. இவை அனைத்தும் சரியான அளவில் நம் உடம்புக்கு உணவு மூலம் கிடைக்கிறது என்ற கருத்தை அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் பற்றி ஹோமியோபதி மருத்துவர் பென்சிதா ஹார்ன்ஸ் மேரி அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் பயனுள்ளவையே. அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று இடம்பெற்ற என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் இடலாக்குடி அரசு போக்குவரத்து மெக்கானிக் இளங்கோவன் அவர்கள் சந்திப்பில் ITIயில் மெக்கானிக் படித்து வெற்றி பெற்று 1988 கழப்பணியில் அருணாச்சல பிரதேசம், பீகார் போன்ற மலைப்பகுதிகளில் சாலை பணியில் பணிபுரிந்த நிகழ்வுகளை தெளிவாக தெரிவித்தார். மேலும் 1989 அரசு போக்குவரத்து கழக தேர்வில் கலந்து கொண்டது, 1991 அரசு துறை பணியில் சேர்ந்தது, தமிழ் ஆங்கிலத்துடன் இதர மொழிகளையும் கற்றுக்கொண்ட அனுபவங்களை நினைவூட்டினார். பேட்டி கண்ட நிலைய அறிவிப்பாளர் சுதா ஆனந்தி அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை. தொடர்ந்து அன்று இரவு இடம்பெற்ற சிறுவர் நேரலையான பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு குறள் விளக்கம், நீதி கதைகள், நேர்மை, தற்பெருமை, இன்மை போன்றவற்றை நினைவூட்டியது அருமை. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் சக்திகாடன் சரஸ்வதி. இவர் அன்று காலை இடம்பெற்ற இன்றைய குறுஞ்செய்தியில் மன்னரும் மந்திரியாரும் பேசியது அருமை. காரணம், விண்வெளி பற்றி அழகான நல்ல கருத்துக்களை நகைச்சுவை உணர்வுடன் கூறியது சிறப்பு. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்த நேயர் கீழப்புத்தேரி லட்சுமண பிள்ளை. இவர் அன்று பிற்பகல் 1:10 இடம்பெற்ற ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்வி மிகவும் அற்புதமானது. பழைய சோறும் குறையக்கூடாது, மக்கள் முகமும் வாடக்கூடாது. இது ஒரு நாட்டு வழக்கு மொழி. இதனை துணையாக கொண்டு கம்பி மேல் நடந்த சர்க்கஸ் போல நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலை அறிவிப்பாளருக்கு என் நன்றி கலந்த பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை, திங்கள் நகர் ஞான பிரகாசம். இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 2 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் கீழப்புத்தேரி லட்சுமண பிள்ளை. இவர் அன்று காலை 11:00 இடம்பெற்ற பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் புத்தேரி பள்ளி மாணவ செல்வங்கள் அசத்திவிட்டார்கள். குழந்தைகள் அன்பில் நிகழ்ச்சி நிறைந்தது. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற கிருபா கணேஷ் மற்றும் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க செட்டியார் மட மணிகண்டன், இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் தங்கத்தை விட காலம் மதிப்பு மிக்கது. யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவாக இருந்தாலும் அதை ஒரே மாதிரியாக பயன்படுத்த இல்லை. கல்வி என்பது மிக மதிப்பு மிக்கது. கற்றவர்களுக்கு எல்லா நாட்டிலும் மதிப்பு இருக்கும் என்பதை அன்று காலை 6:10 இடம்பெற்ற இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் முனைவர் குணசீலன் அவர்களின் கருத்து அருமை. தொடர்ந்து அன்று காலை 7:30 இடம்பெற்ற இன்றைய குறுஞ்செய்தி நிகழ்ச்சியில் உலக தேங்காய் தினம் கொண்டாட்டம் பற்றி அருமையான கருத்துக்களை நகைச்சுவை உணர்வுடன் வெளிப்படுத்தியது சிறப்பு. இந்நிகழ்ச்சி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர் லிஜு மற்றும் ஜெபின் நிக்ஸ்லின் ஆகியோருக்கு பாராட்டுக்கள். பூதபாண்டி முத்துலட்சுமி. இவர் அன்று பிற்பகல் 1:00 இடம்பெற்ற செய்தி தெரியுமா பகுதியில் உலக தேங்காய் தினம், தேங்காய் பற்றிய தகவல்கள், அதன் நன்மைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. இனி இம்மாதம் 3 குமரி பண்பலை 101 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் சூரப்பள்ளம் டென்ஸ்லி கர்ணதாஸ். இவர் அன்று காலை இடம்பெற்ற கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் அப்பா கவிதை, கண்மணி பாடல், யமுனை பாடல், கடி ஜோக், ஸ்பீச் என மாணவர்கள் கலக்கத்தான் செய்தார்கள். கேட்ட அனைவரின் மனதையும் நெகிழ வைத்தது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்வை கலகலப்பாக கொண்டு சென்ற ஆர்ஜே ஆஷா மற்றும் திலகவதி இருவருக்கும் பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் பூதபாண்டி முத்துலட்சுமி. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் இயற்கையை காப்போம், மனிதர்கள் இயற்கையை சார்ந்து வாழ்கிறார்கள், இயற்கை என்பது தானாகவே உருவாகிறது, நாம் இயற்கையை நம்பி வாழ்ந்தால் இயற்கை ஒரு தாயை போல வாழ வைக்கும் என்பதை அன்று காலை 6:10 இடம்பெற்ற இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை வழங்கிய முனைவர் கற்பகம் அவர்களின் கருத்துக்கள் பயனுள்ளவையே. தொடர்ந்து இப்போது ரோபோ எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்திக் கொண்டிருக்கிறது.

ரோபோக்கள் மனிதர்களின் வேலையை எளிதாக செய்கிறது. இது ஒரு தானியங்கு எந்திரம் என்ற கருத்தை நகைச்சுவை உணர்வுடன் கூறிய மன்னரும் மந்திரியாருக்கும் பாராட்டுக்கள். இன்றைய குறுஞ்செய்தி நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். தொடர்ந்து, இது ஆஸ்திரேலியாவில் காணப்படும் ஒரு விலங்கு. நடப்பதற்கு பதிலாக குதித்து குதித்து வேகமாக ஓடும். வால் நீளமானது, நீந்தும் திறன் உள்ளது. வயிற்றில் பை உள்ள பாலூட்டி வகையைச் சேர்ந்த கங்காருவை பற்றிய விரிவான தகவல்கள் அன்று பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெற்ற செய்தி தெரியுமாவில் அறிய முடிந்தது. அறிவிப்பாளருக்கு நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் பூதப்பாண்டி முத்துலட்சுமி. மேலும், அன்று பிற்பகல் 3:00 இடம்பெற்ற சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதில் பெற்றோர்கள் மூத்த குடிமக்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வைக்கணும், சொத்து வாரிசு உள்ளவர்கள் நிச்சயம் பராமரிக்கணும், வருமானத்தின் அடிப்படையில் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்று பல சட்டம் பற்றிய தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டேன். இந்நிகழ்ச்சியை நேர்களுக்காக வழங்கிய குமரி பண்பலைக்கும் பேட்டி கண்ட நிலைய அறிவிப்பாளருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகள். அடுத்த நேயர் பூதப்பாண்டி முத்துலட்சுமி. இவர் அன்று பிற்பகல் 1:10 இடம்பெற்ற ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில், நீங்கள் எடுத்துக் கொள்ளும் உணவில் அதிக ஊட்டச்சத்து உள்ள உணவு எது என்ற நேரலையில் ஊட்டச்சத்து உணவு பற்றி தோழியர்களின் தகவல்கள் பயனுள்ளவையாக அமைந்தது. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை, திங்கள் நகர் ஞான பிரகாசம், செட்டியார் மடம் மணிகண்டன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. தொடர்ந்து அன்று இடம்பெற்ற குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுகள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் ஆர்ஜே மீனா மற்றும் சுதா ஆனந்தி அவர்களுக்கு பாராட்டுகள். குமரி பண்பலை 101 இம்மாதம் 4 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். அன்று பிற்பகல் இடம்பெற்ற மனம் நனையும் மதுரமழையின் பாடல் தொகுப்புகள் மிக அருமையாக இருந்தது, கேட்கவும் இனிமையாகவும் இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு பூதப்பாண்டி முத்துலட்சுமி. அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று காலை 9:00 நேரலையில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு திங்கள் நகர் ராதாகிருஷ்ணன் கோவில் திருவிழாவில் ராதாகிருஷ்ணன் கோயிலின் இருப்பிடத்தையும் சுற்றுச்சூழலை தெரிவித்து விழாவில் வருகை தந்த பக்தர்கள், பத்திரிகை நிருபர் ஆகியோரிடம் பேட்டியில் கோயிலின் சிறப்பு ஆகியவற்றை சொன்னது, கிருஷ்ண பகவானின் அருள்மொழிகளை நினைவூட்டியது, குழந்தைகள் கிருஷ்ணன் ராதை வேடம் தரித்து கோயிலுக்கு சென்றது, அவர்களிடமும் பேட்டி கண்டது, குழந்தைகள் இனிய குரலில் பாடல்களை பாடியது மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, செட்டியார் மடம் மணிகண்டன், கவர்குளம் தேரி விழை கனகராஜ், கீழப்புத்தேரி லட்சுமண பிள்ளை, இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்த நேயர் அகஸ்தீஸ்வரம் பால்மணி. இவர் அன்று காலை 10:02 இடம்பெற்ற இளஞ்சாரல் நிகழ்ச்சியில், இளஞ்சாரல் பொழிய மனம் குளிர்ந்து மகிழ்ச்சியால் நனைந்தேன், நல்லதொரு கேள்வியாம், ஆன்லைன் ஷாப்பிங் அவசியமா என்பதற்கு, ஆரோக்கியத்திற்காகவும் அத்தியாவசிய தேவையை கருதியும் தவிர்ப்பது சிறப்பு என்று, அதன் சாதக பாதகங்களை மாணவ மாணவிகள் பேசிய விதம் மிகவும் சிறப்பானது, அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களுடன் பாராட்டுகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க திங்கள் நகர் ஞான பிரகாசம், இரணியல் பழனியாண்டி பிள்ளை, செட்டியார் மடம் மணிகண்டன். அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று காலை 7:05 இடம்பெற்ற மகாத்மா காந்தியின் சுயசரிதை சத்திய சோதனை நிகழ்ச்சியில், கிலாபத் பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் நியாயமானது, அந்நிய பொருட்களை உபயோகிக்க கூடாது, இப்படி காந்தியின் வாழ்க்கையில் நடந்த பல கருத்துக்களை அறிவிப்பாளர் வழங்கியது அருமை. குமரி பண்பலை 101 இம்மாதம் 5 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் பல மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு அரிய பாரம்பரிய சிவப்பு அரிசி ரத்த சோகையை நீக்கும், செரிமானம் மற்றும் உடல் எடையை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று பல கருத்துக்களை இன்றைய குறுஞ்செய்தி நிகழ்ச்சியில் மன்னரும் மந்திரியாரும் கூறியது அருமை. தொடர்ந்து வந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் உரை எப்பொழுதும் போலவே இன்றும் பயனுள்ளதாகவே இருந்தது. மேலும், அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில், நமது உடலை நோய் தாக்கினால் பாதுகாக்க நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியாக செயல்படணும், இதற்கு சிறந்த ஊட்டச்சத்து தேவை அப்படின்னு ஹோமியோபதி மருத்துவர் பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்களின் கருத்து அருமை. கூடவே அன்று பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமாவில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான அன்று அறிவிப்பாளர் வழங்கிய அனைத்து கருத்துக்களும் அருமையாக இருந்தது. அவரை பற்றிய பல தகவல்கள் அறிய முடிந்தது. தொடர்ந்து இடம்பெற்ற ராஜா தேசிங்கு பற்றிய செய்திகள், செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்த ஒரு துணிச்சலான ராஜபுத்திர மன்னன், பண்டல் கண்டல் பகுதியை சேர்ந்த முகலாய பேரரசு மற்றும் ஆற்காடு நவாப் போருக்கு எதிராக வீர மற்றும் தியாகத்திற்காக தமிழ்நாட்டின் ஒரு மாவீரனாக கொண்டாடப்படும் வீரத்திற்கும் நட்பிற்கும் ராஜா தேசிங், செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தின் தலைநகரமாக சென்னையிலிருந்து

160 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தது என அன்று பிற்பகல் மணி 1:10 இடம்பெற்ற சித்திரம் நிகழ்ச்சியில் செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரை சித்திரம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, திங்கள் நகர் ஞானப்பிரகாசம், பூதப்பாண்டி முத்துலட்சுமி, செட்டியார் மடம் மணிகண்டன். அடுத்த நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் அன்று காலை இடம்பெற்ற முற்றத்தில் இன்று நிகழ்ச்சி வாயிலாக கம்பு, சோளம், கேழ்வரகு என தானியங்களால் செய்யப்படும் மாவுருண்டையை பற்றி உரைத்த போது நாக்கில் எச்சூறியது. 2 நாளில் 144 உருண்டைகள் ஒரே வீட்டில் காலியானது என்று கூறியது அருமை. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். தொடர்ந்து அன்று காலை 8:30 இடம்பெற்ற நான் கப்பலை ஓட்டி தமிழகத்துக்கு வருவேன், இல்லை வடநாட்டு கடலிலே வீழ்ந்து உயிர் துறப்பேன் என சூளுரைத்த கப்பலுடனேயே தூத்துக்குடி வந்தபோது எழுந்தது போராட்டம், வீழ்ந்தது ஏகாதிபத்தியம் என்று மனதில் பதியும்படியான வாவுசி அவர்களின் ரத்தின சுருக்க வரலாறு அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை செட்டியார் மடம் மணிகண்டன். அடுத்த நேயர் திட்டுவிளை ஷாபி. இவர் அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பான நேர்களின் நேரலை நிகழ்ச்சியில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆசிரியர்களின் பங்கு எப்படி இருந்தது என்ற தலைப்பில் நேர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு அவரவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆர்வமுடன் கலந்து கொண்ட நேர்களுக்கு நன்றி. ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க கவர்குளம் தேரிவிளை கனகராஜ். அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞானப்பிரகாசம். இவர் அன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் ஒலிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நிலா என்ற சிறப்பு பெயர் கொண்ட திரைப்பட பாடல்களை தேர்வு செய்த செட்டியார் மடம் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. சிறந்த முறையில் ஏற்புரை வழங்கிய நிலைய அறிவிப்பாளருக்கும் நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் திட்டுவிளை ஷாபி. இனி குமரி பண்பலை 101 இம்மாதம் 6 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று பிற்பகல் 1 இடம்பெற்ற செய்தி தெரியுமாவில் தூக்கம் மனிதர்களுக்கு மிகவும் அவசியம், மூளை செயற்பாட்டிற்கும் நினைவாக இருப்பதற்கும் தூக்கம் அவசியம், சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கும் மனிதர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கும் ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கம் அவசியம் ஆகும் என்று செய்தி தெரியுமாவில் கூறியது அருமை. அறிவிப்பாளருக்கு நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேயர்கள் செட்டியார்மன மணிகண்ட, திங்கள் நகர் ஞானப்பிரகாசம். அடுத்த நேயர் கவர்குளம் தேரிவிளை கனகராஜ். இவர் அன்று பிற்பகல் 3 தேனி நேரத்தில் உலா வந்த நேரலி நிகழ்ச்சி கேட்டேன், ஒருவரை அவரது ஒரு தவறை வைத்து மதிப்பிடலாமா என்ற அருமையான தலைப்பில் தங்கள் கருத்து சிதறல்களை அள்ளி தெளித்து மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக ஆக்கினார்கள். நமது பண்பலை நேர்களை மிகவும் ஊக்கப்படுத்தி கருத்துக்களை தொகுத்தளித்த அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க செட்டியார் மடம் மணிகண்டன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

0: கடித வழி கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை அறிந்து கொண்டோம். இனி SMS வழி நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்கலாம். புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான். இம்மாதம் 12 முற்பகல் 3:02 துவங்கிய தேனி நேரத்தில் உங்களது பள்ளிக்கால நினைவுகள் என்ற நேரலையில் பல நேயர்கள் பல கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். உண்மையிலேயே எனக்கு அந்த கால ஞாபகம் நினைவுக்கு வந்தது. 55 வருடங்களுக்கு முன்பு என்னை கூட்டி சென்றது போல் இருந்தது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் மணிகண்டன் பிரபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இம்மாதம் 16 காலை 10 துவங்கிய வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் புதிய அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை புத்தகத்திலிருந்து நல்ல கருத்து கிடைத்தது. ஒருவர் தன்னை கவனித்துக் கொண்டு பிறரை கவனித்தால் அந்த கவனிப்பின் தன்மை வித்தியாசமாக நன்றாக இருக்கும். நாம் நம்மை கவனிக்க தவறி பிறரை கவனித்தால் நம்முடைய உடல்நிலை பாதிப்புக்கு ஏற்படும். ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் உண்மையிலேயே புரிதலுடன் வாழலாம் என்ற கருத்து கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் பதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி SMS பண்ணியிருக்காங்க திவரங்காடு முத்து ஆசாரி. தொடர்ந்து அன்று முற்பகல் 11:30 துவங்கிய இனிய பேச்சின் முக்கியத்துவம் என்ற நேரலையில் பல நேர்கள் பல கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளருக்கும் குமரி பண்பலைக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள். துவரங்காடு முத்து ஆசாரி இவர் இம்மாதம் 15 காலையில் இடம்பெற்ற 3-in-1 நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 3 செக்மெண்ட்களும் மிகவும் அருமையாக இருந்தது. பல தெரியாத கருத்துக்களை அறிய முடிந்தது. அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். இம்மாதம் 16 காலையில் இடம்பெற்ற பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் ஆளூர் அரசு பள்ளி மாணவர்களிடத்தில் நமது அறிவிப்பாளர்கள் உரையாற்றி அவர்களிடமிருந்த நல்ல உரைகளை நேர்கள் காதுகளுக்கு விருந்தாக படைத்தது அருமை. ஒவ்வொரு வாரமும் கேட்கும் போது உண்மையிலேயே நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கிறது. இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர்கள் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் மற்றும் கிருபா கணேஷ் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இம்மாதம் 17 காலை 7:30 இடம்பெற்ற 17 வருடங்களுக்கு பின்னால் இன்று நடைபெறும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை கண்ணால் கண்டு மகிழ்ச்சியுடன் காதுகளில் நமது பண்பலையில் கேட்டபோது மிக்க மகிழ்ச்சி. உலகில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து நடத்திய கும்பாபிஷேகம் இது. இந்த நிகழ்ச்சியை நேர்களுக்கு வழங்கிய குமரி பண்பலைக்கு பாராட்டுக்கள். சுங்கான் கடை ராதா மனோகரன் இவர் 16 மாலையில் 5 இடம்பெற்ற முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. பாடல்களை திறம்பட தேர்வு செய்த நிலைய அறிவிப்பாளருக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். லட்சங்கள் செலவு செய்து அழகான ஒலிபெருக்கி வாங்கி வைத்து என்னதான் பாட்டு கேட்டாலும் குமரி பண்பலையில் இரவு நேரம் நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் நேர்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் காற்றலைகள் மூலம் இல்லம் தேடி வந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தி பின்னர் நல்ல நித்திரையை தினமும் தந்து கொண்டிருக்கும் குமரி பண்பலைக்கு கோடான கோடி நன்றி. பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி இவர் இம்மாதம் 14 காலை 9:02 வலம் வந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தக்கலை கேரளாபுரம் விநாயகர் சன்னதியிலிருந்து நேரலை நிகழ்வில் விநாயகர் பெருமான் அருள் கிடைக்கும் விதம் நிகழ்வினை வழங்கிய நமது நிலையத்திற்கும் பக்தர்களுடன் அருமையாக உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். நாகர்கோவில் கோபால் இவர் கான கைரளி சூப்பர் அப்படின்னு SMS பண்ணியிருக்காரு. இன்றைய கடிதம் கருத்தும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அன்பான கடிதங்களும் மனதை தொட்ட கருத்துக்களும் இந்த நேரத்தை ரொம்பவே அழகாகிவிட்டது. தொடர்ந்து உங்க எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் கடிதமும் கருத்தும் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் கோணம் நாகர்கோவில் 4. வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்க கருத்துக்களை அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9442-43-0243. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச குமரி பண்பலை 101 எப்போதும் இணைந்தே இருங்க. பாய் பாய், டேக் கேர். நிகழ்ச்சி தொகுப்பு திலகவதி பிரம்மபுத்திரன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் இன்று வழங்கவுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: கதிரவன் பொன்னொழியால் உலகை நினைக்கும் நேரம் 11:02. அன்பிற்கு இலக்கணமாய் ஆக்கத்திற்கு ஊற்றாய் என்றும் நம்மளோடு குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நகர்கோவில் வானொலி நிலையம். யாதும் ஊரே யாவரும் ஒன்றே என இசையால் உணர்த்த வருகிறது எக்ஸூர்.

0: மனம் பேசும் நேரம் 11:08. புத்தம் புது தகவலோடு நாளும் நம்மை சேரும். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் நேரலை. பயன்மரம் உள்ளூர் பழுந்தாற்றால் செல்வம் நயனுடையான்கண் படி. திருக்குறள். அதாவது ஊர் பொது இடத்தில் இருக்கும் நிழல் தரும் நல்ல பழமரம் பழுத்தால் அந்த ஊரில் உள்ள யார் வேண்டுமானாலும் அந்த பழங்களை பறித்து உண்ணலாம் அல்லவா? அதுபோல்தான் ஈகை குணம் கொண்டவர்களிடம் இருக்கும் செல்வத்தை ஊரில் உள்ள ஏழை எளியவர் அனைவரும் எளிதில் பெற்று பயனடை முடியும் என்கிறார் வள்ளுவர். ஒரு ஊர்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், நடக்கும். ஆனா அந்த ஊர்ல மட்டும்தான் ஒரு தனி சிறப்பான விஷயம் இருக்கும். அதை பத்தி தான் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில நாம பேச போறோம். எங்க ஊர்ல இப்படிதான் மக்கா. இதுதான் இன்றைய நேரலை குமரி பண்பலையுடன்.
1: வாங்க மக்கா வாங்க, வாங்க மக்கா வாங்க.
0: உங்க ஊரில் இன்றும் சிறப்பாக தனித்துவமாக நடைபெறும் கலாச்சாரம், உபசரிப்பு, காலநிலை, விழாக்கள், உணவு முறை போன்றவற்றை நம் குமரி பண்பலையுடன் நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். குமரிப்பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம். 0462 என்ற முன்னிலை பெண்ணை பயன்படுத்தி 2602 4 என்ற எண்ணிலோ, 2907 2 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903 2 5 7 0 3 9 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். வாருங்கள், கேட்போம் எந்த ஊரில் என்ன சிறப்பு என்று. என்னவா இருக்கும்? உணவு முறைகளா, பொருட்களின் பெயர்களா, விவசாயமா, விழாக்களின் முறைகளா, கலாச்சாரமா, உபசரிப்பா, காலநிலையா, என்னென்ன எல்லாம் இருக்கும், எந்தெந்த நடைமுறைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். குமரி பண்பலையுடன் நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா, எங்க ஊர்ல இப்படிதான் மக்கா நேரலையில. நேரலையில் கலந்து கொண்டு நம்மோடு பேச ஒரு முதல் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடி இருப்பு கலீல் ரஹ்மான் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க நலமா இருப்பீங்க நம்புறோம்.
2: ஐயா, இன்னைக்கு உள்ள தலைப்புக்கு ஒரு தபாஸ் போடலாம் ஐயா. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையான ஒரு தலைப்பை தேடி கண்டுபிடிச்ச குமரி பண்பலைக்கு உங்களுக்கும் ஒரு நன்றி தெரிஞ்சேன் சார்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, இப்ப டாபிக் பேரலாம்.
2: இப்படித்தான் மக்கா, உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு எல்லா இந்தியாவிலேயே கலந்து முந்து பாக்குற கண்ணாடி பாலம் நம்ம மாவட்டத்துல ஐயா இருக்கு. கன்னியாகுமரியில என்ன கண்ணாடி பாலம் இந்தியாவிலேயே முத முத அதான் ஐயா இருக்கு. ரெண்டாவது கேட்டீங்கன்னா, உலகமே வேந்து பாக்குற தொட்டி பாலங்கிறது நம்ம மாவட்டத்துலதான் இருக்கு. அதே மாதிரி மூணாவது என்னன்னா, வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சிலையை 133 கடற்கரையில ஒரே பாறையில பல கற்களாக செய்து ஒரு அற்புதமான உலக சுற்றுலா தலங்கள்ல எல்லாரும் வந்து பாக்குற அளவுக்கு ஒரு புனிதமான இடமாட்டு, ஒரு பேரு புகழும் பெற்ற மாவட்டம் ஆட்டு நம்ம மாவட்டம் இருக்கு.
0: கண்டிப்பா அழகா நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படின்னா, அழகான ஒரு டாபிக்ல அழகா நம்ம ஊர்ல இருக்கிற சிறப்புகள், எங்க ஊர்ல எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்னு பேசிருக்கீங்க, அப்படிதானே ஐயா?
2: ஆமா ஐயா, ஆமா. அதை விட நம்ம மாவட்டத்துல மற்ற மாவட்டங்களை விட உணவு பதார்த்தங்கள்ல வந்து இந்த முந்திரி கொத்துங்கிறது வந்து நம்ம ஊர்ல தான் ஐயா ஃபேமஸ்.
0: ஓகே, அது எப்படி செய்வாங்க அப்படின்னு நேர்களுக்கு அப்படியே சொல்லிடலாமா?
2: இந்த முந்திரி கொத்துங்கிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். நாலாந்தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேந்திரம்பழம் சிப்ஸு வெளிநாட்டு வரைக்கும் ஏற்றுமதி ஆகிறதுல முத வயசுல நம்ம மாவட்டம் தான்.
0: சூப்பர் ஐயா, சூப்பர். நிகழ்ச்சியில் அழகா கலந்துகிட்டு பேசுனீங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி ஐயா.
2: வாய்ப்புக்கு நன்றி ஐயா, நன்றி.
0: குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். நேயர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படின்னு. முதல் நேரா வந்து எங்க நம்ம குமரியில இவ்வளவு சிறப்பு இருக்கு, சுற்றுலா

0: தலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற நம்ம ஊர்ல என்னெல்லாம் தனித்துவமா இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க பேசலாம். நீங்கள் முதன்மையாக கருதுற ஒரு விஷயத்தை பத்தி பேசுனீங்கன்னா அடுத்தடுத்த நேயர்களும் அவங்க வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள முடியும். எந்த தனிப்பட்ட நபர்களையோ குழுவினரையோ பிரிவினரையோ அல்லது அமைப்புகளையோ குறிப்பிடாமல் உங்கள் ஊரின் சிறப்புகளை பண்புகளை பகிர்ந்தளித்தால் நலமாக இருக்கும். இறைப்பில் நம்மோடு வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்க பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. மேகலாமா
1: தேன்குழல்
0: சொல்லும் போதே நாக்கில எச்சில் ஊறுது. அழகா திருவிழான்னு சொன்னாலே அந்த தேன்குழல் தான் அப்படி கண்ணு முன்னாடி வந்து நிக்க. அப்படிதானவா? அவங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அடிக்கடி உங்க ஊருக்கு வந்துட்டு போவாங்க அப்படிதானே? உங்க ஊர்ல திருவிழா சிறப்பா நடக்கும், அடிக்கடி நடக்கும் அப்படின்னு அழகா பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி மேகலாமா.
1: நன்றி சார்.
0: குமரி பண்பலையுடன் நேரலையில நம்ம ஊர்ல இப்படிதான்க்கா அப்படின்னு நேர்கள் அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. இரண்டு நேர்கள் வந்தாங்க, அவங்க அழகா பேசுவாங்க. நம்ம ஊர் பேச்சு வழக்கு, வட்டார சொற்கள், பழக்க வழக்கங்கள், விழாக்கள், ஊர் உணவுகள், பாரம்பரிய உணவு, விவசாயம், கைவினை பொருட்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது குமரி பண்பலையுடன் நேரலை. அடுத்த நேர் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாரு இங்கே பேசுறீங்க?
2: திருச்சிக்கு போன உடனே எனக்கு வந்து உங்களோட பேச்சும் அங்குள்ள பேச்சும் புரியவே இல்ல சார்.
0: அது எப்படி புரிஞ்சிரும்?
2: எனக்கு தர மாட்டேங்க சார். அங்க வத்தி பெட்டி சொல்லணுமா, நெருப்பெட்டி சொல்லணுமா? நான் உங்கள்ட்ட கொட்டான்னு சொன்ன என்ன பார்த்து சிரிக்கிறாங்க சார். கொட்டாங்குச்சி
0: சொல்லணும்,
2: ஒரு பொண்ணு பொண்ணு வந்துட்டு சார். அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன பண்ணினேன், மக்கான்னு கூப்பிட்டேன் சார்.
0: சூப்பர்மா, தோவாளை எல்லாரும் பூ தான் சொல்லுவாங்க அப்படி. ஆனாலும் நான் அதான் சொல்ல மாட்டேன், எங்க ஊர்ல உள்ள பேச்சு வழக்குதான் எங்க டிஃபரெண்ட், எங்க ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படின்னு உரிமையா அழகா பேசுறீங்க சந்திராமா, சூப்பரா இருந்துச்சு. நன்றிமா. மக்கா அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு தனி சிறப்பு தாங்க. என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்றதுதான் மக்கா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லும் போதே அதை கேட்கும் போதே நம்ம ஊரு நம்ம பாச அப்படின்னு வந்துடும். ஓகே, நேர்கள் அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நேர்கள் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப கோவில் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

வாங்க மக்கா, வாங்க பேசலாம். நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா. ஆம்நேர்களே, நேரம் இப்போது 11:23. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா நேரலை குமரி பண்பலையுடன் நேர்கள் அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேர் நம்ம சுற்றுலாத்தலத்தை பத்தி சொல்லுவாங்க, ஒரு நேர் அவங்க ஊர்ல திருவிழாஸ் தான் ஸ்பெஷல், எங்க ஊர்ல இப்படிதான்

0: இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க ஸ்லாங் பத்தி பேசினாங்க, நம்ம ஸ்லாங்கை பத்தி. அடுத்த நேயர் என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. நேயர் யார் இங்க இருந்து சொல்லுங்க? ஐயா
1: கண்ணன்.
0: கண்ணன் ஐயா சொல்லுங்க, என்ன பத்தி பேச போறீங்க?
1: அதாவது சார், இப்ப வந்து மாம்பழத்தனை ஆறு வந்து அணை கட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அணை கட்ட முடியாது, வாய்க்காலா பாஞ்சிட்டு.
0: ஓகே.
1: அப்ப எங்க பக்கத்துல வந்து தோப்பு, அப்ப எங்க தோப்புல வந்து கிழங்கு பொடி அவிச்சு இந்த வாய்க்கால உள்ள மீன், நல்ல மீன் கேட்டு அந்த மீனை வந்து குடிச்சு இதே கறி வச்சு இந்த
0: போதே நாக்கு ஊறுது, வயிறெல்லாம் பசிக்குதே. ஓடை நீர்ல விளைஞ்ச கிழங்கு. கிழங்குனா நம்ம உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவீங்க ஐயா? கிழங்கோட பேர் என்ன பேர் சொல்லுவீங்க? மரிசினி கிழங்குன்னு சொல்லுவோம். ஓகே. நான் மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, அப்படி நிறைய கிழங்கு இருக்கிறனால அப்படி ஒரு டவுட், அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, சூப்பர். அழகா சொன்னீங்க. ஆனா அது நல்லா தான் இருக்குல்ல, இயற்கையோடு அப்படி அழகா. பேசும்போது அப்படியே இயற்கை அடி கண்ணு முன்னாடி வந்து போச்சுங்க. மாம்பழத்துறை யார அடி நம்ம கண்ணு முன்னாடியே வந்துச்சு தான் சொல்லணும். அதோட அந்த சாப்பாடு கிழங்கும் மீனும் பா. இதுக்கு ரிலேட்டான ஒரு பாட்டும் வந்துட்டே இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த நேரம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு நம்ம பாட்டு கேட்க போகலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரு இருந்து பேசுறீங்க?
2: பாபு பேசுறேன்.
0: பாபு சார் சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்?
2: எங்க ஊர்ல, எங்க ஊர் பேர் பார்த்திவபுரம். ஆனா அதுக்கு முழு பேர் வந்து பார்த்திவ சேகரபுரம். இது ஆய் மன்னர் பரம்பரையில வந்த கருநக்கல் ஒரு வேத பல்கலைக்கழகம் இருந்ததாக கல்வெட்டுகள் இருக்கிறது. இந்த கல்வெட்டு பத்மாபுரம் அரண்மனையில அவங்களோட காட்சி சாலையில இருக்குது. இதுக்கு பக்கத்துல தென்னந்தோப்பு நிறைந்த இடம்.
0: உங்க ஊர்ல எது சிறப்பா? எங்க ஊர்ல இப்படிதான் இது நடக்கும், அது விழாவா இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், பாரம்பரியங்களாக இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். அதை பத்தி சொல்லுங்க.
2: ஓண திருவிழா மிக சிறப்பா நடக்கும்.
0: கன்னியாகுமரியில ஓண திருவிழா அழகா நடக்கும். ஓகே.
2: இங்க வந்து அந்த ஆலயத்துல கொடி ஏற்ற மாட்டாங்க. கொடிமரம் கிடையாது. அதே மாதிரி காணிக்கை பெட்டியும் கிடையாது.
0: சரி, ஓகேயா, அழகா பேசுனீங்க. ஓண திருவிழா நடக்குது அப்படிங்கறதும் அழகா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் நினைவு அடுத்த நேரம் சந்திக்க நேரம். இது வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க?
3: பெம்ஸ்லி கர்ணகர் சூரப்பள்ளம்.
0: சொல்லுங்கம்மா.
3: நம்ம ஊர் மீன் குழம்ப அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறதும் நம்ம மாவட்டம் தான், வெரைட்டியா கிடைக்கிறதும் நம்ம மாவட்டம் தான்.
0: எங்க ஊர்ல இப்படிதான் மக்கா ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும், அதை நாங்க வாங்கி சமைச்சு அப்படி சாப்பிடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லி வரீங்க அதுதானே?
3: ஆமா, அதே அந்த வெள்ளை மீன் ஸ்பெஷல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அப்படி அள்ளும்.
0: மதிய டைம்னால எல்லாரும் சாப்பாடு கரெக்டா பேசுறீங்க.
3: அதே மாதிரி அவியல் சாம்பார் நம்ம ஊர்ல
0: எல்லா கண்டிப்பா. நான் வெஜ்ஜுக்கு எவ்வளவு ஸ்பெஷலோ அது மாதிரி வெஜ்ஜுக்கும் நம்ம மாவட்டம் ஸ்பெஷல் தான் அப்படின்னு அழகா சொல்றீங்க. அவியல் சாம்பார் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உணவு தான் நம்ம ஊர்ல.
3: வெட்டி
0: போட்டு நறுக்கி போட்டு அவியலும் இல்லன்னா சாம்பார் வச்சிருவோம்
3: அப்படிதானே?
0: அத சொல்லுங்க டேஸ்ட். அந்த டேஸ்ட் வேற எங்க கிடைக்கும்? எங்க ஊர்ல சாப்பாடுல பிஷ் எவ்வளவு ஃபேமஸோ அது மாதிரி வெஜ்ஜுக்கும் நாங்க ஃபேமஸ் தான் அப்படின்னு அழகா பேசுனீங்கம்மா, நன்றி.
3: நன்றி சார், நன்றி.
0: குமரி பண்பலையுடன் நேரல் நிகழ்ச்சியில நேர்கள் அழகா பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த மூணு பேருமே அடி இயற்கை சார்ந்து பேசுறதுனால அப்படியே ஒரு இயற்கை சார்ந்த பாடல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த பாடல் வந்துட்டே இருக்கு வனவகன் திரைப்படத்துல இருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படின்னா இன்று மாலை 4:00 முதல் 5:00 வரை ஒளிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் இடம்பெற குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மொபைல் நோட் பண்ணி எடுத்துட்டீங்களா? இப்போ நம்பர் சொல்றோம், 9495963210 94 95 96 3210. இந்த நம்பருக்கு NGL அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்க பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படிங்கிற விவரங்களுடன் முன்னாடி சொன்ன மாதிரி 9495963210 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்புங்க. SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க விருப்பமான பாடலை உங்க விருப்பமான பண்பலை நம் குமரி பண்பலை 101 இன்று மாலை கேட்டு ரசியுங்க. நேரம் இப்போது 11:35 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையுடன் நேரலையில். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். நேர்களும் அழகாவே பேசிட்டு இருக்கிறாங்க. சுற்றுலாத்தலம் இருக்கு, திருவிழா இருக்கு, ஸ்லாங் டிஃப்ரெண்டா இருக்கு, இயற்கையோடு இணைந்து இருக்கு, ஓண திருவிழா வரலாற்று சிறப்புகள் இருக்கு, மீன் இருக்கு, அவியல் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பால்மணி அகஸ்தீஸ்வரன்.
0: பால்மணி ஐயா சொல்லுங்க
1: சார். எங்க ஊர் பக்கத்துல பனைமரம் ஏராளம் தாராளமா கிடைக்கும், அதனுடைய டேஸ்ட் தனி. அது மட்டும் இல்ல, 17 காட்சி கருப்பட்டி ஊத்துவாங்க. அந்த சூடா இருக்கிற நேரத்துல எல்லாம் கருப்பட்டி ஊத்திட்டு கடைசியில அந்த அட்டாவில ஒட்டி இருக்கிறத துப்பி கொண்டு இழச்சி பூவர சிலையில வச்சு எங்களை தருவாங்க. சிறுவர்களா இருக்கும்போது
0: சொல்லுவோம்,
1: அந்த குப்பை நீனு சொல்லக்கூடியதெல்லாம் சூடோடு சாப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு அல்வா மாதிரி.
0: அழகா சொல்றீங்க. எங்களுக்கும் பாரம்பரிய உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையும் எங்களுக்கு உண்டாக்கிட்டீங்க. நன்றி ஐயா.
1: வாய்ப்பு வரும்
0: கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. பாரம்பரிய உணவு முறைகளை பத்தி சொன்னாங்க இந்த நேயர். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, அதாவது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடும்பம் புதுசா வந்து வாடகைக்கு வந்து வீடு எடுத்து தாமசத்துக்கு வந்தாங்க.
0: சரி, ஓகே.
2: அங்க ஒரு பையன் வந்து 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான், சின்ன பையன்.
0: ஓகே.
2: அது பக்கத்துல அதே மாதிரி பக்கத்துல இன்னொரு அதுவும் பக்கத்துல ஒரு பையன், அந்த அந்த பையனும் 5ஆம் வகுப்பு படிக்கிறான்.
0: ஓகே.
2: அப்ப ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. பேசிக்கிறப்ப அந்த புதுசா வந்த பையன் சொல்லுவான், எங்க வீட்டுல இன்னைக்கு அப்பா வந்து புதுசா தோசை நூடுல்ஸ் துரித உணவு எல்லாம் வாங்கி தருவாங்க, அடிக்கடி அதெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு அந்த பையன் பேசிக்குவான்.
0: சரி, ஓகே.
2: அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இந்த புது இந்த பையன் இந்த வீட்டுல வந்து அவன் அம்மாவிட்ட சொல்லுவான், அம்மா அப்படி இப்படி எல்லாம் குடுக்கறாங்களா அப்படின்னு அவன் சொல்லுவான்.
0: பெரிய ஸ்டோரியா இருக்குது.
2: அம்மா காரி காலையில அந்த பையனுக்கு கொஞ்சம் சோறு, கொஞ்சம் மயக்க மயக்கங்க மறைச்சு கிழங்கு, கொஞ்சம் மீன்கறி, மத்தியானம்
0: ஆகும்,
2: நைட்டு ஆகும்.
0: ஓகே.
2: ஆக இப்படி மொத்தமா இந்த மாதிரி குடுத்துட்டு அந்த அம்மா காரி சொல்லும், நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா.
0: சூப்பர். நம்ம ஊர்ல கிழங்கு சோறு தான் அக்கா. சூப்பர், அழகா சொன்னீங்க ஐயா. நம்ம ஊர் உணவு முறைகள் இன்னும் அப்படியே பாரம்பரியமா நம்ம சாப்பிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல இப்படிதான் மக்கான்னு அழகா பேசுனீங்க. நன்றி ஐயா. இது குமரி பண்பலையுடன் நேரலை.
3: டேய் தம்பி, சீக்கிரமா வா. எவ்ளோ நேரம்டா?
4: 2 minutes.
3: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
3: நிம்மதியானா 2 மணி நேரமா?
4: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
3: அடே இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய

0: பண்ணக்கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா? அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: 11:40 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையுடன் நேரலையில். நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படின்னு நேயர்கள் அழகா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த எந்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கமா. சரி, போடி வரும் அந்த நேயர். நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். சபரிமாள்மா சொல்லுங்க.
3: எங்க ஊர்ல
2: வந்து பலா
3: வாழை
2: முக்கனிகளும் விளையிற ஊர் எங்க ஊரு வடக்கு கோணம் அப்படின்னு பேசிருக்கீங்க சபரிமலமா. அழகா பேசுனீங்க, நன்றிமா.
3: நிறைய தேங்காய்
2: கிடைக்கும், முடியல லிஸ்ட் போயிட்டே இருக்கு அப்படிதானே? எங்க ஊர்ல இப்படிதான்க்கா, ஊர் பேச்சு வழக்கா இருக்கட்டும், வட்டார சொற்களாக இருக்கட்டும், பழமொழிகள், ஊரின் பழக்க வழக்கங்கள், விழாக்கள், திருமண விழாக்கள், விருந்துகள், சடங்குகள், ஊர் உணவுகள், பாரம்பரிய உணவு, விவசாயம், முக்கிய பயிர்கள், பயிர் முறைகள், கைவினைப் பொருட்கள், பனை ஓலை, மண்பாண்டம், கூடை பிணிதல் போன்றவை, பாரம்பரிய உடைகள், நாட்டுப்புற கலைகள், ஊரின் முக்கிய தொழில்கள், ஊர் சந்தை. பொதுவான சொல்லணும்னா நம்ம ஊர்ல மண்டே மார்க்கெட், வெள்ளிச்சந்தை அப்படின்னா அந்த சந்தை கூடனாலே ஊரோட பேரே அப்படி மாறிடுச்சு. அந்த மாதிரி வரலாறுகள், ஊரின் இயற்கையில் வரலாற்று சிறப்புகள், உள்ளூர் விளையாட்டுகள், ஊர் உறவு முறைகள், முறைகளின் பெயர்கள், இப்படி நிறையவே நம்ம இன்றைய நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகரன்.
2: நலமா இருக்கிறோம் சந்திரசேகர் ஐயா. ஆக்சுவலி ஆமா, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, சோ எதிர்பார்க்கிறோம் உங்க ஊர்ல எப்படி அப்படின்னு.
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம் ஐயா, நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறோம்.
4: வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் ஐயா, அதான் சொல்லிட்டீங்களே, சொல்லுங்க இப்போ உங்க ஊர்ல இப்படிதான் அப்படின்னா எப்படி, எது ஸ்பெஷல்?
4: அதாவது ரெண்டு விஷயம் ஐயா. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு அப்படிங்கிட்ட கத்திரிக்காய்க்கு கொடுத்திருக்காங்க ஐயா.
2: ஓகே.
4: வேலூர்ல முள்ளு கத்திரிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்.
2: ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னது?
4: மாவட்டத்தில் இருக்கிறவங்க கூட வந்து வாங்கிட்டு போறாங்க ஐயா.
2: ஓகே, சூப்பர். புவிசார் குறியீடு கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் என்னது?
4: இன்னும் ஒன்னே சொல்லிடுறேன். எங்க ஊர்ல இந்த பொற்கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ரீபுரத்துல அயல் நாடுகள்ல இருந்து வந்து கூட அந்த பொற்கோவில பார்த்து அவ்வளவு வியப்பா ஆச்சரியமா வியக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலூர் கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கியா, உலகத்திலேயே ஐ மீன் இந்தியாலேயே முதல் முதலாக சுதந்திர புரட்சி அப்படிங்கறது எங்க மாவட்டம் வேலூர்லதான் தொடங்கினாங்க. அத வேலூர் புரட்சி அல்லது சிப்பாய் புரட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
2: வரலாற்றுக்கு ஸ்பெஷல் எங்க ஊரு தான் அப்படின்னு அழகா பேசிருக்கீங்க, நன்றி ஐயா.
4: நன்றி நன்றி.
2: வரலாறுனா அது எங்க ஊர்ல இருந்து தான் தொடங்கணும், அப்படிதான் மக்கா அப்படின்னு அழகா நேயர் பேசினாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: மணிகண்டன் ஐயா சொல்லுங்கள், உங்க ஊர்ல இப்படிதானா எப்படி? என்னய்யா?
5: சக்க வரட்டின்னு போடுவாங்க, இப்ப அத பாக்க முடியாது.
2: ஓகே.
5: கூழஞ்சி கிழஞ்சி கேட்டீங்கன்னா அரிசிமா வரட்டி சக்க வரட்டி சாப்பிடும், வச்சு வச்சு
2: சாப்பிடுவோம்.
5: என்னையா
2: திருவிழால
5: உப்பு இல்லாத

0: அதுவும் சிறப்பா இருக்கும். நம்ம வேற என்ன அது மாதிரி வந்துக்கிறாங்க.
1: திருவிழால கிடைக்கிறது திருவிழா தான், அந்த சந்தோஷம் திருவிழால தான், அந்த உணவு முறைகளும் திருவிழால கிடைக்கிறது ஸ்பெஷல் தான் அப்படின்னு அழகா பேசுனீங்க. நன்றி ஐயா.
0: நன்றி.
1: நேர்கள்லாம் அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. திருவிழா வேற ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அப்படி ஒரு திருவிழா பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? பாடல் வருகிறது சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து.

0: பதினோரு மணி 48 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையுடன் நேரலையில். நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா அப்படின்னு நேர்கள் அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. நேர்களே, உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0462 என்ற நம் குமரியின் முன்னிழைப்பெண்ணை பயன்படுத்தி 2602 என்ற எண்ணிலோ 2907722 என்ற தொலைபேசி எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது கருத்தை பகிர்ந்து கொள்ள வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி ஐயா, நாங்களும் நலமா.

0: இருக்கிறோம். சொல்லுங்கள், உங்கள் கருத்தை, உங்க ஊர்ல இப்படிதானா, என்ன விஷயம்?
1: அதாவது எங்க ஊர்ல எப்படி தானே என்ன விஷயம்னா, கனிகளில் முக்கனி மா பலா வாழை. அது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறையவே சீசன்ல கிடைச்சிட்டுதான் இருக்கிறது.
0: ஓகே,
1: அப்புறம்
0: உணவு
1: இதுல
0: முறைகள்ல நிறைய பேர் பேசிட்டாங்க, முக்கணிகள் பத்தியும் நிறைய பேர் பேசிட்டாங்க. வேற எங்க ஊர்ல இப்படிதான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
1: அதாவது மாத்த மா மா பழமா அத மாப்பிள்ள
0: உங்க இணைப்பு சரியா இல்லையா? டவர் உள்ள இடத்துல இருந்து பேசுங்க.
1: பலா பலா அடுத்தது பலா சொல்றேன். பலா அதாவது பலா மரத்துல வந்து எல்லா இடத்துலயும் வந்து பலா பழம்தான் சாப்பிடப்படுத்திருப்பாங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பலா காயிலேயே விதவிதமான அதாவது உணவு வகைகள் தயாரிப்பாங்க.
0: எங்க ஊர்ல இப்படிதான் மக்கா, அத பழத்துக்காக மட்டும் இல்ல, காயினாலும் பூனாலும் எல்லாத்தையும் வச்சு நாங்க சமைச்சு அழகா சாப்பிடுவோம் சொல்றீங்களா?
1: பிஞ்சா இருக்க வச்சு கூட அதான் கூட பொரியல் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து வாழையில வந்து சிப்ஸ் போட தொடங்கினதே கன்னியாகுமரி மாவட்டத்துல தான். வாழையில வந்து சிப்ஸ் நேந்திரம் சிப்ஸ்ங்கிறது உலகத்துல பிரசித்தமா இருக்கிறது. அது தமிழ்நாட்டுல இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான் பிரசித்தம். அது நம்ம மாவட்டத்துல தான் தொடங்குச்சு. அப்புறம் வாழைக்கையில நிறைய பதார்த்தங்க பண்ணுவாங்க, உப்பரி பண்றாங்க. அப்படி மாப்பழம் வாழையில வந்து விதவிதமான உணவு வகை தயாரிக்கிறதுல
0: முக்கணிகளையும் வச்சு நாங்க அவ்வளவு விஷயங்கள், சாப்பாடு விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க, அதுதானே?
1: ஆமா நிச்சயமாக.
0: சூப்பர் ஐயா, அழகா நிகழ்ச்சியில பேசுனீங்க. உணவு முக்கணிகளை வச்சு நாங்க இவ்வளவு விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: குமரி பண்பலையுடன் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சவுண்டா பேசுங்க.
2: சாந்தி பிரபானந்த் கீழ பெருளை சார்.
0: சாந்தி பிரபானந்த் மேடம் சொல்லுங்க.
2: பெருளைனா பெருவளம் சார், அப்படி இருந்த ஊர். குளம் ஆறு எல்லாமே செழிப்பாக உண்டு. எல்லா சீசனுக்கு என்ன எல்லாம் ஃபேமஸ் அதெல்லாம் கிடைக்கும்.
0: அப்ப பெருவிளைனா பெருமை வாய்ந்த விலை அப்படின்னு சொல்ல வரீங்க?
2: ஆமா சார்.
0: விலையில என்னெல்லாம் இருக்கும் உங்க ஊர்ல?
2: சக்க மாங்காய் சீசனுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். அப்புறம் இல்ல பால் வந்து பசும்பால், நிறைய வீட்டுல மாடு வளர்க்கறாங்க, அதனால எங்களுக்கு பாக்கெட் பாலோட பசும்பால் தான் கிடைக்கும்.
0: ஓகே, சூப்பர்மா, அழகா இயற்கையான உணவுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க.
2: எல்லாமே இயற்கையா கிடைக்கும். நம்ம நேரடியா உடனே போய் சில பக்கத்துல கொண்டு வந்து வீட்டுல இருந்து கொண்டு போய் விற்பாங்க. நேரடியா நம்ம நல்ல இயற்கையான பொருளை வாங்கிக்கலாம்.
0: ஓகேமா, சூப்பரா பேசுனீங்க, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: நன்றி.
0: குமரி பண்பலையுடன் நேரலை.
3: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
4: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
3: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
4: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
3: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: மாலை 5-2 முல்லைச்சரம்.
3: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
4: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது.
3: முல்லைச்சரம்.
0: நேரம் இப்போது 11:52. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலையுடன் நேரலையில் நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா. அந்த கன்னியாகுமரின்னு சொல்லும் போதே அந்த ஸ்லாங்குக்கே ஒரு தனித்துவம் இருக்கு. மற்றவங்க எல்லாம் நாகர்கோவில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மட்டும் நாரோயில் அப்படின்னு சொல்றதே அது ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சிலவங்க நாகர்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லாங்கே கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க கன்னியாகுமரி தானே அப்படின்னு. இந்த மாதிரி உங்க ஊர்ல என்ன சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நீங்க இன்னைக்கு நேரலையில பேசிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க சொல்லுங்க ஐயா. என்னையா, உங்க இணைப்பு சரியா இல்ல. ஐயா ஏதோ நல்ல கருத்து பகிர்ந்து கூட வரீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு. டவர் சரியா இல்ல, நீங்க இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து டயல் பண்ணுங்க, மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் நேயர் யார் இங்க இருந்து?

0: வணக்கம், என் பெயர் ராஜேஸ்வரி. நான் குளச்சல்ல இருந்து பேசுறேன்.
1: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
0: எங்க ஊர் ஊர் குளச்சல், அதுக்கு 2-3 கிலோமீட்டர் தூரம் மண்டச்சாடன்னு சொல்லிய இடம், பெண்களின் சபரிமலை என்று சொல்லிய இடம், பிரசித்தி பெற்ற கோயில். அது எங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு கோயிலாகவும், அது எவ்வளவோ டெய்லி 1000-1000 கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடும் கூட.
1: ஓகேமா, சிறப்பு எங்க ஊரோட சிறப்பு எங்க கோயில் தான் அப்படின்னு அழகா பேசுனீங்கம்மா, நன்றிமா. ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அந்த மக்காலே அவ்வளவு உயிர் கிடைச்சிரும் அப்படிதானே.
0: மக்கா எப்ப வந்தா தண்ணி குடிச்சிட்டு போலாம் தண்ணின்னு சொல்லியது. அந்த இடத்து பிரகாரம் காப்பிய வாங்கி தண்ணி குடிச்சிட்டு போலாம்.
1: உபசரிப்பு.
0: உபசரிப்பு யாரா இருந்தாலும் அப்படி ஒரு உபசரிப்பு அந்த ஊர்ல இருக்குது.
1: சூப்பர்மா, அழகா பேசுனீங்க. எங்க ஊர்ல உபசரிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.
0: நன்றி நன்றி.
1: கன்னியாகுமரியோட உபசரிப்பு என்னடா வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நிறைவான நேரா வந்து அழகா பேசிட்டாங்க குளச்சல் ராஜேஸ்வரி அம்மா. தண்ணி அப்படின்னாலே எங்க ஊர்ல காஃபி டீ அந்த மாதிரி தான், தேநீர் தான், வெறும் தண்ணி எல்லாம் கிடையாது, அதையும் வெள்ளம்னு நாங்க சொல்லுவோம். குமரி பண்பலையோட நேரல் நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல இப்படிதான்க்கா அப்படிங்கிற டாபிக்ல நேர்கள் இதுவரை ஊர் பேச்சு வழக்கு, வட்டார சொற்கள், பழமொழிகள், ஊரின் பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், விழாக்கள், திருமண விழாக்கள், ஊர் உணவுகள், பாரம்பரிய உறவு, விவசாயம், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உடைகள், ஊரின் முக்கிய தொழில்கள், ஊர்களை பத்திய எழில் கொஞ்சம் வார்த்தைகள், வரலாற்று சிறப்புகள், ஊர் உணவு முறைகள் பத்திலாம் அழகா பேசினாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள். நம்ம ஊருனா அது வெறும் ஒரு இடம் இல்லமக்கா, நம்ம முன்னோர்களின் நல்ல பழக்க வழக்கம், உணவு, விழாக்கள், பண்புகள் எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு அழகான குடும்பம். ஊர் வேற, பழக்கம் வேற, சாப்பாடு வேற, உடை வேற, உறைவிடம் வேற, ஆனா நாம எல்லோரும் ஒன்றுதான், மனசும் ஒன்றுதான், மனிதமும் ஒன்றுதான். பிறந்து விட்டோம் என்று வாழ்வதை விட இனி பிறக்கவே போவதில்லை என்று வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை அத்துணை அழகாக மாறும். ஒரு மரம் நடுவோம், தெருவை சுத்தம் செய்வோம், ஒருவருக்கொருவர் சிறு சிறு உதவிகளை செய்வோம், சின்ன சின்ன நல்ல செயல்கள் தானே பெரிய வெற்றியாக மாறும். நம்ம ஊரு நம்ம உசுறு, நம் ஊரை நேசிப்போம், தேசத்தை பாதுகாப்போம். நம் ஊர் நம் பொறுப்பு நம் பெருமை நிறைவு பெறுகிறது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்று நம்ம ஊர்ல இப்படிதான் மக்கா என்ற நேர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர், நன்றி நேர்களே. நிகழ்ச்சியோட நிறைவா சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் RJT ஜெபின் நிக்ஸ்லேன்.

0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: இன்றைய நாளின் மைய நேரம் 12 மணி. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் உங்களோடு நம்மோடு குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம்ம இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தித்திக்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரங்களை கேட்கலாம். இது நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரில் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அலர்ச்சி குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். இன்று பகல் 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 பெருமை மிகு பாரதம் சித்திரம், இதில் தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம். எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். இன்று பகல் 1:55 திரை இசை. 2:15 ஆயுர்வேதமும் ஆரோக்கியத்துடன் ஆயுளும். நேர்முகத்தில் பங்கேற்பவர்கள் கோட்டாறு அரசு ஆயுர்வேத கல்லூரி மற்றும் மருத்துவமனை சல்லிய தந்திர பிரிவு விரிவுரையாளர் டாக்டர் சுனில் ராய் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பி வர்ஷினி தேவிகா, எஸ் நேகா ஸ்பந்தனன் ஆகியோர். இன்று பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள், எஸ் விஜயலட்சுமி குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். மாலை 4 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவருக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண் வினைப் பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இன்றிரவு 8:30 இலக்கிய சுடர் தீதும் நன்றும் பிறர்த்தர வாரா உரை வழங்குகிறார் ப தர்மலிங்கம் அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. 10 மணிக்கு ஜப்பானில் 2026 நடைபெறும்

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 20வது பதிப்பின் தினசரி நிகழ்வுகளின் சிறப்பு அம்சங்கள் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 10:20 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் எஸ் ஹரிகுமார் அவர்களின் வயலின் இசை. இரவு 11 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்கள நாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.

எப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் உங்களோடு இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம பண்பலை, நமக்கான பண்பலை, நம்ம ஊர் பண்பலை, குமரி பண்பலை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: Paloma Mizuho Stadium in Aichi, Nagoya, Japan today at 2:30 p.m. India time. Double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will be the India's flag bearers at the opening ceremony. The India Meteorological Department has forecast heavy to very heavy rainfall over Andaman and Nicobar Islands today. The weather agency predicted heavy rainfall over East Rajasthan, Odisha, Nagaland, Manipur, Mizoram, Andhra Pradesh, Telangana and Tamil Nadu, Puducherry. And that is the end of this news bulletin.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் பகல் 12:10. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இசைத்துளியால் மனதில் விழுந்து பழைய நினைவலைகளை மனதில் பரப்ப ஆரம்பமாகிறது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. இன்றைய சாரல் இசையில் 80 ஸ்பெஷல். அது மட்டும் இல்லைங்க, இதுல என்ன ஸ்பெஷல்னா இசை ஞானி இளையராஜா 80 ஸ்பெஷல் தான் இன்றைய மனம் நனையும் மதுரமலை. மனம் நனையும் மதுரமலையில் முதலில் பூவாய் சிரித்து புதிதாய் மலர்ந்து காற்றோடு கனவுகளை வசந்தமாக்கி வாழ்வாக்கிட துள்ளி துள்ளி ஓடும் நதி போல துயரங்களை தள்ளி துள்ளி துள்ளி ஓடுவோமா? இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் வருவது சிப்பிக்குழு முத்து திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 12:17 நம்ம இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குறிப்பன்மலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. உன் விழிகளில் நான் தொலைந்தேனே, இனி உனது விழியில் எனது பார்வை, இனி நீ என்றும் நான் என்றும் இல்லை, இனி நாம் என்பதே சரிதானே என் இளமானே. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குழலில் வருவதோ குரு சிஷ்யன் திரைப்பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: பன்னிரண்டு 23 எழுந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தேரல் சுவையில் சாரல் இசையை பொழிந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலை. கைகள் கோர்த்து கனவுகள் பகிர்ந்து இன்பத்தில் சேர்ந்து துன்பத்தை கடந்து மாலை சூடி மனக்கோலம் காணும் நாள் எங்கே என் மன்னவா. வாலிவரிகளில் இளையராஜா, இசையில் எஸ் ஜானகி, குரலில் வருவது மௌன ராக திரைப்பட பாடல்.

நேரிலே உங்கள் விருப்பமான பாடலை, உங்கள் விருப்ப பண்பலை நம் குமரி பண்பலை நூற்றி ஒன்றில் கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படின்னா உங்களுக்கான கரெக்ட் டைம் தான் இன்று மாலை 4:00 முதல் 5:00 வரை. ஆமியர்களே, இன்று மாலை 4:00 நம் குமரி பண்பலை 101 வளம் வர காத்திருக்கிறது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேர்கள் நீங்க SMS அனுப்பலாம் 9495963210, அதாவது 9495963210 என்ற எண்ணிற்கு. SMS எப்படி அனுப்பணும்? NGL அப்படின்னு கேப்ஸ்ல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களை 9495963210 என்ற அலைபேசி எண்ணிற்கு SMS அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில உங்க பாடலை கேட்டு ரசிங்க. நேரம் போது 12:29. குமரி பண்பலை 101 மனம் நினையும் மதுரமலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். என் அரண்மனைக்கு அழகு சேர்ப்பவள் நீ அல்ல, என் இதயத்தையே அரண்மனையா

ஆக்கியவள் நீ. கிரீடம் சூடிய மன்னன் நான், என் இதயத்தில் ஆட்சி செய்வதோ உன் புன்னகை. மு மேதாவரிகளில் இளையராஜா, இசையில் கே ஜே யேசுதாஸ், குரலில் வருவது இரட்டைவால் குருவி திரைப்பட பாடல்.

நம் காதல் கதையை காலம் மறக்க முடியாது. சொல்லாமல் புரிந்த நம் இதயங்களுக்கு சொந்தம் ஏதும் தேவையில்லை, சொற்களும் சாட்சி இல்லை. நாம் கொண்ட காதலுக்கு கடவுள்தானே சாட்சி. வாழின் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் வருகிறது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து

இசைஞானி இளையராஜா 80's கிட்ஸ் பாடல்கள் கேட்டு ரசித்தோம். குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலையில் தேரல் சுவையில் சாரல் இசையாய். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி நேயர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் RJT ஜெபின் நிக்ஸ்லின். மீண்டும் சந்திப்போம். தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணிக்காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தற்போது நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் நிதித்துறை, ரயில்வே, உள்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தின் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
0: சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கவுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சலப்பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல் கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும் பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கான் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 127,000 ஆப்கான் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில் மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பின்போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் PV சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில்

0: லோவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. இனி கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம்.
3: அலர்ஜி குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
4: இந்த எபிசோட்ல நான் அலர்ஜியை பத்தி பேச போறேன். அலர்ஜிங்கிற வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்களும் அலர்ஜி உள்ள ஒருத்தரும் ஒரு தூசியான ரூமுக்கு போறீங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அலர்ஜி உள்ளவங்க வந்து இருமல் வருவோம், தும்மல் போடுவாங்க. 1-2 தும்மல் போட்டா நார்மல் தான், ஆனா இவங்க தொடர்ந்து அடுக்கு தும்மல்னு சொல்லுவோம், 10 தும்மல் தொடர்ந்து தும்மிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த தூசியில போனாலே இந்த தொந்தரவுகள் வர்றதுல அதைதான் நம்ம அலர்ஜின்னு சொல்லுவோம். டாக்டர் வெறும் தூசி மட்டும்தான் இது மாதிரி அலர்ஜி ஏற்படுத்துன்னு கேட்டா, தூசி மட்டும் கிடையாது. நிறையவங்களுக்கு புகை ஒத்துக்காது, பெர்ஃபியூம் சென்ட் ஒத்துக்காது, குளிர்ந்த காத்து ஒத்துக்காது, பறவைகள் அதிலிருந்து வரக்கூடிய எச்சங்கள் ஒத்துக்காது, பூனை நாய் அதிலிருந்து வரக்கூடிய முடி நிறைய பேருக்கு ஒத்துக்காது, அப்புறம் நிறைய பேருக்கு ரால் அதாவது இந்த சீ ஃபுட்ஸ் அது ஒத்துக்காது, பெர்ஃபியூம் கூட நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஸோ இந்த அலர்ஜி உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும்னா, நான் இப்போ சொன்ன தூசி போக அதுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இது உள்ள காற்று அவங்க சுவாசிக்கும் போது அவங்க சுவாச குழாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி கொஞ்ச நேரத்தில் விரியும். ஸோ சுவாச குழாய் சுருங்கும் போது அவங்களுக்கு இருமல் வரும், மூச்சு திணறல் வரும். அந்த சுருங்கின மூச்சு குழாய் வழியாக காற்று உள்ளே போயிட்டு வரும்போது நார்மலாக அந்த புல்லாங்குழல் மாதிரி சுருங்கி இருக்கும்போது காற்று உள்ளே போயிட்டு வரும்போது விசில் மாதிரி சத்தம் வரும், அதுதான் நம்ம இழுப்பு வீசிங்னு சொல்லுவோம். சரி டாக்டர், இந்த அலர்ஜிக்கான முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு முதல்ல உங்களுக்கு எது அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜன், அதாவது மேலே சொன்ன தூசி புகை அது இருக்கும், உங்களுக்குள்ளது எதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்க்கணும். அதை தவிர்த்தாலே தொந்தரவுகள் வராமல் இருக்கும். ஆனால் நிறையவங்களுக்கு அது மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது, அதை தவிர்த்தாலுமே அவங்களுக்கு தொந்தரவுகள் வரும். அவங்களுக்கும் வந்து ஆஸ்மா இருக்கான்னு சொல்லி பரிசோதனை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக அதுலேருந்து சரி பண்ண முடியும். சரி, இந்த நிகழ்ச்சியில் அலர்ஜியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் புகைப்பிடிப்பதை நிறுத்தினா நுரையீரல் நோய் சரியாகுமா என்பது பத்தி பேசுறேன்.
3: அலர்ஜி குறித்து விளக்கியவர் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 பெருமைமிகு பாரதம், இதில் தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள், எஸ் விஜயலட்சுமி குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305536506.
9: மாமா, என்னாச்சு?
10: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
9: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
13: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
14: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
13: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
14: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
9: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
12: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
2: இன்று சர்வதேச கடற்கரை தூய்மை தினம். இது குறித்து சில விழிப்புணர்வு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் 3rd சனிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடற்கரைகளில் சேரும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை அகற்றி கடல் வளங்களை பாதுகாப்பது மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த தினத்தின் முக்கிய நோக்கம். உலகளவில் தன்னார்வலர்கள், அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் இணைந்து கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் பல்வேறு அமைப்புகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் இதில் தீவிரமாக பங்கேற்கின்றனர். அலைகள் கரையை தழுவுகின்றன. கடல் காற்று நம் முகத்தை வருடுகிறது. கடற்கரையில் மணல் மீது நடக்கும்போது ஏற்படும் அந்த இனிமையான உணர்வு நம் மனதிற்கு புத்துணர்ச்சியை தருகிறது. அதே கடற்கரையில் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பயன்படுத்திய உணவுப் பொட்டலங்கள், பாலித்தீன் பைகள் போன்ற குப்பைகளால் குவிந்து கிடந்தால் அது இயற்கைக்கு முரண்பாடானது. கடலும் மாசடையும். கடற்கரை என்பது வெறும் பொழுதுபோக்கிற்கான இடம் மட்டுமல்ல, அது எண்ணற்ற உயிரினங்களின் வாழ்விடம். அது மீனவர்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடையது. அது கடலின் இயற்கை சூழலின் முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த உண்மையை நமக்கு நினைவூட்டும் நாள்தான் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம். நம்முடைய பூமியின் பெரும்பகுதியை கடல் சூழ்ந்துள்ளது. கடல் மற்றும் வளிமண்டலத்திற்கு இடையிலான இயற்கை சுழற்சிகள் மழை மற்றும் வெப்பநிலை போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடற்கரை பகுதிகளில் வளரும் சதுப்பு நிலக்காடுகள், பவளப்பாறைகள் உள்ளிட்ட கடல்சார் சூழல் அமைப்புகளும் இயற்கையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கடலையும் கடற்கரையையும் பாதுகாப்பது

நம் ஒவ்வொருவரின் கடமை. நாம் தெருவில் வீசும் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பொருள் கூட வடிகால்கள் வழியாக ஆற்றை அடைந்து இறுதியில் கடலுக்குள் செல்லக்கூடும். நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் கடலுடன் ஒரு தொடர்பு இருக்கிறது. கடலில் சேரும் பிளாஸ்டிக் கழிவுகள் மீன்கள், ஆமைகள், கடற்பறவைகள் உள்ளிட்ட பல உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நாம் சில நிமிடங்கள் பயன்படுத்தி

எனவே கடலை பாதுகாப்பதில் அனைவரும் இணைந்து செயல்படுவது அவசியம். கடல் தாய் நம்மிடம் எதையும் கேட்பதில்லை, ஆனால் கடல் தாய்க்கு நாம் கொடுக்க வேண்டியது பாதுகாப்பும் தூய்மையும். கடற்கரையில் நாம் விட்டுச் செல்லும் தூய்மை நம் பொறுப்புணர்வின் அடையாளம். எனவே கடலையும் கடற்கரையையும் ரசிப்பதோடு இன்றில்லாமல் கடலை நேசிப்போம், பாதுகாப்போம். கடற்கரையை தூய்மையாக வைத்திருப்போம். எதிர்கால தலைமுறைக்கு வளமான கடலை விட்டுச் செல்வோம். கடலையும் கடற்கரையையும் சுத்தமாக வைத்திருப்பது காலம் காலமாக

0: தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம். எழுதியவர் கே. பூர்ணிமா கௌரி.
1: தமிழகம் இந்தியாவின் தொன்மையான கலை மற்றும் பண்பாட்டு மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்து வந்த தமிழகத்தின் கலை மரபுகளில் சிற்பக்கலை மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
2: கல், உலோகம், மரம், சுதை, மண் போன்ற பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி மனிதன் தனது சிந்தனை, நம்பிக்கை, பக்தி மற்றும் கற்பனை திறனை வடிவங்களாக வெளிப்படுத்தியதே சிற்பக்கலையாகும். தமிழக சிற்பக்கலை வெறும் அலங்கார கலையாக மட்டுமல்லாமல் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை, சமயம், அரசியல், சமூக அமைப்பு மற்றும் கலை உணர்வை எடுத்துக்காட்டும் வரலாற்று சான்றாகவும் விளங்குகிறது.
1: தமிழகத்தில் சிற்பக்கலையின் வளர்ச்சி சங்ககாலம் முதலே தொடங்கியதாக கருதப்படுகிறது. பின்னர் பல்லவர், சோழர், பாண்டியர், விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கர் ஆட்சி காலங்களில் சிற்பக்கலை மேலும் வளர்ச்சியடைந்தது. ஒவ்வொரு அரச வம்சமும் தங்களுக்கென தனித்துவமான கலை பாணியை உருவாக்கியது. இதனால் தமிழக சிற்பக்கலை பல்வேறு காலகட்டங்களின் கலை சிறப்புகளை கொண்ட செழுமையான மரபாக உருவெடுத்தது.
2: பல்லவர் காலத்தில் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள் பெரும் புகழை பெற்றன. மாமல்லபுரத்தில் காணப்படும் பஞ்சரதங்கள், அர்ஜுனன் தவம் போன்ற சிற்பங்கள் பல்லவர் கலைத்திறனின் உயரத்தை எடுத்துக் காட்டுகின்றன. ஒரே பாறையில் பல உருவங்களை செதுக்கும் திறன் தமிழக சிற்பிகளின் அசாதாரண கலை நுணுக்கத்தை வெளிப்படுத்துகிறது.
1: சோழர் காலம் தமிழக சிற்பக்கலையின் பொற்காலமாக கருதப்படுகிறது. கற்சிற்பங்களுடன் உலகச் சிற்பங்களும் இந்த காலத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தன. குறிப்பாக நடராஜர் வெண்கலச் சிலை உலக புகழ்பெற்ற கலைப்படைப்பாகும்.
2: சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் தோற்றத்தை மிக அழகாகவும் தத்துவ ஆழத்துடனும் வெளிப்படுத்தும் நடராஜர் சிற்பம் தமிழகத்தின் கலை அடையாளமாக விளங்குகிறது. சோழர் கால வெண்கலை சிற்பங்களில் காணப்படும் உடல் அமைப்பு, முகபாவனை, அணிகலன்கள் மற்றும் இயக்க உணர்வு ஆகியவை சிற்பிகளின் உயர்ந்த திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: தமிழக கோவில்கள் சிற்பக்கலையின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களாக கருதப்படுகின்றன. கோவில்களின் தூண்கள், கோபுரங்கள், மண்டபங்கள், சுவர்கள் மற்றும் விமானங்களில் ஏராளமான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தெய்வ உருவங்கள் மட்டுமல்லாமல் அரசர்கள், வீரர்கள், நடனக் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், விலங்குகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகளும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அக்கால மக்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாட்டை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
2: தமிழக சிற்பக்கலையில் சமயத்தின் தாக்கம் மிகவும் முக்கியமானது. சைவம், வைணவம், சமணம் மற்றும் புத்தம் போன்ற சமயங்கள் சிற்பக்கலையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளன.
1: விஷ்ணு, முருகன், விநாயகர், சக்தி போன்ற தெய்வங்களின் பல்வேறு வடிவங்கள் சிற்பங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. அதேபோல சமண தீர்த்தங்கரர்கள் மற்றும் புத்தரின் உருவங்களும் தமிழகத்தில் காணப்படுகின்றன.
2: தமிழக சிற்பங்களின் முக்கியமான சிறப்பு அவற்றில் காணப்படும் உயிரோட்டமாகும். கல்லில் உருவாக்கப்பட்ட சிலைகள் கூட உயிருடன் நிற்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. முகத்தில் அமைதி, வீரியம், கருணை, கோபம் போன்ற பல்வேறு உணர்ச்சிகள் நுட்பமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. உடல் அமைப்பின் வளைவுகள், ஆடை மடிப்புகள், அணிகலன்களின் நுணுக்கம் மற்றும் இயற்கையான தோற்றம் ஆகியவை தமிழக சிற்பிகளின் திறமைக்கு சிறந்த சான்றுகளாகும்.
1: சிற்பக்கலை என்பது தமிழகத்தின் கலை மரபை மட்டுமல்லாமல் அதன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவையும் வெளிப்படுத்துகிறது. பெரிய கற்களை தேர்ந்தெடுத்து அவற்றை செதுக்குதல், உலோகங்களை உருக்கி அச்சுகளில் வடிவமைத்தல், சரியான அளவீடுகளை பயன்படுத்துதல் போன்றவை சிற்பிகளின் ஆழமான அறிவை காட்டுகின்றன. குறிப்பாக கோயில் சிற்பங்களில் மனித உடல் அமைப்பு மற்றும் அளவியல் முறைகள் மிக துல்லியமாக பின்பற்றப்பட்டுள்ளன.
2: தமிழக சிற்பக்கலை இந்திய கலையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் கற்சிற்பங்களும் வெண்கல சிலைகளும் இன்று உலகின் பல்வேறு அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு அறிஞர்கள் மற்றும் கலை ஆர்வலர்களும் தமிழக சிற்பக்கலையின் தனித்துவத்தை பாராட்டுகின்றனர்.
1: தமிழக சிற்பக்கலையை பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள், உருவாக்கும் முறை மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பல வகைகளாக பிரிக்கலாம்.
2: தமிழக சிற்பக்கலை முக்கியமாக கற்சிற்பம், உலோகச் சிற்பம், மரச்சிற்பம், சுதை சிற்பம், மண் சிற்பம், புடைப்பு சிற்பம் மற்றும் முழு உருவ சிற்பம் என பல வகைகளில் வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த ஒவ்வொரு வகை சிற்பங்களை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். முதலில் வருவது கற்சிற்பம்.

0: நீங்கள் கேட்ட ஆனந்தராகம் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது செய்தி தெரியுமா. தொடரும் நிகழ்ச்சி பெருமைமிகு பாரதம், சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி
2: பெருமைமிகு பாரதம்

0: சிற்பக்கலை.
1: காலத்தின் மாற்றங்களையும் இயற்கையின் தாக்கங்களையும் தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் தன்மை கற்சிற்பங்களுக்கு உள்ளது. அதனால் தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, சமயம் மற்றும் கலை வளர்ச்சியை அறிந்து கொள்வதற்கான முக்கியமான ஆதாரங்களாக கற்சிற்பங்கள் விளங்குகின்றன.
0: தமிழகத்தில் கோயில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை. பெரும்பாலான பழங்கால கோயில்களின் சுவர்கள், தூண்கள், மண்டபங்கள், கோபுரங்கள் மற்றும் கருவறை பகுதிகளில் பல்வேறு வகையான கற்சிற்பங்கள் காணப்படுகின்றன. இச்சிற்பங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. அவை சமய கதைகள், புராண நிகழ்வுகள், வரலாற்று சம்பவங்கள் மற்றும் அக்கால மக்களின் வாழ்க்கை முறைகளை எடுத்துரைக்கும் கலை வடிவங்களாகவும் அமைந்துள்ளன.
1: கல் அல்லது பாறை போன்ற கடினமான இயற்கை பொருட்களை செதுக்கி மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பிற உருவங்களை உருவாக்குவது கற்சிற்பம் எனப்படுகிறது. இதற்காக உளி, சுத்தியல் மற்றும் பல்வேறு செதுக்கும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சாதாரண கல்லை உயிரோட்டமுள்ள கலை வடிவமாக மாற்றுவது சிற்பியின் திறமையாகும்.
0: கற்சிற்பம் உருவாக்குவது மிகவும் கடினமான பணியாகும். கல்லில் தவறாக செதுக்கப்பட்ட பகுதியை மீண்டும் எளிதாக சரி செய்ய முடியாது. எனவே சிற்பி உருவாக்க வேண்டிய வடிவத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு சரியான அளவீடுகளுடன் மிகுந்த கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். இதற்கு திறமை, பொறுமை, அனுபவம், கலை அறிவு ஆகியவை அவசியமாகும்.
1: கற்சிற்பங்களை உருவாக்குவதற்கு அனைத்து வகை கற்களையும் பயன்படுத்த முடியாது. நீண்டகாலம் நிலைத்து நிற்கக்கூடிய உறுதியான கற்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் முக்கியமாக கிரானைட் போன்ற கடினமான கற்கள் கோவில் கட்டிடங்களிலும் சிற்பங்களிலும் பயன்படுத்தப்பட்டன.
0: கல்லை தேர்ந்தெடுக்கும் போது அதில் பிளவு, விரிசல் அல்லது பலவீனமான பகுதிகள் உள்ளனவா என்பதை சிற்பிகள் கவனிப்பார்கள். சரியான கல்லை தேர்வு செய்த பின்னரே சிற்ப வேலை தொடங்கப்படும். கல்லின் தன்மைக்கு ஏற்ப செதுக்கும் முறையும் கருவிகளும் மாறுபடும்.
1: தமிழக கற்சிற்ப வரலாற்றில் பல்லவர் காலம் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் பல்லவர்கள் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவு அளித்தனர்.
0: மகேந்திரவர்மன் காலத்தில் பாறைகளை குடைந்து குகை கோயில்கள் உருவாக்கப்பட்டன. குகைகளின் சுவர்களிலும் தூண்களிலும் தெய்வ உருவங்கள் செதுக்கப்பட்டன. பின்னர் மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் பாறை சிற்பக்கலை மேலும் வளர்ச்சி பெற்றது.
1: மாமல்லபுரத்தில் காணப்படும் பஞ்சரதங்கள் மற்றும் பாறை சிற்பங்கள் தமிழக கற்சிற்பக்கலையின் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஒரே பெரிய பாறையில் பல்வேறு உருவங்களை செதுக்கும் திறன் அக்கால சிற்பிகளின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்துகிறது.
0: மாமல்லபுரம் தமிழகத்தின் கற்சிற்பக்கலை பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அங்கு காணப்படும் பல நினைவு சின்னங்கள் பாறைகளை நேரடியாக செதுக்கி உருவாக்கப்பட்டுள்ளன.
1: அர்ஜுனன் தவம் அல்லது கங்காவதாரம் என அழைக்கப்படும் பெரிய புடைப்பு சிற்பம் உலக புகழ் பெற்றதாகும். இதில் மனிதர்கள், தெய்வங்கள், முனிவர்கள் மற்றும் விலங்குகள் என ஏராளமான உருவங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக யானைகளின் உருவங்கள் மிகவும் இயற்கையாகவும் உயிரோட்டமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
0: மாமல்லபுரத்தின் பஞ்சரதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி கட்டிட வடிவங்களை கொண்டுள்ளன. இவை பாறையை மேலிருந்து கீழாக செதுக்கி உருவாக்கப்பட்டவை. கற்சிற்பமும் கட்டிடக்கலையும் ஒன்றாக இணைந்த சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இவை விளங்குகின்றன.
1: சோழர்காலம் தமிழக கலை வரலாற்றின் பொற்காலமாக கருதப்படுகிறது. சோழ மன்னர்கள் பெரிய கோவில்களை உருவாக்கியதுடன் சிற்பக்கலைக்கும் மிகுந்த ஆதரவு அளித்தனர்.
0: தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெரிய கோயில் சோழர்கால கற்சிற்பக்கலையின் முக்கிய சான்றாகும். கோயிலின் சுவர்கள், தூண்கள், பல்வேறு பகுதிகளில் அழகிய சிற்பங்கள் போன்றவை காணப்படுகின்றன. சிவபெருமான் மற்றும் பிற தெய்வங்களின் பல்வேறு வடிவங்கள் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன.
1: சோழர்கால சிற்பங்களில் உடல் அமைப்பு இயல்பான விகிதத்துடன் அமைக்கப்பட்டிருக்கும். முகபாவனைகளில் அமைதி, வீரியம் மற்றும் தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆடை மற்றும் அணிகலன்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அக்கால சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
0: பாண்டியர் காலத்திலும் தமிழக சிற்பக்கலை தொடர்ந்து வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக தென் தமிழகத்தில் பல குடைவரை கோவில்களும் கற்சிற்பங்களும் உருவாக்கப்பட்டன.
1: விஜயநகர மற்றும் நாயக்கர் காலங்களில் தமிழக கோவில்களின் மண்டபங்கள் மற்றும் தூண்கள் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் உருவாக்கப்பட்டன. இந்த காலத்தில் தூண் சிற்பங்கள் மிகவும் முக்கிய

0: முக்கியத்துவம் பெற்றன.
1: யாளி, குதிரை, யானை, வீரர்கள் மற்றும் பல்வேறு புராண கதாபாத்திரங்கள் தூண்களில் செதுக்கப்பட்டன. மதுரை, திருச்சிராப்பள்ளி மற்றும் பிற பகுதிகளில் உள்ள கோயில்களில் இவ்வகை சிற்பங்களை காணலாம்.
0: நாயக்கர் கால சிற்பங்களின் சிறப்பு அவற்றின் அலங்காரத்தன்மையாகும். தூண்களின் ஒவ்வொரு பகுதியிலும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெரிய உருவங்களுடன் சிறிய அலங்கார வடிவங்களும் இணைக்கப்பட்டுள்ளன.
1: தமிழக கற்சிற்பங்களில் தெய்வ உருவங்கள் மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. நடனமாடும் பெண்கள், இசைக்கலைஞர்கள், வீரர்கள், அரசர்கள், பொதுமக்கள் போன்ற உருவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன.
0: இவற்றின் மூலம் அக்கால மக்களின் உடை, அணிகலன் மற்றும் சமூக வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடிகிறது. சில சிற்பங்களில் வேட்டை, போர் மற்றும் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன.
1: தமிழக கற்சிற்பங்களில் விலங்குகளுக்கும் முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. யானை, சிங்கம், குதிரை, காளை, மான் மற்றும் பல்வேறு விலங்குகள் இயற்கையான தோற்றத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன.
0: யாளி எனப்படும் கற்பனை விலங்கு தமிழக கோவில் சிற்பங்களில் மிகவும் முக்கியமானது. சிங்கம், யானை மற்றும் பிற விலங்குகளின் அம்சங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட யாளி வீரத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது.
1: பாறை அல்லது கல் சுவரின் மேற்பரப்பில் உருவங்களை புடைத்து நிற்பது போல செதுக்குவது புடைப்பு சிற்பம் எனப்படும். இவ்வகை சிற்பங்களில் உருவம் முழுவதுமாக கல்லிலிருந்து பிரிக்கப்படாது. மாமல்லபுரத்தில் உள்ள பெரிய பாறை சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவற்றில் பல உருவங்கள் ஒரே காட்சியாக இணைக்கப்பட்டுள்ளன.
0: நான்கு பக்கங்களிலும் பார்க்கக்கூடிய வகையில் முழுமையாக உருவாக்கப்படும் சிற்பங்கள் முழு உருவச் சிற்பங்கள் எனப்படும். கோவில்களில் அமைக்கப்படும் தெய்வ சிலைகள் மற்றும் காவல் தெய்வ உருவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்.
1: இவ்வகை சிற்பங்களில் உருவத்தின் அனைத்து பகுதிகளும் சரியான விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும். முன்புறம் மட்டுமல்லாமல் பின்புறம் மற்றும் பக்கங்களிலும் அழகாக செதுக்கப்படுவது சிற்பியின் திறமையை காட்டுகிறது.
0: தமிழகத்தில் கற்சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வளர்ந்துள்ளன. கோவில்களின் தூண்கள் மற்றும் சுவர்கள் வெறும் கட்டிடப் பகுதிகளாக இல்லாமல் கலை வடிவங்களாக மாற்றப்பட்டுள்ளன.
1: கோபுரங்களில் நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மண்டப தூண்களில் வீரர்கள் மற்றும் விலங்குகள் செதுக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒரு கோயில் முழுவதும் ஒரு பெரிய கலை படைப்பாக தோன்றுகிறது.
0: பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கும் கற்சிற்பங்கள் இன்று இயற்கை மாற்றங்கள் மற்றும் மனிதர்களின் அலட்சியம் காரணமாக பாதிக்கப்படுகின்றன. மழை, வெப்பம் மற்றும் காற்று காரணமாக சில சிற்பங்கள் சேதமடைகின்றன.
1: சில இடங்களில் மனிதர்கள் சிற்பங்களின் மீது எழுதுதல், சேதப்படுத்துதல் போன்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். இது நமது பண்பாட்டு பாரம்பரியத்திற்கு பெரும் இழப்பாகும்.
0: எனவே பழமையான கற்சிற்பங்களை பாதுகாத்து அரசுடன் இணைந்து பொதுமக்களும் செயல்பட வேண்டும். கோவில்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களை தூய்மையாக வைத்திருப்பதும் அவற்றை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும்.
1: அடுத்ததாக நாம் உலோக சிற்பக்கலை பற்றி தெரிந்து கொள்வோம். கல், மரம், மண் போன்றவற்றை பயன்படுத்தி சிற்பங்கள் உருவாக்கப்பட்டதைப் போலவே உலோகங்களையும் பயன்படுத்தி அழகிய மற்றும் உயிரோட்டமிக்க சிற்பங்களை உருவாக்கும் கலை தமிழகத்தில் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடைந்தது. குறிப்பாக சோழர் காலத்தில் தமிழக உலோக சிற்பக்கலை உலக புகழ்பெற்ற நிலையை பெற்றது.
0: உலோக சிற்பங்கள் பொதுவாக செம்பு, வெண்கலம், பித்தளை மற்றும் பல உலோக கலவைகளால் உருவாக்கப்படுகின்றன. இவற்றில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட வெண்கல சிற்பங்கள் மிகுந்த புகழ்பெற்றவை. தெய்வ உருவங்களின் அழகு, உடல் அமைப்பின் சமநிலை, முகபாவனையின் அமைதி மற்றும் அணிகலன்களின் நுணுக்கம் ஆகியவை தமிழக உலோக சிற்பக்கலையின் உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்துகின்றன.
1: உலோகங்களை உருக்கி அச்சுக்களில் ஊற்றி பல்வேறு உலோக வேலைப்பாடுகள் மூலம் மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள் மற்றும் பிற உருவங்களை உருவாக்குவது உலோக சிற்பம் எனப்படும். கற்சிற்பங்களைப் போலல்லாமல் உலோக சிற்பங்களில் மிக நுணுக்கமான பகுதிகளையும் எளிதாக வடிவமைக்க முடியும்.
0: கைகள், விரல்கள், அணிகலன்கள், ஆடையின் மடிப்புகள் மற்றும் முகத்தின் நுண்ணிய பாவனைகள் ஆகியவற்றை மிக அழகாக வெளிப்படுத்துவதற்கு உலோக சிற்பக்கலை உதவுகிறது. இதனால் உலோக சிற்பங்கள் கலைநயம் மற்றும் உயிரோட்டம் நிறைந்தவையாக திகழ்கின்றன.
1: கோயில் வழிபாட்டில் நிலையான கற்சிலைகளுடன் திருவிழாக்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லக்கூடிய உலோக சிலைகளும் தேவைப்பட்டன. இதன் காரணமாக உலோக சிற்பக்கலை தமிழகத்தில் பெரும் வளர்ச்சியை அடைந்தது. எடை குறைவாகவும் நகர்த்துவதற்கு வசதியாகவும் இருந்ததால் வெண்கலச் சிலைகள் கோயில் விழாக்களில் முக்கியமான இடத்தை பெற்றன.

0: பெற்றன.
1: தமிழக உலோக சிற்ப வரலாற்றில் சோழர் காலம் பொற்காலமாக கருதப்படுகிறது. சோழ மன்னர்கள் கோவில்கள் கட்டுவதற்கு மட்டுமல்லாமல் தெய்வ உருவங்களை உலோகங்களில் உருவாக்குவதற்கும் அதிக ஆதரவு அளித்தனர்.
0: சோழர் கால வெண்கல சிற்பங்கள் இன்று உலகின் தலைசிறந்த கலைப்படைப்புகளாக பாராட்டப்படுகின்றன. குறிப்பாக சிவபெருமானின் நடராஜர் வடிவம் உலக புகழ் பெற்றது. நடனமாடும் சிவனின் அசைவையும் தத்துவத்தையும் ஒரே சிற்பத்தில் வெளிப்படுத்தியிருப்பது தமிழக சிற்பிகளின் அபார திறமையாகும்.
1: தமிழக உலோக சிற்பக்கலையின் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக மெழுகு அச்சுமுறை விளங்குகிறது. இது தலைமுறைகளாக சிற்பிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு நுணுக்கமான கலைமுறையாகும்.
0: முதலில் உருவாக்க வேண்டிய சிற்பத்தின் மாதிரி மெழுகினால் செய்யப்படுகிறது. மெழுகு மென்மையான தன்மை கொண்டதால் சிற்பி தேவையான அனைத்து நுணுக்கங்களையும் அதில் வடிவமைக்க முடியும். முகம், உடல் அமைப்பு, ஆடை, அணிகலன் மற்றும் பிற சிறிய பகுதிகள் அனைத்தும் முதலில் மெழுகில் உருவாக்கப்படுகின்றன.
1: பின்னர் மெழுகு மாதிரியின் மீது சிறப்பு மண் கலவை பூசப்படுகிறது. அது காய்ந்த பிறகு அச்சு உறுதியான வடிவத்தை பெறுகிறது. பின்னர் அச்சு சூடாக்கப்படுகிறது. வெப்பத்தின் காரணமாக உள்ளே இருக்கும் மெழுகு உருகி வெளியேறுகிறது.
0: இதன் பின்னர் உருவாகும் காலியான இடத்தில் உருக்கிய உலோகம் ஊற்றப்படுகிறது. உலோகம் குளிர்ந்து உறைந்த பிறகு வெளிப்புற மண் அச்சு அகற்றப்படுகிறது. பின்னர் சிற்பத்தின் மேற்பரப்பு சுத்தம் செய்யப்பட்டு தேவையான இறுதி வேலைப்பாடுகள் செய்யப்படுகின்றன.
1: தமிழகத்தில் பஞ்சலோக சிற்பங்கள் மிகவும் முக்கியமானவை. 5 வகையான உலோகங்களின் கலவையால் உருவாக்கப்படும் சிலைகள் பஞ்சலோக சிலைகள் எனப்படுகின்றன. மரபு மற்றும் காலத்திற்கேற்ப பயன்படுத்தப்படும் உலோக கலவைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம்.
0: பழமையான உலோக சிற்பங்கள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தின் அரிய செல்வங்களாகும். அவற்றை திருட்டு, சேதம் மற்றும் தவறான பராமரிப்பிலிருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியம்.
1: தமிழகத்தின் தொன்மையான கலை மரபுகளில் தனித்துவமான இடத்தை பெறும் மரச்சிற்பக்களை பற்றி அடுத்து நாம் தெரிந்து கொள்வோம்.
0: இயற்கை வழங்கிய மரத்தை அழகிய கலை வடிவங்களாக மாற்றும் திறமை தமிழர்களிடம் பண்டைய காலத்திலிருந்தே இருந்துள்ளது. கோயில்கள், அரண்மனைகள், வீடுகள், தேர்கள், கதவுகள், தூண்கள், பல்வேறு பயன்பாட்டு பொருட்களில் மரச்சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்லை போல கடினமல்லாத மரத்தை நுட்பமாக செதுக்கி மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், அலங்கார வடிவங்களை உருவாக்குவது போன்றவை மரச்சிற்பக்கலையின் சிறப்பாகும்.
1: மரங்களை வெட்டி தேவையான அளவில் தயார் செய்து உளி, சுத்தியல், கத்தி மற்றும் பிற செதுக்கும் கருவிகளை பயன்படுத்தி உருவங்களை உருவாக்குவது மரச்சிற்பம் எனப்படுகிறது. கற்சிற்பம் மற்றும் உலோகச்சிற்பத்தைப் போலவே மரச்சிற்பத்திலும் மிகுந்த திறமை தேவைப்படுகிறது.
0: மரத்தின் இயல்பை அறிந்து அதற்கேற்ற வகையில் வேலை செய்வது சிற்பியின் முக்கிய திறமையாகும். சில மரங்கள் மென்மையாக இருக்கும், சில மரங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். மரத்தின் நார் அமைப்பு, ஈரப்பதம், உறுதித்தன்மை ஆகியவற்றை அறிந்த பின்னரே சிற்பி செதுக்கும் பணியை தொடங்குவார்.
1: கோவில் கட்டிடக்கலை வளர்ந்த பிறகு மரச்சிற்பங்களும் முக்கியத்துவம் பெற்றன. குறிப்பாக கோவில் தேர்கள், கதவுகள், மண்டபங்கள் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சில வழிபாட்டு அமைப்புகளில் நுணுக்கமான சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன.
0: மரம் காலப்போக்கில் அழியக்கூடிய பொருள் என்பதால் மிகவும் பழமையான மரச்சிற்பங்கள் அனைத்தும் இன்று கிடைப்பதில்லை. இருப்பினும் கோயில் தேர்கள், பாரம்பரிய கட்டிடங்களில் காணப்படும் மரச்சிற்பங்கள் ஆகியவை தமிழகத்தின் பழமையான கலைமரபை எடுத்துக்காட்டுகின்றன.
1: மரச்சிற்பங்களை உருவாக்குவதற்கு உறுதியான மற்றும் நீடித்த தன்மை கொண்ட மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பொதுவாக தேக்கு, வேம்பு, பலா போன்ற பல்வேறு மரங்கள் பயன்பாட்டிற்கும் தேவைக்கும் ஏற்ப பயன்படுத்தப்பட்டன.
0: மரத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதில் விரிசல் அல்லது பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது. மரம் சரியான முறையில் உரத்தப்பட்ட பிறகே சிற்ப பணிக்கு பயன்படுத்தப்படும். ஈரப்பதம் அதிகமாக உள்ள மரத்தில் சிற்பம் செய்தால் பின்னர் அது வளைந்து அல்லது வெடித்து சேதமடைய வாய்ப்புள்ளது.
1: எனவே மரத்தை தேர்ந்தெடுப்பதும் அதை சரியாக பயன்படுத்துவதும் மரச்சிற்பக்கலையின் முக்கியமான பகுதியாகும்.
0: சில மரச்சிற்பங்களுக்கு இயற்கையான வண்ணங்கள் அல்லது வண்ணப்பூச்சிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் சிற்பங்கள் மேலும் அழகாகவும் உயிரோட்டமிக்கதாகவும் தோன்றுகின்றன.
1: தமிழகத்தின் பல பழமையான கோவில் தேர்கள் மரச்சிற்பக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. தேரின் சக்கரங்கள், தூண்கள், கூரை பகுதிகள் மற்றும் வெளிப்புற அமைப்புகளில் பல்வேறு கலை வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன.
0: மரச்சிற்பங்களில் விலங்குகளும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. யானை, குதிரை, சிங்கம், மயில், கிளி போன்ற விலங்குகள் மற்றும்

0: அறவைகள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன.
1: தாமரை கொடிகள், இலைகள் மற்றும் மலர்கள் போன்ற இயற்கை வடிவங்களும் மரச்சிற்பங்களில் பயன்படுத்தப்பட்டன. இவை கட்டிடங்களுக்கும் தேர்களுக்கும் அழகிய தோற்றத்தை வழங்குகின்றன.
0: செல்வந்தர்களின் வீடுகளில் அழகிய மரக்கதவுகள் மற்றும் அலங்கார தூண்கள் அமைக்கப்பட்டன. இதன் மூலம் அந்த கால மக்களின் பொருளாதார நிலை மற்றும் கலை உணர்வையும் அறிந்து கொள்ள முடிகிறது.
1: இன்றும் தமிழகத்தில் மரச்சிற்பக்கலை முற்றிலும் அழியாமல் தொடர்ந்து வருகிறது. பல பாரம்பரிய கலைஞர்கள் மரச்சிற்பங்களை உருவாக்கி வருகின்றனர். கோவில் தேர்கள் புதுப்பித்தல், பழமையான மர வேலைப்பாடுகளை சரி செய்தல் மற்றும் புதிய அலங்கார சிற்பங்களை உருவாக்குதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன.
0: தமிழகத்தின் சிற்பக்கலை மரபு மிகவும் தொன்மையானதும் பல்வகை தன்மையுடையதுமாகும். கல், உலோகம், மரம் போன்ற உறுதியான பொருட்களில் மட்டுமல்லாமல் சுண்ணாம்பு கலவை, மண் மற்றும் பிற இயற்கை பொருட்களையும் பயன்படுத்தி தமிழர்கள் சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர். அவற்றில் முக்கியமானவை சுதை சிற்பம், மண் சிற்பம் போன்றவை ஆகும்.
1: சுண்ணாம்பு, மணல், நீர் மற்றும் தேவையான பிற இயற்கை கலவைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் சிற்பம் சுதை சிற்பம் எனப்படுகிறது. இது பொதுவாக கோவில்களின் கோபுரங்கள், விமானங்கள், மண்டபங்கள் மற்றும் வெளிப்புற சுவர்களில் காணப்படுகிறது.
0: கல்லில் செதுக்கப்படும் சிற்பங்களுடன் ஒப்பிடும்போது சுதை சிற்பங்களை உருவாக்குவது வேறுபட்ட முறையாகும். இதில் முதலில் தேவையான வடிவத்திற்கான அடிப்படை அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மீது சுதைக்கலவை படிப்படியாக பூசப்படுகிறது. பின்னர் மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், புராண கதாபாத்திரங்களின் வடிவங்கள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன.
1: தமிழக கோவில் கட்டிடக்கலை வளர்ச்சியுடன் சுதை சிற்பக்கலையின் வளர்ச்சியும் புகழ்பெற்றது. குறிப்பாக உயரமான கோபுரங்களில் கற்களை பயன்படுத்தி ஒவ்வொரு உருவத்தையும் அமைப்பது கடினமாக இருந்ததால் சுதை சிற்பங்கள் முக்கியத்துவம் பெற்றன.
0: சுதை சிற்பங்களில் பெரிய அளவிலான உருவங்களை உருவாக்குவது எளிதாகும். இவ்வகை சிற்பங்களில் சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் போன்ற நிறங்கள் பயன்படுத்தப்பட்டு சிற்பங்கள் உயிரோட்டம் மிக்கதாக அமைக்கப்படுவதால் பார்வையாளர்களை எளிதில் கவர்ந்து விடுகின்றன.
1: சுதை சிற்பங்கள் மழை, வெயில் மற்றும் ஈரப்பதம் காரணமாக காலப்போக்கில் சேதமடையக்கூடும். எனவே அவற்றை முறையாக பராமரிப்பது அவசியமாகும். பழமையான சிற்பங்களை புதுப்பிக்கும் போது அவற்றின் பாரம்பரிய வடிவமும் கலைநயமும் பாதிக்கப்படாத வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
0: களிமண் அல்லது பிற வகையான மண்ணை பயன்படுத்தி உருவங்களை வடிவமைப்பது மண் சிற்பம் எனப்படுகிறது. இது மனிதன் உருவாக்கிய மிகவும் பழமையான கலை வடிவங்களில் ஒன்றாகும். மண் மென்மையாகவும் எளிதில் வடிவமைக்கக்கூடியதாகவும் இருப்பதால் மனிதர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே சிறிய உருவங்களை உருவாக்க மண்ணை பயன்படுத்தினர். மண் சிற்பங்கள் தெய்வ உருவங்கள், பொம்மைகள், விலங்கு உருவங்கள், அலங்கார பொருட்கள் போன்ற பல வடிவங்களில் உருவாக்கப்படுகின்றன.
1: கிராமப்புறங்களில் பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் சமய நிகழ்வுகளுக்காக மண் உருவங்கள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக கிராம தெய்வ வழிபாட்டில் மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகள், யானைகள் மற்றும் பிற உருவங்கள் காணப்படுகின்றன. இவை மக்கள் நம்பிக்கை மற்றும் நாட்டுப்புற வழிபாட்டு மரபுகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை.
0: முதலில் சிற்பத்திற்கு தேவையான நல்ல தரமான களிமண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த மண்ணில் உள்ள கற்கள் மற்றும் தேவையற்ற பொருட்கள் அகற்றப்படுகின்றன. பின்னர் மண்ணுடன் தண்ணீர் கலந்து மென்மையான கலவை உருவாக்கப்படுகிறது. அதன் பிறகு சிற்பி தனது கைகளாலும் சிறிய கருவிகளாலும் தேவையான உருவத்தை வடிவமைக்கிறார். சிற்பம் உருவாக்கப்பட்ட பிறகு அது நன்றாக உலர வைக்கப்படுகிறது. சில வகை மண் சிற்பங்கள் பின்னர் சூளையில் வைத்து சுடப்படுகின்றன. இதனால் அவை மேலும் உறுதியானதாக மாறுகிறது.
1: சூளையில் சுடப்பட்ட மண் சிற்பங்கள் சுடுமண் சிற்பங்கள் எனப்படுகின்றன. இவை சாதாரண மண் சிற்பங்களை விட நீடித்த தன்மை கொண்டவை. தமிழகத்தின் பல பழங்கால தொல்லியல் இடங்களில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் மற்றும் உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை அக்கால மக்களின் வாழ்க்கை மற்றும் கலை உணர்வை அறிய உதவுகின்றன. ஒரு கல் அல்லது சுவரின் மேற்பரப்பில் உருவம் வெளிப்புறமாக தோன்றும் வகையில் செதுக்கப்படும் சிற்பம் புடைப்பு சிற்பம் எனப்படுகிறது. இதில் உருவம் முழுமையாக கல்லிலிருந்து பிரிக்கப்படாது. சிற்பத்தின் பின்னால் உள்ள பகுதி கல் அல்லது சுவருடன் இணைந்திருக்கும். முன்புறம் மட்டும் உயர்ந்து காணப்படுவதால் அது புடைத்து நிற்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது.
0: புடைப்பு சிற்பங்கள் உருவம் எவ்வளவு அளவு வெளியே தெரிகிறது என்பதை பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சிறிய அளவில் மட்டும் வெளியே தெரியும் சிற்பங்கள் குறைந்த புடைப்பு சிற்பங்கள் என கருதப்படுகின்றன. உருவம் அதிக அளவில் வெளியே நீண்டு காணப்படும் சிற்பங்கள் உயர்ந்த புடைப்புச் சிற்பங்கள் எனப்படும். இந்த முறையின் மூலம் ஒரே கல் சுவரில் பல மனிதர்கள் மற்றும் பல நிகழ்வுகளை சித்தரிக்க முடியும். மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தவம் அல்லது கங்காவதாரம் என அழைக்கப்படும் பெரிய

0: சிற்பம் புடைப்பு சிற்பங்களுக்கு மிகவும் புகழ் பெற்றது.
1: இந்த சிற்பத்தில் பல்வேறு உயிரினங்களும் மனிதர்களும் ஒன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. யானைகள், முனிவர்கள் மற்றும் தெய்வ உருவங்கள் மிக இயல்பான தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரே கல்லில் இவ்வளவு பெரிய கதை காட்சியை உருவாக்குவது தமிழக சிற்பிகளின் கற்பனை மற்றும் திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். புடைப்பு சிற்பங்களின் மூலம் ஒரு கதையை முழுமையாக காட்சியாக வெளிப்படுத்த முடியும். பல கதாபாத்திரங்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்படுவதால் பார்ப்பவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. கோவில்களின் சுவர்களிலும் தூண்களிலும் புராண கதைகளை எடுத்துரைக்க இந்த முறை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு உருவத்தை அனைத்து பக்கங்களிலிருந்தும் பார்க்கக்கூடிய வகையில் முழுமையாக உருவாக்குவது முழு உருவச் சிற்பம் எனப்படுகிறது.
0: இந்த சிற்பங்கள் முன்புறம் மட்டுமல்லாமல் பின்புறம், இடது மற்றும் வலது பக்கங்களிலும் முழுமையான வடிவத்துடன் அமைந்திருக்கும். கல், உலோகம், மரம் மற்றும் மண் ஆகிய பல்வேறு பொருட்களிலும் முழு உருவச் சிற்பங்களை உருவாக்க முடியும். முழு உருவச் சிற்பங்களை உருவாக்கும் போது உடலின் அனைத்து பகுதிகளும் சரியான விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும். முன்புறத்தில் ஆழமாக இருப்பது மட்டும் போதாது, பின்புறம் மற்றும் வலது இடது பக்கங்களிலும் இயற்கையான தோற்றம் இருக்க வேண்டும். எனவே இவ்வகை சிற்பங்களை உருவாக்குவதற்கு அதிக திறமையும் பொறுமையும் தேவைப்படுகிறது.
1: தமிழக கோவில்களில் பல முழு உருவச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், வீரர்கள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் முழுமையான வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. நந்தி, விநாயகர், முருகன் மற்றும் பிற தெய்வங்களின் பல உருவங்கள் முழு உருவச் சிற்பங்களாக காணப்படுகின்றன.
0: முழு உருவ சிற்பங்களில் உடலின் சமநிலை மிகவும் முக்கியமானது. உருவம் நேராக நிற்கும் போது அல்லது அமர்ந்திருக்கும் போது அதன் எடை மற்றும் உடல் அமைப்பு இயல்பாக தோன்ற வேண்டும். கை, கால்கள் மற்றும் முக அமைப்புகள் அனைத்தும் சரியான அளவில் அமைக்கப்படுவதால் சிற்பம் உயிருடன் இருப்பது போன்ற தோற்றத்தை பெறுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான கோயில் வழிபாட்டு உருவங்கள் முழு உருவ சிற்பங்களாக உள்ளன. தெய்வ உருவங்கள் வழிபாட்டிற்கு முக்கியமானவை என்பதால் அவற்றை உருவாக்கும் போது குறிப்பிட்ட கலை மற்றும் சமய மரபுகள் பின்பற்றப்படுகின்றன.
1: உலோகத்தால் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவதால் அவை அனைத்து பக்கங்களிலும் அழகாக வடிவமைக்கப்படுகின்றன. இவ்வகை சிற்பங்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல, அவை தமிழகத்தின் வரலாறு, சமயம், பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கையை எடுத்துரைக்கும் உயிருள்ள ஆவணங்களாக விளங்குகின்றன. முன்னோர்களின் அறிவு, உழைப்பு மற்றும் கலைத்திறமை இச்சிற்பங்களில் நிலைத்து நிற்கிறது. எனவே இந்த அரிய கலை மரபுகளை பாதுகாப்பதும் பழமையான சிற்பங்களை சேதமடையாமல் பராமரிப்பதும் பாரம்பரிய கலைஞர்களை ஊக்குவிப்பதும் மிகவும் அவசியமாகும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தமிழக சிற்பக்கலை குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. பூர்ணிமா கௌரி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை வடிவமைக்கும் பாதையில் மத்திய அரசு செயலாற்றி வரும் இத்தருணத்தில் இளையோருக்கு இதில் இன்றியமையா பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 20வது தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாமை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இளைஞர்களின் செயலாக்கம் தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் திறன்களும் இந்திய இளையோரின் திறமைகளும் உலக அளவில் நம்பிக்கையை ஈட்டியுள்ளதாக எடுத்துரைத்த அவர், இதனால் படைப்பாற்றல் திறனாளர்கள், தொழில் முனைவோர், இளையோர் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிதி, ரயில்வே, சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரா இல்லாம இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது.
0: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: என்னோட பேர் ராஜ்குமார், நான் தருமபுரியிலிருந்து வரேன். இப்போ நான் செலக்ட் ஆயிருக்க போஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீனியர் டெக்னீஷியன் செலக்ட் ஆயிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க்யூ சொல்லணும்.
3: நான் வந்து சுபாஷினி, மதுரையிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் செலக்ட் ஆயிருக்கேன். நரேந்திர மோடி ஐயாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
4: என்னோட பேர் சீதாராமன், நான் சூப்பர் நண்டா ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் மூலமா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்காக பிஎம் நரேந்திர மோடி சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாசவர்மா 192 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். நாட்டில் தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் எட்டப்பட்ட தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே நாடு இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 3 அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலகளவில் 3வது இடத்திலும் சூரிய சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது பெரிய சந்தையாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கடற்கரைகளை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகை வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார், 20 குழுக்கள் அமைக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார்.
5: உலக புகழ்பெற்ற விளாங்கனி கடற்கரையுடைய தூய்மை பணியை ஊக்குவிக்கும் வகையில பரிசு கொடுக்கறது மூலமா ஸ்போகமி என்னக்கூடிய ஒரு விளையாட்டு காம்படிஷன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த கேமுடைய மிக முக்கியமான

0: நோக்கமே என்னன்னா, குறிப்பிட்ட 45 நிமிடங்கள்ல யாரு அதிகமான அளவுல குப்பைகள்னா எடுத்துட்டு வருவாரோ, மக்கும் குப்பை மட்டும் இல்லாமல் மக்காத குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் போன்ற பொருள்களை கண்டறித்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர்களுக்கு முதலாவது பரிசாக 3000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 2000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 1000 ரூபாய் என பரிசும் வழங்குவது மூலமா தூய்மை பணி விளாங்கனில ஆரம்பிச்சிருக்கோம்.
1: தமிழகம் உட்பட 14 மாநிலங்களை சேர்ந்த 34,000 கிராமப்புற இளையோருக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊரக இளையோர் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான மின்னணு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீரை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தற்போதைய நீர் நிலவரம் மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப மாற்று பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இவ்விரு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வேடந்தாங்கல், கரிக்கிளி, வெள்ளப்புத்தூர், பாப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக வேட்பாளரும், ஈசூர், பூதூர், தோட்டநாவல், கினார்முள்ளி, வளர்பிறை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் நீதியும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டு 1,15,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மண்டல மேலாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
3: காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் ஷோரூம்ல இந்த வருடம் வந்து 1,15,00,000 வந்து இலக்கை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் பட்டு பருத்தி ரகங்கள்ல விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறோம். நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுகிற இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை வந்து சிறப்பான தீபாவளியா வந்து அமைச்சு கொடுக்கணும்.
1: நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரில் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளதால் கூட்டுக் குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நேற்று காலை 8 மணி முதல் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கல் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் குடிநீர் வழங்கல் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி இருந்து மா தண்டபாணி.
1: வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மதுரை, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான்.

0: ஜப்பான் ஐச்சி நகோயா நகரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 1:56. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். மஞ்சப்பை திரைப்படத்திற்காக ஹரிஹரசுதன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது NR ரகுநாதன் இசையில் யுகபாரதியின் பாடல் வரிகளில்.

0: நம்ம என்ன செய்யறோம், காலையில எழுந்ததும் இன்னும் 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும், 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அதுக்கு எங்க டைம் இருக்கு. சரி, எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தா நாளையில இருந்து தள்ளி போட்டுறோம். அட்லீஸ்ட் சீக்கிரம் தூங்கலான்னு பார்த்தா இன்னைக்கு மட்டும் ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு நம்ம மனசு சொல்லுது. இப்படி நம்மளோட எல்லாரோட லைஃபும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னு அடிக்ஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு. இதை சரி பண்ண ஏதாவது வழி இருக்கா?
1: இருக்கே, அதுக்கு தானே ஆயுர்வேதம் இருக்கு.
2: ஆயுர்வேதமா இல்ல சித்தாவா? ஓ, அந்த காலத்து மருத்துவமா?
1: தம்பி, அந்த காலம் இந்த காலம் எல்லாம் ஆயுர்வேத காலம் தான். ரெட்ரோல இருந்து மில்லியனல் வரைக்கும், ஏன் ஜென்சி வரைக்கும் பயனுள்ளதா இருக்கிறது தான் நம்ம ஆயுர்வேதம்.
2: அது எப்படி?
1: அத சொல்லதானே நாம இங்க கூடியிருக்கோம், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக ஆயுர்வேதம்.
0: யார்ப்பா நீங்க ரெண்டு பேரும், இன்ட்ரோடக்ஷனே இல்லாம இவ்ளோ பேசுறீங்க. ஓ, வந்துட்டீங்களா? ஆயுர்வேதத்தை பத்தி இன்னைக்கு நம்மளோட பேச இணைஞ்சிருக்காங்க ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர் வர்ஷினி தேவிகா. வணக்கம் வர்ஷினி.
1: வணக்கம்.
0: மற்றும் நம்மள மாதிரியே மொபைல் பார்த்து நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிற நம்மளோட மக்களோட பிரதிநிதியா ஸ்ரீவஸ்தனன். வணக்கம் ஸ்ரீவஸ்தனன்.
2: வணக்கம்.
0: சரி சொல்லுங்க வர்ஷினி, ஆயுர்வேதானா என்ன? நாங்க கேள்விப்பட்டிருக்க வரைக்கும் கஷாயம் குடிக்கணும், எண்ணெய் போட்டு தடவணும், மசாஜ் பண்ணணும், இதை தாண்டி ஆயுர்வேதானா என்ன?
1: ஆயுர்வேதா, இந்த வார்த்தையிலேயே இதுக்கான முழு அர்த்தமும் அடங்கி இருக்கு. ஆயுர் வேதம், அதாவது நம்ம ஆயுளை காப்பாத்த நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை நமக்கு சொல்றதுதான் ஆயுர்வேதம்.
2: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சம்பந்தம் இல்லாம இப்ப ஏன் ஆயுர்வேத பத்தி பேசுறீங்க?
1: சம்பந்தம் இருக்குப்பா. இது என்ன மாசம்?
2: செப்டம்பர்.
1: இல்ல, இது ஆயுர்வேத மாசம். செப்டம்பர் மாசத்துலதான் நம்ம ஆயுர்வேத டே கொண்டாடுறோம். அது என்னன்னா, புராணங்களின் படி ஆயுர்வேதத்தோட தந்தையா தன்வந்திரியை நம்ம வணங்குறோம். தன்வந்திரி ஜெயந்தி தீபாவளிக்கு முன்னாடி நாள் கொண்டாடப்படுகிறது. இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள்ல வரதால உலகளாவிய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக ஆயுஷ் அமைச்சகம் 2025 முதல் ஒரு குறிப்பிட்ட நாள ஆயுர்வேத நாள கொண்டாட முடிவெடுத்தது. அதுதான் செப்டம்பர் 23.
0: சரி, ஏன் செப்டம்பர் 23?
1: இதற்கும் ஒரு காரணம் இருக்கு. செப்டம்பர் 23 இலையுதிர்கால சம இரவு நாளோடு ஒத்துப்போது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நாள்ல பகலும் இரவும் சமமா இருக்கும். நம்ம உடம்புல வாத பித்த கஃபம் இந்த மூணு சமமா இருக்கும் போது நோய் வராது. இதை குறிக்கிற வகையில தான் செப்டம்பர் 23 ஆயுர்வேத நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷத்தோட தீம் ஆயுர்வேதா ஃபார் ஹெல்த்தியர் டுமாரோ, ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான ஆயுர்வேதம்.
0: சரி சொல்லுங்க வர்ஷினி, அப்ப ஆயுர்வேதத்தின் அடிப்படை நோக்கம் தான் என்ன?
1: நோயை குணப்படுத்துறதோட மட்டும் இல்லாம நோய் வராம தடுக்கிறதும் தான் ஆயுர்வேதத்தோட அடிப்படை நோக்கம்.
2: அது எப்படி?
1: ஆயுர்வேதால தினச்சரியா, ரித்துச்சரியா, ஷட்விருத்தம் இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது நோய் வராது.
2: என்னடா வசனமே புரியல.
1: சரி ஸ்ரீ, உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன். உங்க மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்?
2: காலையில எப்படி எழுந்திருப்பேன், அலாரம் அடிக்கும், அப்புறம் ஸ்னூஸ் பண்ணுவேன், மறுபடியும் அலாரம் அடிக்கும், மறுபடியும் ஸ்னூஸ் பண்ணுவேன். கடைசியில எங்க அம்மா ஃபேன் ஆஃப் பண்றதுதான் எனக்கு உண்மையான அலாரமே.
0: சரி சொல்லுங்க வர்ஷினி, ஆரோக்கியமான மார்னிங் ரொட்டீன் எப்படிதான் இருக்கணும்?
1: நம்மளோட நாள் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து ஆரம்பிக்கணும்.
2: எது பிரம்ம முகூர்த்தமா?
0: நீங்க கேள்விப்பட்டது இல்லையா ஸ்ரீ, அதான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணுமே.
1: இல்ல இல்ல, பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்மோதயம். தோராயமா சொல்ல போனா, அதிகாலை 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம் வரும். அப்படி எழும்போது நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கும்.
0: நைட் 1 மணி வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு எப்படி காலையில 4 மணிக்கு எழுந்துக்கிறது?
1: 1 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுறது ஆரோக்கியமான பழக்கம் இல்ல. ஒரு மனித உடலுக்கு 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை தூக்கம் தேவைப்படுகிறது. சோ நைட் 10 மணிக்கு படுத்து காலையில 4:30 எழுறதுதான் சிறப்பானது. அடுத்து எழுந்த உடனே காலை கடனை முடிச்சுட்டு பல் விளக்கி முதல்ல நம்மள சுத்தப்படுத்திக்கணும்.
2: மொபைல் கொண்டு போனா எங்களுக்கு எல்லாம் பாத்ரூமே வரும்.
1: இதுதான் நம்ம எல்லாரும் செய்யற மிகப்பெரிய தப்பு. காலையில நம்ம கவனம் மலத்துல இருக்கணும், ஷார்ட்ஸ்ல இல்ல.
0: சரி, காலையில எழுந்தாச்சு, காலை கடனையும் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்?
1: சுத்தம் சோறு போடும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். பிரஷ் பண்றது நம்மளோட பற்களை தூய்மையா வச்சுக்க. அடுத்து நம்ம ஈர்களை பலமாக்க, துர்நாற்றம் வராம பாதுகாக்க கவள கிரகம் ஆயில் போலிங் பண்ணணும், அதாவது மவுத் வாஷ் மாதிரி. போதுமான அளவு நல்லெண்ணெய் எடுத்து மிதமான சூட்ல வாயில ஊத்தி 1-2 நிமிஷம் அதை வாய்க்குள்ள வச்சிருக்கணும். அப்புறம் வாயை கழுவும் போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இதை முடிச்சுட்டு எண்ணெய சூடு பண்ணி நம்ம கை கால் உடம்புல தேய்த்து மசாஜ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்ம தசைகள் பலமாகும், உடம்பும் பலமாகும். அடுத்தபடியா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: எது டேவை ஸ்டார்ட் பண்றதா? இதெல்லாம் பண்றதுக்கே மணி 12:00 போலயே.
0: அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தாலே எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிருது, இதுல எங்க இருந்து இவ்வளவுதையும் பண்றது?
1: அதுக்குதான் ஆயுர்வேதத்துல அளவான உடற்பயிற்சி மேற்கொள்ளணும்னு சொல்லிருக்காங்க. ஜிம்ல

0: போய் 2 to 3 hours பண்றது மட்டும்தான் எக்ஸசைஸ் இல்ல. ஜிம் போக முடியாதவங்க வாக்கிங், யோகா, சைக்கிளிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண முடியலனா நம்ம தினசரி செய்யற வெயிட் வேலைகளே போதுமானது.
1: அதாவது உட்கார்ந்த வாழ்க்கை வேண்டாம், உடலை இயக்கும் வாழ்க்கை வேணும்னு சொல்றீங்க.
0: அதேதான்
1: ஸ்ரீ, நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதே போல்தான், சும்மா உட்காந்துருந்தா ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம உடம்பு இயக்குனாதான் ஏதாவது பண்ண முடியும். சரி, அடுத்ததா வர்ஷினி, மார்னிங் ரொட்டீன் எல்லாம் சொன்னீங்க, உணவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கா?
0: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எந்த மாதிரியான உணவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், இது எல்லாமே ஆயுர்வேதத்துல இருக்கே.
1: ஸ்ரீ, உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன?
2: வேற என்ன, நம்ம ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி தான்.
0: எவ்வளவு சாப்பிடுவீங்க?
2: என்ன ஒரு 3 plate.
0: வாட் ப்ரோ?
1: சரியான உணவு முறை பத்தி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.
0: சரி, ஆயுர்வேதத்துல நம்ம வயிற 3 பங்கா பிரிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதுல 1 பங்கு உணவு, அதாவது சாலிட் ஃபுட், 1 பங்கு நீர் ஆகாரங்கள் லிக்விட், 1 பங்கு காலியா விடணும்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவை சாப்பிடணும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நடுவுல டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கூடாது. அது மட்டும் இல்ல, சரி நான் ஃபாஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் அளவு இருக்கு. 6 மணி நேரத்துக்கு மேல நம்ம சாப்பிடாமவும் இருக்க கூடாது, அதுவும் உடல் உபாதைகளை விளைவிக்கும். இதுல எல்லாம் நம்ம மாற்றம் பண்றதாலதான் நமக்கு மெட்டாபாலிக் டிசீசஸ் எல்லாம் அதிகமா வருது.
1: அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சாப்பிடுறது நல்லதுதான், ஆனா அளவு ரொம்ப முக்கியம்.
0: சரியா சொன்னீங்க,
1: நிறைய சரியா சொன்னீங்க. என்னென்ன சரியா?
0: அடுத்து ரித்து சரியா, அதாவது பருவநிலைக்கு ஏற்ப உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்வது. இப்ப சொல்ல போனோம்னா மழைக்காலத்துல நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்க கூடும். அப்ப ரொம்ப ட்ரையா லைட் ஃபுட்ஸா இல்லாம கொஞ்சம் இனிப்பு வகைகளையும் சேர்த்துக்கலாம். நம்முடைய சூழலுக்கு ஏற்ப உணவு, உடை, உடல் பராமரிப்பு ஆகியவற்றை மாற்றம் செய்வது முக்கியம். ஒரே லைஃப் ஸ்டைல் எல்லா காலங்களிலும் அப்படியே ஃபாலோ செய்வதை விட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நம்மளை அடாப்ட் செய்வது ரொம்ப நல்லது.
1: உடம்ப பத்தி இவ்வளவு பேசணும், மனசு அதை விட்டுட்டீங்களே.
2: அதுதான் யாரும் கண்டுக்கிறதே இல்லையே.
0: மனசும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சு, பிறரை மதித்தல், கோபத்தை கட்டுப்படுத்துறது, போதுமான ஓய்வு, மன அமைதி ஆகியவை நல்வாழ்வுக்கு முக்கிய பங்கு வகிக்கும்.
1: சரி வர்ஷினி, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நோய் வராம தடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப ஆயுர்வேதானா நோய் வராம தடுக்கிறது மட்டும்தானா?
0: நோய் தடுப்பு ஆயுர்வேதத்துல ஒரு பகுதி மட்டும்தான், நோயை குணப்படுத்துறது தான் முக்கிய பங்கு. சரி ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம அதிகமா கேள்விப்படுற நோய் என்ன?
2: சக்கரை நோய்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: இத பத்தி நம்மளோட இன்னும் விரிவா பேசதான் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. வெல்கம் சார், டாக்டர் சுனில் ராய், லெக்சரர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சல்ய தந்திரம், கவர்மெண்ட் ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. வணக்கம் சார்.
3: வணக்கம்
1: டாக்டர். இன்றைய காலகட்டத்துல சர்க்கரை நோய் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அதுக்கு காரணம் என்ன?
3: இந்தியால சர்க்கரை நோய் வந்து ஒரு தொற்று நோய் போல வேகமா பரவி வருது. அதுக்கு முக்கியமான காரணம் நமது உணவு பழக்க வழக்கங்கள்ல ஏற்பட்டுற மாற்றம் தான். நம்ம இன்னைக்கு வந்து அதிகமா மாவு சத்து உள்ள உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுத்துக்கிறோம். அதே நேரத்துல உடல் உழைப்பும் ரொம்ப கம்மியா இருக்கு. அது இல்லாம இந்தியர்களுக்கு பொதுவாகவே மரபணு காரணிகளாலும் இந்த சர்க்கரை நோய் அதிகமா ஏற்படுறதா சொல்றாங்க.
1: சரிதான் டாக்டர். சர்க்கரை நோயால வரும் பாதிப்புகள் என்னென்ன?
3: சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, இருதயம் மற்றும் இரத்த குழாய் பாதிப்புகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்கள் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு புண்கள் எந்தெந்த இடத்துல உடம்புல அதிகமா வரும், ஏன் அது நீண்ட நாள் ஆறாமலே இருக்கு டாக்டர்?
3: ஆமா, சரியா சொன்னீங்க. சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல முக்கியமான ஒரு இது வந்து ஆறாத நாள்பட்ட புண்கள். அதாவது குறிப்பா இந்தியால நீரழிவு நோயினால பாதிக்கப்பட்டவங்கள 15% பேருக்கு புண்கள் ஏற்படுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்றது. சோ நீரழிவுனால ஏற்படக்கூடிய புண்கள் பொதுவா கால்கள்ல அதிகமா ஏற்படுறது, கால் அடிப்பகுதிகளில், விரல்கள்ல அதிகமா ஏற்படுறத பார்க்க முடியுது.
1: சரி டாக்டர், இதோட ஆரம்ப அறிகுறிகள் அப்படி ஏதாவது உண்டா?
3: இதுக்கு ஆரம்ப அறிகுறிகள் என்னவென்றால் கால்ல உணர்ச்சி குறைவா இருக்கலாம், கால்களில் நிறம் மாற்றம் ஏற்படலாம், வலி, எரிச்சல், வீக்கம், சில நேரங்கள்ல கொப்பளங்கள், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஒரு ஆரம்ப அறிகுறியா தெரியும்.
1: சர்க்கரை நோயினால் ஏற்படும் புண்களுக்கு ஆயுர்வேதத்துல எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கிறீங்க?
3: ஆயுர்வேதத்துல இத துஷ்ட விரணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நாள்பட்ட ஆறாத புண்களை இந்த மாதிரி சொல்றோம். இதுக்கு பிரமேக சிகிச்சை

0: தத்துவத்தையும் விரண சிகிச்சை தத்துவங்களோட அடிப்படையில சிகிச்சையை அளிக்கப்படுது. குறிப்பா புண்களை கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் கலந்த திரிஃபலா போன்ற மருந்துகள் வைத்து கஷாயம் தயாரித்து அது மூலமா புண்களை கழுவுறது. அதுக்கு பின்ன ஜாத்தியாதிகிருதம், தைலம், இது போன்ற நெய் தைலங்கள் வச்சு புண்களை கெட்டு போடுறது, இது போன்ற சிகிச்சை முறைகள் பண்ணப்படுது. இவைகள் இல்லாம இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கும் புண்ணை ஆற்றுவதற்கான உள் மருந்துகளும் கொடுக்கப்படுது. அதே நேரத்துல உடல்ல உள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை களைவதற்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள், உடல் மீண்டும் புத்துணர்வு பெறுவதற்கான மருந்துகளும் கொடுக்கப்படுது.
1: அப்போ உள்புறம் வெளிப்புறம் ரெண்டுமாவும் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம் அப்படிதானே டாக்டர்?
0: ஆமா.
1: சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்கள் வந்தா அதை அவங்க கவனிக்காம விட்டா அவங்கள கால்கள் கூட இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது உண்மையா டாக்டர்?
0: ஆமா, சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் கால்களை இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம்.
1: கடைசியாக டாக்டர், சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாதிரியான புண்கள் வராமல் இருக்க என்ன பண்ணலாம்?
0: சரியா கேட்டீங்க, ஏன்னா இது பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு குறைவாகவே இருக்கு. அது என்ன பண்ணணும்னா இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல முக்கியமா வச்சிருக்கணும். அதுக்கு மருந்துகள் மட்டும் இல்லாம உடற்பயிற்சி, வாழ்க்கை முறையில மாற்றமும், உணவு முறையில மாற்றமும் கண்டிப்பா தேவைப்படுது. புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை கண்டிப்பா தவிர்த்துடணும். நீரிழிவு நோய் உள்ளவங்க கால்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்ம கை முகங்களை பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. கால்களை கவனமா பாத்துக்கணும். அதுக்கு சரியான செருப்பு, மென்மையான செருப்புகள் பயன்படுத்த வேண்டும். சிலருக்கு மருத்துவர் பரிந்துரையின் பேர்ல கூட செருப்புகள் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். காலில் ஏற்படக்கூடிய காயங்கள், கொப்புளங்கள், சின்ன ஒரு நிறம் மாற்றமா இருந்தா கூட இந்த சர்க்கரை நோயாளிகள் உடனடியா மருத்துவரை அதை காண்பிக்க வேண்டும். கால்களை கழுகவோ ஒற்றணம் கொடுக்கவோ ரொம்ப சூடான தண்ணி பயன்படுத்தக்கூடாது. கால் விரல்களுக்கு இடையே ஏற்படும் சின்ன சேற்றுப்புண், காலுக்கு அடியில் ஒரு காலாணி, இது போன்ற பிரச்சனைகளை கூட ஆரம்ப நிலையிலே மருத்துவர்கிட்ட காமிச்சு தக்க சிகிச்சை எடுத்துக்கிட்டா இது போன்ற பெரிய பாதிப்புகள் வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப பயனுள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. மக்களே, நோய் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் உடம்ப கவனிக்காதீங்க, நோய் வர்றதுக்கு முன்னாடி உடம்ப கவனிங்க. ஒரு சிறிய பழக்கம், ஒரு சிறிய மாற்றம் உங்களை ஒரு பெரிய நோயிலிருந்து காக்கும். ஆயுர்வேதம் அப்படின்றது மருந்து மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. டாக்டரை தேட வேண்டிய நிலை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதனால இந்த ஆயுர்வேத தினத்துல நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம், நன்றாக சாப்பிடுவோம், ஆனால் சரியான அளவு சாப்பிடுவோம், தினமும் உடலை இயக்குவோம், போதுமான தூக்கம் பெறுவோம், மன அமைதியை பாதுகாப்போம், நம்மை சுமந்து செல்லும் கால்களை கவனிப்போம். இன்றைய நல்ல பழக்கம் நாளைய ஆரோக்கியம். நம்மள ஒருவரா ஸ்ரீ கேட்ட எல்லா டவுட்ஸ்க்கும் டாக்டர் சுனில் ராய் அவர்களும் வர்ஷினி அவர்களும் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் சரியா கடைபிடிச்சு ஆரோக்கியமா இருப்போம். இவ்வளவு அருமையான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட நம்மளோட டாக்டர் சுனில் ராய் அவர்கள், வர்ஷினி மற்றும் ஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். நன்றி.
2: இதுவரை ஆயுர்வேதமும் ஆரோக்கியத்துடன் ஆயுளும் உரையாடலில் பங்கேற்றவர்கள் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சல்ய தந்திர பிரிவு விரிவுரையாளர் டாக்டர் சுனில் ராய் மற்றும் ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் பி வர்ஷினி தேவிகா, எஸ் ஸ்னேகா, ஸ்ரீ வஸ்தனன்.
3: மண்ணின் மனத்தோடு மக்கள் மனங்களில் நீங்காது இடம்பெற்றிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 2:30. இனி கேட்கலாம்.
4: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் எஸ் விஜயலட்சுமி குழுவினர். நிகழ்ச்சியில் வள்ளி திருமணம்.

ஆதியின் முதலிடமே, அந்தத்தின் இருப்பிடமே, கருமாரி காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, காளி, காத்தா என்ற நாமம் கொண்ட தமிழ் தாயே, என் பிறவிதனை போக்க வேண்டும். தாயே, உன்னையே வணங்கி வழிபட்டு வருகிறேன். இப்பொழுது எனது அண்ணா கூப்பிடுகின்றார். ஆகவே என்ன இருக்கலாம் என்று எனக்கு தோணவில்லை. சரி, அண்ணாவே வரட்டும். அண்ணா, என்ன விஷயம்? ஏன் அவசரமாக என்னை அழைத்தீர்கள்? அம்மா, அப்பா வந்து காவலுக்கு போக வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதனால அங்கே போய் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாமா அப்படி என்று சொன்னார். சரி, நான் அப்பாவை பார்க்கிறேன். அப்பா, இதோ வந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதிங்கள் அப்பா. அப்பா, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு அவசரமாக அழைத்தீர்கள்? அம்மா, வேறொன்றும் இல்லை, காவலுக்கு போக வேண்டும், அதனால உன்னை அழைத்தேன். ஏனப்பா, நமது அரண்மனையில் காவலர்கள் உண்டு, பணியாளர்கள் உண்டு, அண்ணன்மார் 7 பேர் இருக்கையில நான் தான் காட்டிற்கு போக வேண்டுமா? வேற யாரும் செல்லக்கூடாதா? இப்படி இல்லையம்மா, இது தொன்று தொட்ட வழக்கமாக இருக்கின்றது. அதாவது, ஆண்கள் உழுது பயிரிடவும், பெண்கள் வந்து காவல் புரிவதும் வழக்கம். அதனால நீ தான் செல்ல வேண்டும். என்னதான் இருந்தாலும் ராஜா விட்டு மகளுக்கு ஒரு சட்டமா? அப்படி அல்ல, நீ சென்று வா மகளே. சரியப்பா. ஏனென்றால் தாயிர் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை என்றபடி உங்கள் சொல்லை நான் தட்டுவேனா? நான் இப்பொழுதே காட்டிற்கு செல்கிறேன். சரி, என் கூட யார் வருகின்றார்கள்? என் தோழிகள், அண்ணன்மார்கள் வருகின்றார்களா? சரிப்பா, மிக்க மகிழ்ச்சி. சரி, நான் காட்டிற்கு செல்கிறேன். தோழிகளே, அண்ணா, நாம எல்லோரும் இங்கு வந்திருக்கிறோம். நாம ஆடி பாடி விளையாண்டுட்டு நம்ம கடமையை

கண்ணா இருப்போமா? சரிம்மா, கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடுவோமா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாண்டுட்டோம். இப்பொழுது வந்து பறவை எல்லாம் கூட்டம் கூட்டமா வருது, அதனால பறவைகளுக்கு ஒரு சேதம் இல்லாமல் வந்து நாம விரட்ட வேண்டும். என்ன, நான் சொல்வது சரிதானே? சரிம்மா.

ஆகா, எல்லா பறவைகளும் ஓடிவிட்டன. சதா தின்று ருசி பார்த்ததல்லவா? அடுத்த ஒரு சொத்து என்று நினைக்காமல் தன்னிடம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறது. அதற்கு இடம் கொடுக்கலாமா? நாம யாருக்கு காவல் செய்கிறோம்? அந்த முருகனுக்காக. அந்த முருகனுக்கு காவல் காக்கும் பொழுது இது பறவையெல்லாம் கொய் இது சின்ன பொன்னப்படுத்துகிறது. ஆகவே அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கானக

சரி, எல்லா பறவைகளும் ஓடிவிட்டன. அண்ணா என்னமோ சொல்ல நினைக்கிறீர்கள், யார் வருகின்றார்கள்? அம்மா, மேலகத்திலிருந்து நாரத மகாமுனிவராம். அவர் வந்திருக்கிறார், தங்களை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியா, சீக்கிரம் அழைத்து வா. சுவாமி, நமஸ்கரிக்கின்றேன்.

0: சுவாமி, அடியேல் நமஸ்கரிக்கின்றேன். சரிகம பதனி என்ற சப்தஸ்வர விற்பனரே, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்குழல் என்றபடி என்னுடைய குணம் செயலும் நன்கு உணர்ந்து பார்க்கும் தெய்வீக உணர்வு கொண்ட தாங்கள் கேட்கும் கேள்விக்கு என்னால் முடிந்த பதவி சொல்கிறேன். சுவாமி, இங்கு எதற்காக காவலுக்கு வந்திருக்கின்றாய்?
1: சுவாமி, எங்கள் உல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடவும் பெண்கள் காவல் காப்பதும் எங்களுடைய தொன்று தொட்டு பழக்கம். அதனால என் தந்தை காவலுக்கு அனுப்பியிருக்கிறார். என்னுடைய தந்தை பெயர் தந்தை

சுவாமி, என்னுடைய தந்தை நம்பிராஜன், தாயின் அங்கை மோகினி, கார்க்கும் கடவுள் வேலன், எங்கள் இனம் வேடன், நிற்பது காவல், பேசு தமிழ், என் பெயர் வள்ளி என்று அழைப்பார்கள். அண்ணன்மார் எழுவருக்கும் அன்பு தங்கையா வளர்ந்து வருகிறேன். இதுதான் என்னுடைய விவரம் சுவாமி. இப்படி காலத்தை போக்கிக் கொண்டால் கல்யாணம் அதெல்லாம் எப்ப நடைபெறும் சுவாமி? அதாவது கால நேரம் வந்தால் அது தானாக நடக்கும். எப்படி தானாக நடக்கும்? அது அல்ல, காலத்தை செய்து நாம எதிர்பார்த்து கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும். அதனால உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்து வந்திருக்கிறேன். எனக்கு மாப்பிளை பார்த்து வந்திருக்கிறீர்களா? என்ன சுவாமி, தாங்கள் பார்க்கும் மாப்பிளை சரி, எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். மாப்பிள்ளையார் எங்க இருக்கிறார், எங்க என்ன செய்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டால் எனக்கு பிடித்தால் கல்யாணம், இல்லை என்றால் வம்பு வதம் செய்யக்கூடாது. சரிம்மா, உனக்கு ஏற்ற மாப்பிளையாக அந்த முருக கடவுளையே பார்த்து வந்திருக்கிறேன். என்ன, முருக கடவுளை பார்த்து வந்திருக்கிறீர்களா? ஆச்சரியமா இருக்கிறதே சுவாமி. அவர் எங்கே, நானெங்கே? அவர் தேவலோகவாசி, நான் பூலோகவாசி. நடக்கிற காரியமா இருந்தாலும் நீங்கள் சொல்வதற்காக நான் சரி என்று ஒப்புக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? என்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க என் அண்ணன்

இருக்கின்றார்கள், என் தந்தை இருக்கின்றார்கள், இந்த குறிஞ்சி நாட்டு மக்கள் எல்லோரும் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது தாங்களுக்கு என்ன இவ்வளவு சிரமம் இல்லையம்மா, இருந்தாலும் இந்த முருகன் தான் உனக்கு கணவன். அப்படி இல்லை சுவாமி, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா அந்த முருகன் என்னுடைய குலக்கடவுள், கடவுளை கடவுளாகத்தான் வணங்க வேண்டும், கணவனாய் அடையவே முடியாது. ஆகவே தாங்கள் பார்த்து வந்ததுக்கு மிக்க நன்றி. அதெல்லாம் இல்லை சுவாமி, விதின்னு ஒண்ணு இருக்கிறதா? விதி இருக்குல்ல, விதி இருந்தா என்ன சுவாமி? விதி இல்லை என்றால் என்ன? விதி மதி அப்படின்னு நீங்க சொல்லுவிய, நான் விதி பெருசுமே, நீங்க மதி பெருசும்பிய, அதனால விதி இல்லை.

அம்மா, நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்தான் உனக்கு கணவன். இல்லை என்றால் அதில் வேறு பேச்சுக்கு இடமே இல்லை. சரி, நீங்கள் முடிந்தால் கல்யாணம் செய்து பாருங்கள் சுவாமி. சரி, அப்படியா சொல்கிறேன்? நான் சபதம் விட்டு போகிறேன். இன்று விடுவதற்குள் உனக்கும் அந்த முருகனுக்கும் நான் திருமணம் செய்து காட்டுகிறேன். இது சத்தியம் என்று புறப்பட்டு விட்டார் நாரத பெருமான். ஆஹா, நம்ம நினைத்ததை அவர் பார்த்து வந்திருக்கிறாரே, அந்த முருகனையே மனதில் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். முருகா, சீக்கிரம் வர வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. அண்ணா வந்தார். அண்ணா, ஒரு வேடர் வந்து மானை தேடி வந்ததா சொல்லுகிறார். அப்படியா, மானை வந்ததா சொன்னால் நீங்க என்ன சொன்னீர்கள்? நாங்க இல்ல அப்படின்னு சொன்னோம். ஆனா உங்களிடம் தான் கேட்கணுமா? நான் கூட்டிட்டு வரவா? சரி, கூட்டிட்டு வாங்க. ஐயா வேடுவரே, தாங்கள் யார், எந்த ஊர், எங்க இருக்கப்பட்டவர், இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன, எதற்காக வந்தீர்கள், என்ன காரணத்துக்காக வந்தீர்கள் என்பதை எனக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னால் என்னால் உதவி ஏற்பட்டால் செய்வேன். நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள்? நான் ஒரு மானை தேடி வந்திருக்கிறேன். மானா? மானும் இல்லை, மீனும் இல்லை. நீங்கள் வேறு திசையை நோக்கி சென்று பாருங்கள் ஐயா. மான் வந்து இருந்தால் என்னுடைய அண்ணன் தோழையும் கொடுத்து விட்டுப்பார்களே. இல்லை, ஆஹா, இங்குதான் இருக்கிறது என் மான், அப்படி என்று சொன்னார்.

மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் விஜயலட்சுமி குழுவினர் வழங்கிய மேடை நாடக பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில்.

எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது குமரி மண்ணின் குரல். இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, நெய்மூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிவான மழையின் அளவு 6 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்மனாமரத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். புதுச்சேரி திருக்கனூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், கஞ்சனூர், வளத்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பாலாஜா, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, ஆற்காடு

0: ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், செஞ்சி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, பாலாறு அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி, கோலியனூர், தொண்டாமுத்தூர், தென்பரநாடு, வடவனூர், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வெம்பாக்கம், குந்தாப்பாலம், நாட்ராம்பள்ளி, போளூர், செம்மேடு, காட்பாடி, பூண்டி, பில்லூர் அணை, காட்டுமயிலூர், சின்னக்கல்லாறு, வாணியம்பாடி, மேலாளத்தூர், மயிலம், வேப்பூர், அன்னவாசல், தழுதலை, பரங்கிப்பேட்டை, ராணிப்பேட்டை, அம்முண்டி, தாமிரப்பாக்கம், செங்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சூரப்பட்டு, திருவெண்ணைநல்லூர், தியாகதுர்க்கம், வந்தவாசி, கிருஷ்ணாபுரம், நாராயணபுரம் ஏரி, வல்லம், சின்கோனா, சோலையாறு, குறிஞ்சிப்பாடி, திருத்தணி, பள்ளிக்கரணை, ரிஷிவந்தியம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, கீழ்பண்ணாத்தூர், கொத்தவாச்சேரி, வேங்கூர், மேடவாக்கம் சந்திப்பு, பெருங்குடி, குடியாத்தம், பள்ளிப்பட்டு, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், திருப்பத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கெடார், மின்னல், பஞ்சப்பட்டி, அவலூர்பேட்டை, அரசூர், சங்கராபுரம், வீரகவூர், வரட்டுப்பள்ளம், வடக்குத்து ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ், சில இடங்களில் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தின் 1 இடங்களில் 5.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திண்டுக்கல், திருவள்ளூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் 1 இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மிதமான அளவில் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். இந்திய இளைஞர்களின் தகுதி மற்றும் திறமை உலகளாவிய நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். செமி கண்டக்டர் வடிவமைப்பில் உலகில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் 20% பேர் இந்தியர்கள் என

0: மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 3:02. தேநீர் நேரம் இதில் இன்று இடம்பெறுவது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்கு நேரம் என்னும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் மாமுட்டுக்கடை கே ஐயப்பன் ஆச்சாரி அவர்கள். பாடல்களை கேட்போம், ரசிப்போம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் ரிஷி மூலம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில். இல்லத்தின் இன்பத்தில் பிள்ளையின் குறும்பு, அது மகிழ்ச்சியின் அரும்பு. ஒரு குடம் பாலோடு நிறைகுடம் தேன் கலந்தால் தித்திப்பது பாலோ தேனோ. இரவு நிலவோடு உறவாடும் நேரம், அப்போதும் பிள்ளை மொழி சங்கீதமோ

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: நேரம் 3:09. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம். நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை. அடுத்த ஒரு பாடல், இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன் பாடியது. தன்னுயிர் உருவெடுத்து தனையனாக காத்திருந்து தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. இது தங்க மகனுக்காக தந்தை பாடும் தாலாட்டு. இது தோழமையின் துணிவில் இணைந்த கைகளின் இதமான பாட்டு.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை திரைக்களஞ்சியத்தில். ஒவ்வொரு இரவுக்கு பின்பும் ஒரு விடியல் உண்டு, ஒவ்வொரு உழைப்புக்கு பின்பும் ஒரு வெற்றி உண்டு. என் நேரமும் கடிகாரம் ஓட மறுப்பதில்லை, அது மறுப்பதும் இல்லை. ஓட மறந்த கடிகாரம்

உயரத்தில் இருப்பதும் இல்லை. திரைக்களஞ்சியத்தில் அடுத்து வரும் பாடல் மறுபடியும் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது வாலியின் பாடல் வரிகளில்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
4: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை TC டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது OTP, PIN அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
5: RBI சொல்கிறது, OTP அல்லது PIN கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
6: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
7: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம்.

0: வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
0: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
0: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேதி நேரத்தில் திரைக்களஞ்சியம். நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை. பகலோடு இரவு உறவாடும் அந்தி நேரம், காதல் மயக்கத்தில் இதயங்கள் சந்திக்கும் நேரம், அல்லி மலர் இதழ் விரித்து சந்திரனை அழைக்கும் நேரம், அன்பு வனமெல்லாம் பூக்கள் ஆர்ப்பரிக்கும் நேரம். அடுத்து வரும் பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேரம் 3:29. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் மாமுட்டுக்கடை கே ஐயப்பன் ஆச்சாரி அவர்கள். வான் நிலவை மறந்தாலும், நிலவு வானை மறந்தாலும், என் மனம் உன்னை மறப்பதில்லை. அதில் உன் நினைவு தூங்குவதில்லை. உன் நேசம் அது என் சுவாசம். திரைக்களஞ்சியத்தில் அடுத்து வரும் பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில்

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை. அடுத்து வரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சித்ரா மலேசியா வசுதேவன் பாடியது. பார்வைகள் பலவிதம். சில பார்வைகள் கல்லை கவியாக்கும், காயை கனியாக்கும், சொல்லை செயலாக்கும், சோம்பலை விரட்டி அடிக்கும். சில பார்வைகள் காதலை கனிய வைக்கும், வேதனையை வெளியேற்றும். இங்கு இவள் பார்வை என்ன பார்வையோ?
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
1: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க காவல் உதவி எண் 100
0: கூடவே 1122

0: அழைக்கலாம். ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் 3:42 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை திரைக்களஞ்சியத்தில். அடுத்து வரும் பாடல் சலங்கை ஒலி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில். இது மொழி தூங்கும் நேரம், இது இதயம் பேசும் நேரம், இது உறங்கும் எரிமலையின் நேரம், இது உள்ளம் முயன்றும் உதடுகள் பேசாத நேரம், இது துயரங்களை தூரமாக்க துடிக்கும் நேரம், இது மனபாரங்களை இறக்கி வைக்க மன்றாடும் நேரம். இதுதானோ மௌனமான நேரம்?

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம். நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை உள்ளங்கள் பரிமாறும் நேரம், பள்ளம் தேடி பாய்ந்தோடும் அன்பு வெள்ளம், வழிந்தோடும் வெள்ளத்தில் மிதந்தோடும் காதல் கனவுகள், கனவுகளில் களியாடும் காதல் கொண்ட உள்ளங்கள். திரைக்களஞ்சியத்தில் அடுத்து வரும் பாடல் சந்திரமுகி திரைப்படத்திற்காக ஆஷா போஸ்லே மதுபாலகிருஷ்ணன் பாடியது, வித்யாசாகர் இசையில் யுகோபாரதியின் பாடல் வரிகளில்.

இரவோடு உறவாட நிலவும் வரும் நேரம், நிலவோடு உறவாட அவள் வருவாளோ? தெந்தல் கவிபாட தேன்தமிழும் இசைப்பாட வண்ணத்தாரகை வட்டநிலா காண வருவாளோ? பொக்கிஷமான தன் மனதை தருவாளோ? திரைக்களஞ்சியத்தில் நிறைவாக வரும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மனோ பாடியது. வாலியின் பாடல் வரிகளில் பாடலுக்கு இசை இளையராஜா.

நேர்களே, இதுவரை தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியத்தில் நேரம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். திரைப்பட பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய மாமூட்டுக்கடை கே ஐயப்பன் ஆச்சாரி அவர்களுக்கு குமரி பண்பலை 101 சார்பாக மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது குமரி மண்ணின் குரல். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு சீனிவாச வர்மா கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். உலக அளவில் செமி கண்டக்டர் வடிவமைப்பு துறையில் ஈடுபட்டுள்ளவர்களில் 20% பேர் இந்தியர்கள் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் இப்போது 4:03. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெறுவது
5: பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரதம மந்திரியின் சுகாதார பாதுகாப்பு திட்டம்.
4: சிற்றுரை.
5: இந்த திட்டம் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் தரமான மருத்துவ கல்வி கிடைப்பதற்காகவும் மாநிலங்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கும் இந்த திட்டம் உறுதுணையாய் இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் 2 முக்கிய கூறுகள் உள்ளன. அவை: முதலாவதாக, அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களை அமைத்தல். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 6 செயல்பாட்டினில் உள்ளன. இந்த ஒவ்வொரு எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், 750 படுக்கைகள், 15-20 சிறப்பு மருத்துவத்துறைகள், 100 மருத்துவ படிப்பிற்கான இடங்கள், 60 செவிலியர் படிப்புகளுக்கான இடங்கள் ஆகியவை இடம்பெறும். இந்த எய்ம்ஸ் நிறுவனங்கள் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சியியல் கல்வியில் அதிக கவனம் செலுத்துமாறு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துதல், 8-10 சிறப்பு துறைகளை உருவாக்குதல், 150-250 சிறப்பு படுக்கைகள் கொண்ட கட்டமைப்புகளை உருவாக்குதல், பட்ட மேற்படிப்புகளுக்கான இருக்கைகளை 15 உயர்த்துவது, நாடு முழுவதும் எய்ம்ஸ் போன்ற உயர்தர மருத்துவ நிறுவனங்களை உருவாக்குவதற்காக எய்ம்ஸ் சட்டத்தை இயற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி அனைத்து எய்ம்ஸ் நிறுவனங்களும் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாகவும் தன்னாட்சி நிறுவனங்களாகவும் செயல்படும். மேலும், எய்ம்ஸ் நிறுவனங்கள் அமைப்பதற்கான நோக்கம் என்னவெனில், இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவ நிறுவனங்களிலும் உயர்தர மருத்துவ கல்வியை வழங்கும் வகையில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வியில் உயர்தர கற்பித்தல் முறையை வழங்குதல், ஒரே இடத்தில் அல்லது நிறுவனத்தில் சுகாதார பணிகளில் பணிபுரியும் அனைவருக்கும் அனைத்து துறையிலும் உயர்தர மருத்துவ பயிற்சி வழங்குதல், முதுநிலை மருத்துவக் கல்வியில் தன்னிறைவை அடைதல் ஆகியவையாகும்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை நீங்கள் கேட்டது
1: பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரதம மந்திரியின் சுகாதார பாதுகாப்பு திட்டம்.
0: சிற்றுரை

நேரம் இப்போது 4:06:20. நேர்களை, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. குறுஞ்செய்தி அனுப்பிக்கிட்டு நம்முடைய பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் வரக்கூடும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் முதல்ல நாம வணக்கத்தை தெரிவிச்சிடலாம்.

இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இந்திய நிகழ்ச்சியின் முதல் பாடல் யாருக்காக, என்ன படத்திலிருந்து பாடல் வருது, யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. யாருன்னு சொல்லிடலாம், முதல் பாடல் அருமையான ஒரு பாடல் தான், துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை அந்த பாடல் தான். இந்த பாடல குறுஞ்செய்தி வாயிலா கேட்டிருக்கக்கூடிய நேயர் யாருன்னா, பாடசாலையிலிருந்து எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த நேயர் தான். இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாமா?

கோடியிலிருந்து நடராஜன். இந்த நேயருக்கான பாடல் தான். இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வந்து படிக்காதவன் படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக. இந்த பாடலை தான் விரும்பி கேட்டிருக்காங்க. மலேசியா வாசுதேவன் அவங்களோட குரல்ல, இளையராஜாவன் இசையில. நாமும் பாடலை சேர்ந்து கேட்கலாமா?

நேரம் இப்போது 4:12:30. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்ததா யாருக்கான பாடல் வரப்போகுது அப்படின்னா

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

0: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: நேரம் இப்போது 4:18. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். அன்பு அப்படிங்கிற அச்சாணியில தான் இந்த உலகமே சுழண்டுட்டு இருக்கு இல்லையா. அன்பு இல்லாம வந்து எந்த உயிர்களும் இல்லை, அகிலமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய பாடல் அப்படி ஒரு அன்பு அந்த வெளிப்படுத்துற அந்த பாடல் தான். யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா புன்னை நகர்ல இருந்து ஜே ஜெயக்குமார். இந்த நேரின் விருப்பமாக வரும் பாடல் வந்து மணிரத்னம். இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க. ஆதித்யன் இசையில வைரமுத்தோட வைர வரிகள்ல அருமையான பாடலை நாம் சேர்ந்து கேட்கலாமா?

நேர்மைப்போது 4:23:50. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் அப்படியே வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க ரொம்பவே ஆர்வம் உங்களுக்கும் இருக்கு இல்லையா? அதாவது ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும்ல, அந்த ஆலமரத்தை தாங்கி நிக்கிறது என்னன்னா அதனுடைய வேர்கள் விழுதுகள் தாங்க. அப்படி தாங்க நம்மளையும் நம்மளோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்மளை தாங்கி நிக்கிறதும் அந்த உறவுகள் தான். அது வந்து அண்ணனா இருக்கலாம், இல்ல தம்பியா இருக்கலாம், இல்ல அக்காவா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா கணவன் மனைவி அப்படி யார் வேணாலும் இருக்கலாங்க. அப்படி ஒரு அருமையான பாடல் தான் அடுத்து வருது உங்களுக்காக. அடுத்து பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா சுங்கான் கடையில இருந்து ஷீலா நாகேந்திரன். இந்த நேர் தான் உதிரி பூக்கள் படத்திற்காக அழகி கண்ணே அப்படின்னு பாடலை கேட்டிருக்காங்க. எஸ் ஜானகி அவங்களோட குரல்ல, இளையராஜாவின் இசையில பாடலை கேட்கலாமா?

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். ஆமாங்க, குறுஞ்செய்தி வாயிலாக நீங்க கேட்ட பாடல்களை தான் நாம எல்லாரும் சேர்ந்து கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் இப்போது 4:31. நிகழ்ச்சியில அடுத்ததை வரக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னே எதிர்பார்ப்போட நீங்க இருப்பீங்க, அது எனக்கு புரியுது. இப்ப பாத்தீங்களா, நினைவுகள் அப்படிங்கிறது நம்ம நெஞ்சோடு பின்னி பிணைந்தவை. அதாவது நினைவு இல்லாம நம்முடைய வாழ்க்கையே இல்லை அப்படிங்களா, அந்த நினைவுகள் சார்ந்த பாடல் தான் உங்களுக்காக அடுத்து வரப்போகுது. யார் கேட்டிருக்காங்க விரும்பி அப்படின்னா, திருமலை நகர்ல இருந்து விஜயகுமார், சரண்யா, மிதுன் இந்த நேர்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. சொக்கத்தங்கம் படத்திலிருந்து என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச அந்த பாடலை கேட்டிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாமா?

நேரம் இப்போது 4:36:40. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நேயர்கள் தெரிவில் அருமையான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்களுக்கும் காட்சிக்கும் தொடர்பு உண்டுன்னே சொல்லலாம். கண்கள் வந்து நம்ம ஒரு நல்ல இயற்கை காட்சி இருக்குன்னா அதை வந்து நம்ம கண்ணால் கண்டிப்பாக பார்த்து ரசிப்போம் இல்லையா. அந்த அடுத்து வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கே சொந்தம் இல்லையா, நான் சொல்லலைங்க, இவங்க தான் சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே புரிஞ்சிருப்பீங்க, ஜீன்ஸ் படத்துலேருந்து தான் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்களோட குரல்ல பாடலை கேட்கலாமா? இந்த பாடலை வந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணுமே, இரணியல்ல இருந்து சி பழனி அடிப்பிள்ளை இந்த நேர் தான் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க SMS மூலமா.

நேரம் இப்போது 4:42. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்ததா என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டே இருப்பீங்க. சில பாடல்களை அப்படியே நம்ம கேட்டோம்னா நம்முடைய உதடுகளும் கூடவே சேர்ந்து முணுமுணுக்கும் அந்த பாடலை. ஆனா இன்னும் சில பாடல்களை கேட்டனா கேட்கறதோடு சேர்ந்து நமக்கு ஆடவும் தோணுங்க. அப்படி ஒரு வைபான பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை யாரு கேட்டிருக்காங்க குறிஞ்சி வாயிலா விரும்பி அப்படின்னா, மருங்கூர்ல இருந்து ஜெயா. இந்த நேர் தான் யூத் படத்துக்காக சங்கர் மகாதேவன் குழுவினர் குரல்ல பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்கலாமா?

மேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் எந்த நேயருக்காக அப்படின்னா, குளச்சல்ல இருந்து பிரசாந்த் இந்த நேயருக்காக தான். இவங்க வந்து விரும்பி கேட்ட பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க. அந்த படத்திலிருந்து வெண்ணிலவே அந்த பாடல் கேட்டிருக்காங்க. இப்ப பாடல் கேட்கலாமா?

இன்று மணியாத கூலமாய் உங்கள் மனங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101 தாங்க. நாம கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டாங்க நம்ம முன்ன அப்படின்னா சூப்பர், அப்படி போடு, அசத்தல பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த உற்சாகம் தான் நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு வந்து நம்மளை உயர்த்தி செல்லும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கில்லி படத்திலிருந்து அப்படி போடு, அப்படி போடு, அசத்தி போடு, அந்த பாடல் தாங்க. இந்த பாடல எஸ்எம்எஸ் மூலமா விரும்பி யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா லீபுரத்திலிருந்து ஸ்ரீதேவி பொன்குமார். இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாமா?

0: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது SMS உங்கள் சாய்ஸ். இனி செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சல்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்லான் இணை பட்டம் வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் இப்போது 5:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
3: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
3: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.

நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101 தாங்க. மாலை நேரத்தில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 முல்லை சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். முல்லைச்சரத்தின் முதல் பாடல் காத்திருந்த கண்கள் படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். கடுமையான காற்றுக்கும் உடைந்து விடாமல் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டதுதாங்க நாணல். நதிக்கரையோரம் நாணல் அந்த புல் செடியை வந்து நம்ம வந்து அழகா வளர்ந்துருக்கோம், பார்த்திருப்போம் இல்லையா. நாணலை போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கலான எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை தருணங்களிலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து செல்லும் தன்மையை நம் மனங்கள்ல வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துட்டோம் அப்படின்னா எப்பவுமே மகிழ்ச்சி தான்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா

0: நவீனப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நேர்மிப்போது 5:08. மாலை நேர தெண்டலாய் நம் மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காசேதான் கடவுள்ப்பா, பணம் பத்து செய்யும். காசு பணம் இருந்தா நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காசு கண்டிப்பா தேவைதாங்க, அதுவும் திருமகளே நம்முடைய இல்லத்துக்கு தானா தேடி வந்தா மகிழ்ச்சிக்கு அளவு உண்டா

இல்லத்துக்கு தானா தேடி வந்தா மகிழ்ச்சிக்கு அளவு உண்டா? அதுவும் குலமகள் ரூபத்துல வராங்களாம். மனம் அப்படி வந்தா எப்படி சந்தோஷப்படும்? அப்படி ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இருளும் ஒளியும் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில கண்ணதாசன் வரிகள்ல அருமையான பாடலை கேட்கலாமா?

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 5:13 நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். அருமையான பாடல்களை அப்படியே கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய பாடல் உங்களுக்காக என்ன பாடல் அப்படின்னா, சந்திப்பு படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியதுதான். MS விஸ்வநாதன் இசையில வாலியின் வரிகள்ல அருமையான பாடல். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தமாக இருந்தால் ஆயுள் கூட அதிகமாகும்னு சொல்லுவாங்க. நல்ல அன்பான உறவுகள் அருகிலேயே இருந்தா நமக்கு கவலைகள் எல்லாமே அப்படியே தூரமாகுங்க. ஆனந்தம் விளையாடக்கூடிய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேணாங்க, பாட்டை கேட்டு அப்படியே தெரிஞ்சுக்கோங்க.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேர்கை உங்களின் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிலைத்தல் நேரம் இப்போது 5:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அழகன் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடியதுதான். பாடலுக்கு இசை மரகதமணி, வரிகள் புலமைப்பித்தன். ஆசை இல்லாத மனசு எதுங்க, கையளவு இதயத்துல கடல் அளவு ஆசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைகள் யாவுமே நிஜமாக நாம அனுதினமும் எல்லாருமே பாடுபடுறோம் இல்லையா? மல்லிகை அப்படிங்கிறது, மல்லி அப்படிங்கிறது ரொம்ப மணக்கம் இல்லையா? மல்லிகைப்பூ வந்து ரொம்ப மனம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அதுலேயும் ஜாதி மல்லி ரொம்பவே மணக்குங்க. அந்த அளவுக்கு என்னுடைய மனசுல வந்து ஜாதி மல்லி பூச்சரமாய் என்னவள் மணக்கிறாள், என்னுடைய ஆசைகள் ஏராளம் ஏராளம், அத்தனையும் சொல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. பாடலை கேட்டுடலாமா?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்மைப்போது 5:26. நேர்களினம் காதோறும் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் மின்னலே படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் ஐயன் வள்ளுவ பெருந்தகை. நல்ல வார்த்தைகள் பல இருக்க தீய வார்த்தைகளை நாம் பேச வேண்டாமே. நெஞ்சினிக்கும் மொழிகளை நேசமுடன் உரைப்போம் நாளும். வாழ்வு வளமாகட்டும்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேர்களே, இன்றிரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர், இதில் தீதும் நன்றும் பிற தரவாரா உரை வழங்குகிறார் ப. தர்மலிங்கம் அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே. ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். நேர்மை போது 5:33:30 குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம் நிகழ்ச்சி.

0: இனி வரும் பாடல் வாரணம் ஆயிரம் படத்திற்காக நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை. தினம் தினம் நம்ம கண்ணில் காணக்கூடிய காட்சிகள் ஏராளம் ஏராளம். கண்ட காட்சிகளை வந்து புகைப்படமா எடுத்து நம்முடைய மனசுல நீங்காத காட்சியாக மூளையில வந்து பதித்து விடும். நம்முடைய சக்தி வந்து அந்த மூளைக்கே உண்டு. மனசுக்கு பிடிச்சவங்கள அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தா கூட மனசுல இருந்து அவங்கள மறக்கவே முடியாது. இது நிஜம்தானே?
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும்

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது 5:41. நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நம்முடைய உடல்ல 9 வாசல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ எந்த வாசல் வழி வந்தாலும் லப்டப் லப்டப் அப்படின்னு துடிக்கக்கூடிய இதயத்துல அப்படியே நாமள்கிட்ட கேட்காமலே அப்படின்னு வந்து சில பேர் ஜம்மன் அப்படியே உட்காந்துருவாங்க. அவங்கள நம்ம லேசால எல்லாம் நம்ம வந்து நம்ம இதயத்தை விட்டு தூக்கி வெளியே தூக்கி விட முடியாதுங்க. அதையும் மீறி நம்ம தூக்க நினைச்சோம்னா நாம தான் தோத்து நிற்போம் சில வேளையில. அப்படியான அருமையான ஒரு அந்த அன்பு, அலாதியான அன்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தாங்க ஆகணும். மெர்சல் படத்திற்காக A.R. ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியது. A.R. ரஹ்மான் இசையில, விவேக் வரிகள்ல கேட்கலாம் பாடலை.

நேர்மிப்பது 5:46. குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் பட்டாஸ் படத்திற்காக விஜய் எஸ் தாஸ் நிரஞ்சனா பாடியது. பாடலுக்கு இசை விவேக் மர்பின், வரிகள் கு கார்த்திக். அதாவது தோளில் சாயும் வேளையில தோழியா, கண்மூடும் வேளையில கூட காவலனாய், சில உறவுகள் அருகிருந்தா ஆனந்தம் கடலாகும், மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி படபடக்க வார்த்தைகளே தேவையில்லை, மௌனம் போதும் அப்படின்னு நினைக்க, ஈரேழு ஜென்மங்கள் இணைந்து வாழும் இனிய உறவு அதுதாங்க காதலில், இனிய உறவு அது.

நேர்களே, நேர்மிப்போது 5:51 குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாமன்னன் படத்திற்காக விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான், வரிகள் யுகபாரதி. எப்பவுமே ஆபத்து அப்படின்னு தஞ்சம் கேட்டு வந்துட்டா நாம வந்து அவங்கள பாதுகாப்போம். எப்படி இருந்தாலும் சரிதான், என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம், அவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஆபத்தும் வராம காக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம், சரிதானே? நம்முடைய மனம் நமக்கே சொல்லும் ஆறுதல் எத்தனை பலமானது, கேட்கலாமா?

திரைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் இட்லி கடை படத்திற்காக தனுஷ் அறிவு பாடியது. பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார், வரிகள் தனுஷ். இறைவன் படைப்பில் இயற்கை ஒரு அதிசயம்தான். எத்தனை எத்தனை அழகானது, காண கண்கோடி வேண்டுமே.

இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இனிவலையிருக்கும் வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினையடுத்து மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 இன்னிசை நேரம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் முதலில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம் கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர், இதில் தீதும் நன்றும் பிறதரவாரா உரை வழங்குகிறார் ப தர்மலிங்கம் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு மணி 9:15 பவனி வரும் குமரி நிலா நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 10 ஜப்பானில் 2026 நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 20 பதிப்பின் தினசரி நிகழ்வுகள் சிறப்பு அம்சங்கள் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 11 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனியமது நாளைய நிகழ்ச்சிகள், நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் நா சாவித்ரி அவர்கள், 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், நாளை காலை 7 வட்டார செய்திகள், 7:05 முற்றத்தில் என்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 9 10 முற்பகல் 11 பிற்பகல் 3 மாலை 4 5 இரவு 8

நாளை காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனலியில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் இதில் திரை இசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 இளைய பாரதம் இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் டி எஸ் ஆதர்ஸ் அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. முற்பகல் மணி 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினால் நுரையீரலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடங்களினை நிரப்புவதற்கு தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் மாலை 5 மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன்கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா, மே ஐ ஹெல்ப் யூ, உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 1 ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியிடத்தினை நிரப்புவதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். நாகர்கோவில் வடசேரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் இயங்கும் மாநகர பொது சுகாதார ஆய்வகத்திற்கு தற்காலிக பதவிகள் வெளி முகமை மூலம் தேர்ந்தெடுக்க வெளி முகமை நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளி பட்டியல் வரவேற்கப்படுகிறது. நுண்ணுயிரியாளர் மைக்ரோ பயாலஜிஸ்ட் 1 பணியிடம், ஆய்வக நுட்புணர் நிலை 3, லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 1 பணியிடம், ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் 1 பணியிடம். இதனை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ முத்திரையிடப்பட்ட உரையில் இம்மாதம் 24ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்கள் மாவட்ட இணையதளமான kanyakumari.nic.in என்ற வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. எனவே சமூக

நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பத்தில் சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 ஆண்டிற்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 20/10/2026 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

செய்திச் செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: இனி மென்மையாய் நம் மனங்களை வருட வருகிறது குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்பதற்கு முன்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305365016.
8: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
9: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
8: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
9: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
10: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
11: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிடலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
12: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: மெல்லிசையில் முதலில்

மேலை திசை ஓரத்திலே என தொடங்கும் களம்பூர் ந அ மணியின் இயற்றிய பாடலை பாடியவர் பாரதி கோவிந்தராஜன். இசை ஆர். ராஜகோபால்.

0: மெல்லிசையில் நிறைவாக
1: கடல் மணலில் என தொடங்கும் எதிரொலி விஸ்வநாதன் இயற்றிய பாடலுக்கு இசை வி. குமார், பாடலை பாடுவோர் உஷா ராஜ், தீபன் சக்கரவர்த்தி ஆகியோர்.

மெல்லிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெயில்டன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், உறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் மட்டுமின்றி தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை இணைக்கும் அமைப்பாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். 40 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், புதிய வாய்ப்புகளையும் சந்தைகளையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, திறன் இந்தியா இயக்கம், பிரதமரின் கைவினைக் கலைஞர்கள் வாழ்வாதார திட்டம் உள்ளிட்டவை இளைஞர்களை வளர்ச்சிப் பாதையில் இணைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வி திட்டமும் திறன் மேம்பாட்டு திட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதிய பொறுப்புடன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். அவர்களின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு மொத்த வேலைவாய்ப்பு 2017-18 இருந்து 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2017-18 6% இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையாக இருந்தது 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2%

0: விதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர் இதுல பெண்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதிப் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் தொழில் பழகுனருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் மெக்ஸ்

0: மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா அமெரிக்காவின் ரீஸ் ஸ்டால்டர் இணையை வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கா ஜார்ஜ் மேட்டில்டே ஜார்ஜ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைண்டன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போது 6:40. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, நம் மனங்களை லேசாக்க வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் தாம் தூம் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நாமுத்துக்குமார்.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: நேர்களே, குமரி பண்பலை நூற்றுவரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் தசாவதாரம் படத்திற்காக கமல்ஹாசன் சாதனா சர்க்கம் பாடியது. பாடலுக்கு இசை ஹிமேஷ் ரஷாமியா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு நாங்க அப்படி ஸ்டைலா

0: போறது உங்களுக்கு பொறுக்காதே.
1: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 6:55. நேர்லேயே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரைசை. திரைசையில் நிறைவாக வரும் பாடல் குருவி படத்திற்காக உதித் நாராயணன் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் சினேகன்.

0: பறக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எஸ் செந்தில். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: சங்கரங்கோவில் அருகே உள்ள புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் தங்கராஜின் கல்வி பணியை பாராட்டி மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மிடம் இருந்து ஆசிரியர் தங்கராஜ் விருதை பெற்றுக் கொண்டார். இந்த பெருமைமிகு தருணத்தை அவரது குடும்பத்தினர், தந்தை முருகேசன், தாய் சாந்தி, மகள் சுமித்ரா மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் உள்ள தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக கண்டு களித்தனர். அப்போது அவரது தாய் ஆனந்த கண்ணீர் வடித்தார். மேலும் இந்த விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்ததோடு தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் நாட்டின் உயரிய ஆசிரியர் விருதை பெற்றிருப்பது தென்காசி மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான பொருந்தி நின்ற பெருமாள் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு உரியடி திருவிழாவும் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவதலங்களில் ஒன்றான அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தென்காசி நகரின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சிறுவர்கள் கிருஷ்ணர் அவதரித்த பல்வேறு வேடங்களில் அணிந்து குழந்தைகள் இவ்விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். பிரதான அருவியான குற்றால மீன் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து தங்களது குடும்பமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி ரயில் நிலையத்தை நவீனமாக்கும் வகையில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹7.08 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் ரயில் நிலையத்தில் பல்வேறு நவீன வசதிகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக பயணிகள் நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய 2வது நுழைவு வாயில், புதிய ரயில் நிலைய கட்டிடம், நவீன முகப்பு மற்றும் உட்புற வடிவமைப்பு, வாகன நிறுத்துமிடம், குடிநீர் வசதி, தகவல் பலகைகள், காத்திருப்பு அறைகள் மற்றும் நவீன கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மேலும் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்காசி அரசு மருத்துவமனை இரத்த தான வங்கி சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த இளைஞர்களுக்கு அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக மண்டல அளவிலான ஜூடோ போட்டி நடைபெற்றது. இதில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாநில அளவில் தனிநபர் போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ₹1,00,000, இரண்டாம் பரிசாக 75,000, மூன்றாவது பரிசாக ₹50,000 வழங்கப்பட உள்ளது. குழு போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக தலா ₹75,000, இரண்டாவது பரிசாக தலா ₹50,000, மூன்றாவது பரிசாக தலா ₹25,000 வழங்கப்பட உள்ளது. மேலும் போட்டிகளில் வழங்கப்படும் சான்றிதழ் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சலுகைகள் பெற முடியும் எனவும் பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இந்த முதலமைச்சருடைய விளையாட்டு போட்டியில் பங்கேற்று விளையாண்டு வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரை சேவை வார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக கருதப்படும் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் பாரத பிரதமர் மோடியின் பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதையடுத்து குற்றாலநாதர் திருக்கோவிலில் அன்னதான மண்டபத்தில் அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
0: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
1: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்ப நடந்த SSCGL 25ல இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்ல இருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்றதுக்காக நான் இப்ப வில்லிங்கா இருக்கேன். எனக்கு கிடைச்சது கண்டிப்பா நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், முக்கியமா ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
2: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில இருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாவும் சரி, எனக்கு சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. பிளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும் தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
3: கிட்டத்தட்ட அங்க வந்து 2,000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டிதான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால அங்க சிங்கார வேலை ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
0: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்வி

0: கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித் தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் எஸ் எஸ் தாசிலா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்பு துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்சோன், ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம்

0: தமிழகத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை குடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34-35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். தென்னையில் எல்லா பருவத்திலும் 100 தேங்காய் மட்டைகள் நாற்பகுதி மேல்நோக்கி இருக்குமாறு அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில், 30 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அதாவது 5 அடி அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவ காலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். நெல்லில் அறுவடை பருவத்தில் மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு கொடிகளுக்கும் 0.2% காப்பர் ஆக்சி குளோரைடு கரைசலை 5-10 லிட்டர் என்ற அளவில் கலந்து கொடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் பாலித்தீன் ரைன் கார்டை மரத்தின் பால் வடியும் பகுதியில் மேல் பொருத்தவும். இதனால் மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். தோட்டக்கலை பயிர்களில் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS காரிப் மார்க்கெட்டிங் சீசன் 2026-2027 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் 1 முதல் திறக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன்னரகத்திற்கு குவிண்டல் ஒன்றிற்கு 2,750 ரூபாய் மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டல் ஒன்றிற்கு 2,600 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்னரகம் ஒன்றுக்கு 2,545 ரூபாய்க்கும் பொது ரகம் 2,500 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாளக்குடி, கடுக்கரை மற்றும் கிருஷ்ணன்கோயில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன்புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரன்புதூர் ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழ், உடன் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேர்களே, இனி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஏ புள்ள, என்னைக்குத்தான் நான் எடுக்கிற முடிவை சரின்னு சொல்லியிருக்கிறேன்?
0: அட மச்சான், நான் எப்ப சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன்?
1: பிறவு, நாம அறுவடை செய்யற பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா கூடுதல் லாபம் எடுக்கலாம் தானே?
0: ஆமா.
1: இதுல நீ என்ன குத்தம் கண்ட?
0: மச்சான், நான் குத்தம்னு சொல்லவே இல்லையே. நான் பேசினாலே குத்தோன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க.
1: குத்தோன்னு நினைச்சா உங்ககிட்ட ஏன் எல்லாத்தையும் கலந்து பேசணும்?
0: கலந்து பேசினா என்னோட வார்த்தையையும் காது கொடுத்து கேட்கணும்ல.
1: ஏபுல, நான் என்ன காது கொடுத்து கேட்காமையா இருக்கேன்? அதான் என் நண்பங்களோட கலந்து பேசிட்டேன். பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது நல்ல முயற்சி தானே, அவங்களும் சொல்லிட்டாங்களே.
0: நானும் அதையத்தான் சொல்லுறேன் மச்சான். ஆனா எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்றேன்.
1: சரிதான் சரிதான், மொத காலடி எடுத்து வைப்போம், அப்படியே படிப்படியா தெரிஞ்சுக்கலாமே.
0: எப்படி? ஒவ்வொரு படியிலையும் கீழே விழுந்து விழுந்து தெரிஞ்சுக்கணுமாக்கும்.
1: ஏன் செல்வி, நீ என்னத்தான் சொல்ல வர?
0: மச்சான், பொருட்களை மதிப்பு கூட்டுறதுல என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சு செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதுல என்னென்ன சான்றிதழ் வாங்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இதுல காலடி எடுத்து வச்சா சிறப்பா செயல்பட முடியும்னு சொல்றேன்.
1: ஓ, அதுவும் சரிதான்.
0: அப்படி வாங்க வழிக்கு. மச்சான், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால ஏற்படக்கூடிய லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க எடுத்து சொல்ற விவரங்களை கேளுங்க, உங்களுக்கே புரியும்.
4: நம்மளுடைய பாரம்பரியம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல தான். குடும்பத்துல வந்து இன்னைக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு தொழில இருந்தாலுமே கூட பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தாவோ இல்ல தாத்தாவோட தாத்தாவோ யாராவது ஒருத்தர் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய தலைமுறை விவசாயத்தை தேடி போறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதையும் தாண்டி விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதுலயும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு மதிப்பு கூட்டி இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். பொதுவா வீட்டுல வந்து பொறுப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த கொத்துசாவியை வந்து பெண்கள் கையில தான் கொடுத்துருப்பாங்க. அவங்ககிட்ட நீ கூட எல்லாம் பொறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விவசாயம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க படிச்ச கல்வி தொகுதி வேறையா இருக்கலாம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதை கரெக்டா அப்படின்னு பல தடவை யோசிச்சுதான் அந்த விவசாயத்துல இறங்கியிருப்பீங்க. அதோட பின்ன நீங்க சொல்லுங்களேன்
5: சார். அதாவது நாம என்ன படிச்சு என்ன பண்ணாலும் நம்ம தட்டுல சாப்பிட போறது உணவு தானே. அந்த உணவு எவ்வளவு பெரிய முக்கியம்னு ஒரு இல்லத்தரசியா ஒரு ஒரு பெண்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மகிட்ட இடம் இருக்கு. அதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் இளைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியம் அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் நான் இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே வர ஆரம்பிச்சேன்.
4: ஓகே மேம், சரி, இதை முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும். சரி, ஏற்கனவே என்கிட்ட நிலம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப

0: இதை யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும், அதுக்கான பொருளாதாரம் நமக்கு வேணும், அதெல்லாம் எப்படி தயார் பண்ணீங்க? நிலத்தை வாங்கினதுலேருந்து ஒரு இயற்கை விவசாயியாக உள்ள கால் எடுத்து வச்சதுலேருந்து உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள்.
1: சரி, எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா எல்லாருமே அக்ரிகல்ச்சர், திருத்தணி மாவட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, எங்கள் அப்பாவும் வச்சுருந்தாரு. ஆனால் காலச்சூழல் காரணமாக எங்கள் அப்பாவால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த இடத்த வாங்கினேன். ஸோ என்னுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாவை மாதிரி நானும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் வாங்கினோம். அதை பண்ணும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவர் மற்றும் எல்லாருமே ஒத்துழைச்சு வச்சதுனால்தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு நாங்கள் வாங்கணும்.
0: ஓகே மேம், இப்போ இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்கள் முறையாக விவசாயம் பண்ணி அந்த பொருளை விளைவிச்சதுக்கப்புறம் மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது மேம்?
1: விவசாயத்தை பண்ணும் பொழுது நம்ம இப்போது ஒரு 3 வருடங்கள்லேருந்து 4 வருட காலங்கள் வந்து நான் வந்து வெறும் பொருட்களாக தான் கொடுத்துட்ருந்தேன். அதாவது நெல்லிக்காய் பண்ணுவோம், மாம்பழம், அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாமே வந்து என்னென்ன கமாடிட்டியோ அதை அப்படியே தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்படி ஒரு சூழலில் கொடுக்கும் பொழுது இப்போ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு மேலே ஒரு கிலோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததில்லை. இப்போ வேணால் அந்த மார்க்கெட் ரேட் வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு எடுக்கலாம். அப்போ 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுது அது அழகாக இருக்கணும், அது பறித்த உடனே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள எதுவும் அடிபட்டுறதோ மற்றதோ எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி நேர்த்தியாக இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய லாங்கிவிட்டி, அதாவது ஒரு பொருளோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அப்படியே கொடுக்கும் பொழுது நம்ம அவசரமாக வந்த விலைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதில் நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். இதை ஒரு 3 வருட 4 வருட காலங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். என்னுடைய நெல்லிக்காயெல்லாம் அப்படியே கொண்டு போய் கொட்டிடுவோம், அப்படியே வீணாயிடும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி சுருங்கிடுச்சுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. அப்புறம் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் மதிப்பு கூட்டல்ல வந்தோம்.
0: என்னென்ன பொருட்கள்லாம் மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சீங்க மேம்?
1: என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் மூலிகைகள், அதுக்கப்புறம் பழங்கள். பழங்களில் மாம்பழங்களை மட்டும் நான் மதிப்பு கூட்டாமல் வச்சுருந்தேன். அது போன வருடத்திற்கு முந்தின வருடம் அதையும் ரெடி டு ட்ரிங்க், நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்காக பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து நெல்லிக்காய் ப்ளஸ் பைனாப்பிள் மாம்பழம் மற்றதுலாம் பண்ணேன். எப்படின்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் எந்த விதமான குளிர்பானங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய தொலைநோக்கு பார்வை.
0: மதிப்பு கூட்டுறது சாதாரணமாக யோசிச்சிடலாம், அதுக்கான பயிற்சி வேணும், அதற்கான தொழில்முறை கருவிகள்லாம் வேணும் இல்லைங்களா, எக்யூப்மெண்ட் வேணும். ஒரு மிஷினரிஸ் இருந்தால் தான் அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ தான் அந்த லேபிளிங்க்கும் அது நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸை சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கில்.
1: அதாவது இப்போது எல்லா விவசாயிகள்கிட்ட சொல்கிறது தான், உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் பெரிய அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸெல்லாம் கொண்டு போக வேண்டாம், ஒரு சிம்பிள். இப்போ ஒரு காய்கறியே கிடைக்குது அப்படின்னா ஒரு காய்கறி ஒரு விவசாயம் பண்ணுறாரு. அப்போ காய்கறி விவசாயில வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது என்ன பண்ணாலுமே ஒரு பங்கு நீங்க வித்துருங்க, ஒரு பங்கை எடுத்து. அப்போ மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை, 50 ரூபாய் இருக்கும்போது நம்ம விற்றுருவோம், 40 ரூபாய் இருக்கும்போது விற்றுருவோம். ஆனால் விலை கம்மியான டைமில் அதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னு அமைச்சிட்டு அதை வந்து வேல்யூ ஆடடாக பண்ணலாம். இப்போ காய்கறிகள் எடுக்கும்பொழுது அப்படியே ட்ரை பண்ணி நம்ம வெத்தலாக தர முடியும், கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம வெத்தலாக தர முடியும். இப்போ நெல்லிக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சது நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை நாங்கள் என்ன தரோம்னா முதல்ல அந்த கொட்டையை எடுத்துட்டு வெறும் ட்ரை பண்ணி நெல்லிக்காயாக தரோம் ஆரம்பிச்சோம். நெல்லிக்காய் பவுடர் நெல்லி முள்ளி அப்படின்னு தர ஆரம்பிச்சோம். அப்புறம் நெல்லிக்காயில பல்பொடி பண்ண ஆரம்பிச்சோம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட், நெல்லிக்காயோட மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு நெல்லிக்காய் ஜூஸாக பண்ண ஆரம்பிச்சோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி மற்ற ஜூஸை விட யூனிக்கானது அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். உங்களுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, உங்க ப்ராடக்டை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஏன் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் என்னுடைய ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு உங்களுடைய நோக்கம் விஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் பொழுது நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்பொழுது ரீச் பண்ண முடியும்.
0: அதே இப்போ நீங்களே சொன்னீங்க நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்ன தான் இயற்கை முறையில் நம்ம ஒரு லேபிளிங்லாம் பண்ணி மதிப்பு கூட்டி விற்றாலும் அந்த கலரிங்கை பார்த்தோன்னா இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை அது லேபிள்லாம் நல்லா பக்காவாக ஒட்டியிருக்கிறாங்க, ஒரு கண்டெய்னரில் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வர்றது எப்போது?
1: அதுதான் நோ த ஃபார்மர் நோ த ப்ராடக்ட், நோ த பீப்புள். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போது மக்களும் தெரிஞ்சுக்கணும், விவசாயமும் தெரிஞ்சுக்கணும். எதையோ நம்ம தேடி போகிறோம், நம்ம கையில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஜூஸாக இருந்தாலும், இது ஆம்லா ஜூஸ்ன்னு இல்லை, நீங்கள் முதல்ல பார்க்க

0: வேண்டியது லேபிளிங். அந்த லேபிளிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா, இல்லை என்ன கலந்துருக்கு, என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதனுடைய ரேஷியோ என்ன. இல்லைங்க, எனக்கு இருக்கிற அவசர கால கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னும் பொழுது தயவு செய்து அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த லேபிளிங்கில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வெள்ளச்சக்கரை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய இடத்துல இதற்கான பயிற்சிகள் தராங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டு தான் இது உள்ளே வந்தோம்.
1: இல்லை கண்டிப்பாக இப்போ பேக்கேஜாக இருக்கட்டும், லேபிளிங், அதோட உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதெல்லாம் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க?
0: இல்லை இதில் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லிக்காயில் விட்டமின் சி தான் இருக்குன்றதே நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிளிங் அவசியமாக இருக்குது, டெஸ்டிங் அவசியமாக இருக்குது. இதுதான் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அதற்கு நாங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ கவர்மெண்ட்லேயே நாங்கள் இப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம், NPOP அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்லேயே நம்ம ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி இன்டர்டெக் லேபு மற்ற பெரிய லேப்லலாம் அக்ரடபிள் லேப்னு பேர், அந்த லேபில் நம்மளை சர்டிஃபை பண்ணி நம்ம ப்ராடக்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்ரி 6 months இஸ் அ மேண்டேட்ரி.
1: அதாவது இயற்கை முறையில் விளைவித்த பொருளை வந்து நான் மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னா, இயற்கை விவசாயி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தர மதிப்பீடு வேணும், நான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு ஒரு தர மதிப்பீடு வந்து கவர்மெண்ட்ல வாங்கணுங்களா? அந்த ப்ரொசீஜர் சொல்லுங்க.
0: ஆமாங்க, கண்டிப்பா கவர்மெண்ட்ல வாங்கணும். ஏன்னா நீங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐல இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டிருக்காங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் உங்க லேபிளிங்ல என்ன இருக்கணும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து விவசாயிகளுக்கு எல்லாருமா சேர்ந்து அதை ஒரு கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்னன்னா, இப்படி இப்படி ஒரு 6 months ஒரு வாட்டி, ஒரு 1 year ஒரு வாட்டி மாறும் பொழுது சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் தருவாங்க.
1: ஓகே, இப்போ பெரு விவசாயிகள் இருப்பாங்க, குறு சிறு விவசாயிகள் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களும் வந்து இப்போ என்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஏதாவது மறுப்பு கூட்டல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் ப்ரொசீஜரா?
0: ஆமாம், அவள் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் பெரிய விவசாயிகளாக இருந்தாலும், ஒன்ஸ் ஒரு பொருள் அந்த பொருள்லேருந்து வடிவம் மாறி அது வேல்யூ ஆடடாக வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான லேபிளிங் மற்ற டெஸ்டிங் இதெல்லாம் மேண்டேட்ரி.
1: ஓகே, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங் ஒரு சவாலான விஷயம், எப்படி ஆரம்பிச்சது உங்களுடைய மார்க்கெட்டிங்?
0: சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே எல்லாரும் மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சந்தைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள், இன்னும் அது ஒரு சவால் அப்படின்றத தாண்டி இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது என்னென்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இதையும் தாண்டி சந்தைப்படுத்துறதுல அங்காடிகள் இருக்குது. அதாவது இயற்கை அங்காடிகள் சந்தை போடுறாங்க, இயற்கை விவசாயிகளுக்கான நேரடி விற்பனை அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் என்ன, நம்ம எங்கேருந்து உருவாகிறோம், என்ன பொருளை கொடுக்குறோம், அது எண்ட் யூசர் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியாவோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவோ சொல்லும் பொழுது அவங்க அதில் அட்ராக்ட் ஆவாங்க, நிச்சயமாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்.
1: இல்லை இப்போ அதையும் தாண்டி இப்போ வலைதளத்தில் நிறைய பார்க்குறோம், நிறைய அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ், இந்த ரோடுகளெல்லாம் வயலுக்கு வெளியிலேயே ஒரு கட்டியில் போட்டோ இல்லை ஒரு ஸ்டாலை போட்டோ விற்கிறவங்கலாம் பார்க்குறோம். அது லாபகரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் இதற்கு மாற்று வழி அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: இல்லை அதெல்லாம் வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடிய விவசாயி அதை பண்ணலாம், ஹைவேஸில் இல்லாத விவசாயிகளையும் தேடக்கூடிய நிலைகள் இப்போ வந்திருக்கு. அப்போ நான் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வெறும் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, சர்ச் பண்ணும்பொழுதே நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டில், நம்ம தான் ஒரு விவசாயி நான் படிச்சிருக்கேன்றதுக்காக நாங்கள் சொல்லலை, படிக்காத விவசாயியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு இதற்கான தீர்வுகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்படியும் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்டில். ஆனால் அந்த கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அக்ரி மார்க்கெட்டிங் எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஸ்டால் போடும்பொழுதோ இல்லை ட்ரேட் சென்டரில் போடும்பொழுதோ நம்ம என்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதன் வாயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும்.
1: ஓகே, இப்போ பேசும்போது சொன்னீங்க கவர்மெண்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லலாம் பயனடைஞ்சிங்க? அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது?
0: எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸில் தமிழ்நாடில் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு ODOP ஒன்று முன்னே இருந்தது. ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட், இப்போது திண்டுக்கல்ல ஒன்று, அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பல்சஸ்க்கு, ஆனால் எனக்கு வந்து ODOP வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தந்தாங்க. அதை நான் அவைல் பண்ணது வந்து பிஎம்எஃப்எம்இ அப்படி.

0: அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து நாங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் தராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏஎஃப் அப்படின்னு பேர், ஏஐஎஃப், அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது. நம்ம அதை பண்ணுறதுக்கும் நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதற்கு தயாராக இருக்காங்க, இன்ஜினியரிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்.
1: அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நமக்கும் இந்த மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கணும் பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: நிச்சயமாக, 9949543555.
1: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ரெடியா இருக்கு.
0: நிச்சயமா.
2: என்ன மச்சான், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க தானே? கவனமா கேட்டுக்கிட்டீங்களா?
3: அட ஆமாம் புள்ள, விவரத்தெல்லாம் ஒவ்வொன்னும் முத்து முத்தால் எடுத்து வச்சாங்க. விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான எல்லா வழிமுறைகளும் சொன்னாங்க. குறிப்பா நம்ம அரசு என்னென்னலாம் வழிகாட்டுது அப்படிங்கறதையும் தெளிவா சொன்னாங்க. அதோட விற்பனை வாய்ப்புகளும் அருமையா எடுத்து சொன்னாங்களே.
2: மச்சான், இப்ப உங்க பேச்சே தெளிவாவுல இருக்கு.
3: சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டா தெளிவா தானே இருக்கும். சில சமயம் செல்வி சொல்றதும் சரியா தானே இருக்கு.

0: மச்சான், சொல்ல மறந்துட்டேனே.
1: அடுத்து என்னத்த சொல்ல போற
0: மச்சான்? நம்ம கொல்லையில போதரா மண்டி கிடக்குல்ல,
1: ஆமா,
0: அத கொஞ்சம் சுத்தம் செஞ்சு
1: கொடுங்களேன்.
0: நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை காய்கறிகளை அங்க நானே பயிர் செய்யலாம்னு இருக்கேன்.
1: பாருறா, இந்த யோசனை எப்ப வந்துச்சு?
0: எப்ப வந்தா என்ன மச்சான், யோசனை நல்லா தானே இருக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, பலே பலே, நல்ல யோசனை தான்
0: மச்சான். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பனவிளை பி தங்கலீலா அவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க. இத கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும்.
2: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்கும்?
3: சின்ன வயசுல இருந்தே வேளாண்மை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா டீப்பா பண்ணிட்டு இருக்கிறது 20 வருஷம் மட்டும். 2 சென்ட் இடம் இருந்தா வீடு மட்டும் தான் வைக்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். எப்படி விவசாயம் பண்ணலாம்? மாடி தோட்டம் வைக்கலாம், வீட்டு காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 5 சாக்குப்பை அல்லனா 5 மண் தொட்டி இதை வச்சு என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆனாலும் சரி, கீரைகள் ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணலாம். அப்படி உற்பத்தி பண்ணும் போது நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும்.
2: ஆரம்பத்துல நான் செயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தேன். அதுல சில அல்லல்களுக்கு உள்ளானதுனால இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி
3: ஆமா, இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. செயற்கை விவசாயம்னா நம்ம வந்து செயற்கையாக கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படிப்பட்ட உரங்களை போட்டுதான் நம்ம என்ன செய்யணும்னா விவசாயம் பண்ண ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா நம்ம வந்து விலை கொடுத்து வெளியில போய் உரத்தை வாங்கிட்டு வரோம், அது ஒரு செலவு வருது. சீக்கிரமா அது டெவலப் ஆகுதான்னு நமக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கிய கேடு வருது. நம்ம இயற்கை உரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே அந்த விவசாயத்தை பண்ணா அந்த உரத்துக்குடைய செலவு மிச்சப்படுது. அது போக நமக்கு என்னன்னா பொருளுடைய தரம் நல்லா இருக்குது, நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்கும் போது நம்ம இயற்கை விவசாயம் தான் நல்லது.
2: சரி, இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு என்ன காரணம், யாரு வழிகாட்டினாங்க?
3: வழிகாட்டினா எங்க அப்பா அம்மா எல்லாம் முன்னாடி இயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தாங்க. வீட்டுல ஆடு மாடு இருந்துச்சு, எனக்கு முன்மாதிரி வந்து அப்பா அம்மா தான்.
2: இயற்கை விவசாயத்துக்கு நம்ம வெளியே உர வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளே உருவாக்க முடியும் அப்படிங்கிறீங்கள, அது என்னென்ன மாதிரி தெளிவுபடுத்தலாமா?
3: என்னன்னா இப்ப வந்து நான் ஆரம்பத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆடு மாடு இருந்துச்சு, வீட்டுல கோழிங் இருந்துச்சு. இப்ப வந்து ஆடுதான் வளர்த்தனும், பசுதான் வளர்த்தனும் அப்படின்னு இல்ல. எல்லா பெண்களுமே வந்து வீட்டுல வந்து ஒரு கோழி வளர்த்தலாம்.

0: கோழி வந்து எனக்கு கூட நிறைய கோழி வச்சிருக்கேன். இயற்கையாட்டு நம்ம வீட்டுல வந்து முட்டை கிடைக்குது. இப்ப பசுவானாலும் சரி, உரத்துக்காக அந்த சாணியை நம்ம யூஸ் பண்ணாலும் பால் கிடைக்குது. அந்த பால்ல இருந்து தயிர் கிடைக்கும், தயிர்ல இருந்து நெய் கிடைக்கும். அந்த நெய்யை நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாரும் கேட்பாங்க, கோழி வளர்த்தனா அது தீவனம் போடணுமே, அந்த தீவனத்துக்கு காசு வேணுமே கேட்பாங்க. இப்ப வந்து ஒரு 10 கோழி இருந்தா எப்படியாவது ஒரு 5 கோழியாவது முட்டை போட்டோம். அந்த 5 கோழி நம்ம முட்டையை வித்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு எடுத்தாலும் சரி, அது ஒரு வருமானம் தான். அதுல 30 ரூபாய் எடுத்து நமக்கு கோழி தீவனம் வாங்கினா கூட அது நமக்கு 20 ரூபாய் மிச்சப்படுது. அப்போ இந்த 20 ரூபாய் நம்ம மிச்சம் படியதை தவிர நம்ம வந்து அந்த கோழி முட்டையை நம்ம பிள்ளைங்களுக்கே சாப்பிடும் போது அது ஒரு சத்தான உணவு. அந்த கோழியில இருந்து வர கழிவை எடுத்துதான் நம்ம என்ன செய்யலாம், விவசாயத்துக்கு உரம் தயாரிக்கலாம்.
1: சரி, அது இந்த சூட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்களே,
0: கோழியில வருகின்ற அந்த உரம் வந்து சூடுதான். அது என்ன பண்ணணும்னா, கோழி உரத்தை வாரும் போது சாம்பலை போடணும். சாம்பலை போட்டு அந்த அள்ளி வாரி எடுத்து காய போடணும். ஒரேடியா கொண்டு போய் நம்ம என்ன செய்யப்படாது, போடப்படாது.
1: அது ஒரு முக்கிய நுட்பம்.
0: ஆமா, அத வந்து அப்படியே நம்ம ஒரு இடத்துல ஒரு 4 நாள் 5 நாள் காய போட்டோம்னா திருப்பி அதை எடுத்து நம்ம ஒரு மண் தொட்டியிலயோ அண்டனா ஒரு சாக்கு பையில எதுலயாவது வச்சு என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கேலே தள்ளி சாக்கு பைய விட மண் தொட்டியில வச்சாலும் சரி, ஒரு மூலையில கூட்டி போட்டாலும் சரி, அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா மண் புழு வரும், அதுல வந்து இயற்கை இலை தலைகளை போடணும். அப்ப அப்படி வரும்போது நம்ம அது வந்து சூடும் இருக்காது, இயற்கையான ஒரு மண் புழு வரும் அதுல இருந்து கிடைக்கும். உரத்தை தான் நம்ம போடணுமே தவிர டைரக்டாட் வந்து கோழி எருவா வந்து நம்ம போட கூடாது. எக்காரணம் கொண்டு அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஆனா இந்த கோழி எருவை நீங்க போடுறதா இருந்தா என்ன செய்யணும், நீங்க சாயங்காலம் தனுப்பா இருக்கும் அந்த டைம்ல போட்டீங்கன்னா தண்ணி விடுவோம். அப்ப நைட்டு ஒரு 12 மணி நேரம் வந்து அங்க ஈரப்பதம் கிடைக்கும், அங்க சூடு தழிஞ்சிடும், அதனால செடிக்கு எந்த பாதிப்பும் வராது.
1: சரி, கீரைகள் அப்படிங்கும் போது என்னென்ன மையான கீரைகள், எந்த கீரை காசு அள்ளி எடுக்க வாய்ப்பு இருக்கு?
0: இப்ப கீரைகளை பொறுத்தவரையில நிறைய கீரை இருக்குது. சோப்பு கீரை, பச்சை கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, பசலைக்கீரை, உப்பை மீன் கீரை, குப்பை கீரை, முள்ளு கீரை, முருங்கைக்கீரை, முள்ளு முறுக்கு கீரை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இப்படி பல கீரைகள் இருக்கு, அகத்தி கீரை இருக்கு.
1: அன்னைக்கு கெட்டுக்கு 2 ரூபா அப்படிங்கிற நிலை இருந்த நிலையில மொய்ப்பு கூடுதலா இருந்தது. இன்னைக்கு 8 ரூபா ஆக்கியிருக்கேன் சார் கெட்டுக்கு, ஆனாலும் கூட என்னால கொடுக்க முடியல, இன்னும் தேவை அதிகமாயிருக்கு, அதனால எல்லாருமே ஈடுபாடு காட்டலாம் இந்த கீரையில அப்படின்னு எதை சொல்றீங்க?
0: சோப்பு கீரையில, மணத்தக்காளி கீரையிலயே என்ன செய்யாங்கன்னா ஆட்கள் விரும்பியாங்க, பொன்னங்கண்ணி கீரையிலயே ஆட்கள் விரும்பியாங்க. கரிசலங்கண்ணி 2 இருக்கு, கரிசலங்கண்ணி வெள்ளையும் மஞ்சளும் அப்படி 2 இருக்கு. அந்த கரிசலங்கண்ணி கீரையை பொறுத்தவரையில நம்ம வந்து தலைமுடி கருப்பு ஆகியதுக்கும், அடுத்து கண் குளிர்ச்சி ஆகியதுக்கும், இப்ப வந்து நல்ல ஹீட்டா இருக்கு, இந்த உடல் சூடை நம்ம குறைச்சோம்னா நோய் வந்து குறையும். அப்ப உடல் சூடு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம்னா, இந்த கீரைகளை நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கணும்.
1: நிலம் வந்து கட்டாந்தரையா இருக்கு, கீரை போட்டா வராது, கீரை வந்து ஒரு மெதுவான பயிர், நான் அந்த இடத்துல கீரை சாகுபடி செய்யணும், அதுக்கு நான் முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கை கையாளணும்?
0: நல்லா கட்டாந்தரையா கிளையல் போடுறதுக்கு கிளையல் ஆள் வர மாட்டாங்க. இப்ப ஒரு நாள் ஒரு கிளையல் போட்டா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுக்கணும், அது நம்மளால முடியாது. அப்ப அது என்ன செய்யணும், ஈஸியான வழி என்னன்னா, சாயங்காலம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாய்ச்சி விட்டா போதும். திருப்பி நீங்க என்ன செய்யணும், அதுல கொஞ்சம் இலை தலைகளா போட்டு விட்டணும். திருப்பி என்ன செய்யணும், கொஞ்சம் ஆட்டு உரமோ சாணி உரமோ ஏதோ இருந்தா அதுல போட்டு விட்டா போதும். திருப்பி என்ன செய்யணும்னா, தண்ணி அப்படி வாரத்துக்கு இப்படியே பண்ணிட்டு வந்த ஆட்டோமேட்டிக்கலாட்டி அந்த இடம் வந்து நல்லா குளிராகும். திருப்பி நீங்க மண் வெட்டி வச்சு நம்மளே கிளையல்
2: போடும் போது ஈஸியா மண் வேணும். அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் செம்மண்ணு, கொஞ்சம் மணல், கொஞ்சம் இயற்கை உரங்களை எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டாகும்.
1: விதை தெருவில் என்ன கவனம்,
2: நம்மளே விதை உற்பத்தி
1: பண்ணணும். ஆரம்பிக்கணுமா?
2: முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையாவது கொஞ்சத்தை வாங்கணும். வாங்கி அதை என்ன செய்யணும்னா, நம்ம விதை விதைக்க கூடிய நேரம் வந்து சாயங்காலம் இல்லாம காலையிலேயாட்டு நம்ம அதை விதைக்கணும்.
1: ஏன்னா
2: சாயங்காலம் நம்ம விதைச்சோம்னா நைட்டோட நைட்டு எறும்பு ஏதாவது எடுத்துட்டு போவோம். அப்ப நமக்கு வந்து என்ன செய்யாது,
1: தெரியாது.
2: காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்த நல்லா கிளையல் விட்டு விதைய விதைச்சு விட்டோம்னா நம்ம தண்ணி எல்லாம் தெளிச்சிருவோம். அப்போ 4 சைடும் எறும்பு வருதா கோழி கிண்டுதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதான்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணும் போது நமக்கு சரி, எறும்பு வருதுன்னா என்ன செய்வோம், கொஞ்சம் சீனி அதுக்கு பக்கத்துல போட்டா அதை எடுத்துட்டு போவோம், கொஞ்சம் பொடி அரிசி போட்டா
1: அதை கையாளணும்.
2: ஆமா, இல்லைன்னா என்ன செய்யணும், 4 சைடு வந்து வியாபம் முன்னாக்க

0: போட்டு விட்டா போதும். எக்காரணம் கொண்டு எறும்பு பொடியை வந்து என்ன செய்யக்கூடாது,
1: இது உங்க அனுபவத்தின் வெளிப்பாடு.
0: ஆமா, அந்த விதை விதைச்சிருக்க இடத்துல வந்து இலை தலைகளை போட்டு மூடி போடணும். அதுவும் நம்ம நல்லா ஹீட்டான இடத்துல வந்து போட்டோம்னா அது வந்து முளைக்காது. அடுத்து முளைச்சு வரும்போது தண்ணி தெளிக்கும் போது கூட தண்ணி குமுக்குன்னு விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும். பொதுவே வந்து எந்த செடியானாலும் சரி காலையிலயும் சாயங்காலமும் தான் தண்ணி விட்டணும், மத்தியானம் விடக்கூடாது. ஆனா சூடுல நிக்கும் போது தண்ணியை கொண்டு விடும் போது அது செடி வாடிக்கிறோம்.
1: சரி,
0: காலையிலயும் சாயங்காலம்.
1: சரி, விதை தேர்வு அப்படிங்கும் போது நம்ம சாதா கீரைகளை பறிச்சு விற்பனை பண்றோம், இதுக்குன்னு ஒதுக்கி விடணுமா?
0: ஆமா, என்னன்னா இப்ப வந்து ஒரு நாட்டுக்கீரை சிவப்பு தண்டு கீரைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த தண்டு கீரை வந்து முதல்லயே இந்த கீரை நான் வந்து விதைக்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடணும். ஏன்னா அது இப்படி வந்து நேர்னு வளரணும், இப்படி கவுரை அடிச்சு வந்துன்னா இந்த கவுரை ஃபர்ஸ்டே கிள்ளி விடணும். ஏன்னா தண்டு கீரை வந்து சிவப்பா நீளமா வளர்ந்தான் நமக்கு வருமானம். கட்டையா இருந்து சின்னதா வந்துட்டு உள்ளாட்டு வந்துன்னா வருமானம் இருக்காது, ஆட்கள் வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா இந்த கவர்ல வாரது வந்து சீக்கிரமா வந்து விளைஞ்சிரும். அப்படி விளையும் போது அதுல இருந்து வர விதம் வந்து சின்னதா தான் இருக்கும். அந்த தாய் தண்டு வந்து நல்லா தண்டா பொல பொலப்பா நைஸா இருக்கும், தண்ணி சேர்த்து அதிகமா இருக்கும். அதுல அந்த அதுல இருந்து வார விதையதான் நம்ம எடுக்கணும்.
2: என்ன மச்சான், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பணவிளை பி தங்கலீலா அவங்க ஏம்புட்டு அருமையா சொன்னாங்க. இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
3: ஆமா, அருமையான பல தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்க. இயற்கை உரங்களை பயன்படுத்தி தரமான கீரைகள் எல்லாம் பயிரிட்டு வராங்க. இயற்கை எரு தயாரிக்கிற முறையையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. நாமளே பயிர் செஞ்சது அதுவும் இயற்கை எரு போட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு திருப்தி கிடைக்குது.
2: மச்சான், நாம விவரங்களை தான் கேட்டிருக்கோம், நாம இன்னும் தோட்டம் போடல மச்சான்.
3: நெசந்தான் நெசந்தான் செல்வி, இவங்க பேச்சு அப்படி ஆணித்தரமா இருந்துச்சுன்னா பாரு, அதான் தோட்டம் போட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கவலைப்படாத மச்சான், உனக்கு தோட்டம் போட எல்லா ஏற்பாடையும் கூடிய சீக்கிரமே செஞ்சு தரேன். ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு ரெடி ஆகும்.
2: மச்சான்னா மச்சான் தான். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்க. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளையோரின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும் மாநில அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பாதுகாப்புத்துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளின் பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெகராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதளப் பதிவில், மன உறுதியோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர்

0: பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

நேர்மிப்போது 8:06. நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைப்போடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. குழந்தைகளின் கொலுசு சத்தமும் ஓடியாடி விளையாடும் சுட்டித்தனமும் குட்டி குட்டி சேட்டைகளும் குறும்புகளும் மழலை பேச்சுகளும் கேட்டால் நம்முடைய ஆயுள் கூட நீளுமே. ஒவ்வொரு வீட்டின் தேவதையாக, அப்பாக்களின் மகாராணியாக வீட்டில் எப்போதுமே மலர்ந்திருக்கும் அழகிய பூக்கள் தான் செல்ல சிட்டுக்கள். இவர்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகள் ஏராளம் ஏராளம். இவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் இனிய மேடைதான் இது. இதற்காக குழந்தைகளை நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண்ணாக 0465-2. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாம், 890-325-70-39.

0: கேட்ட பாடல் சத்தம் போடாதே படத்திற்காக சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து அப்படின்னு இப்ப கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? யானை விருது பாட போறீங்களா? பாடுங்க கேக்கலாம்.
2: அசங்கி அசங்கி நடந்து வாடு பார்க்க வாருங்கோல், தும்பி கை வீசி வருது பார்க்க வாருங்கோல், காலை காலை ஆசி வருது பார்க்க வாருங்கோல்.
0: யானை பாத்திருக்கீங்களா நீங்க? யானை பாத்திருக்கீங்களாமா?
2: ஆமா.
0: எப்ப பாத்திருக்கீங்க? கோயில் திருவிழாவிலயா? புக்ல பாத்திருக்கீங்களா? சரி, பிள்ளை என்ன படிக்கிறீங்க?

0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா, பெரிய படிப்பாச்சே. சரி சரி, அருமையா பாட்டு பாடினீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ, நன்றி.

0: நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரித்து வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்து கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? லக்ஷிதா, எங்கிருந்து? வீட்டுலதான். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இரணியல் கோணமா? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னமா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியா? சொல்லுங்க கேக்கலாம். பெரிய படிப்பாச்சே, படிச்சு பிள்ளைக்கு பெரிய ஆளாகி என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணுமா? கண்டிப்பா, நிச்சயமா, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி டாக்டராக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: Thank you.
0: நன்றி நன்றி.

0: நேயர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்கு வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். இப்போ வணக்கம் வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? குளச்சல இருந்து கவினா? கவின் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: மாம்பழம் பத்தி பாட போறேன்.
0: கவின்மா, மாம்பழம் பத்தி பாட போறீங்களா? பாடுங்க கேக்கலாம்.
1: மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், சிட்டிக்கோ மாம்பழம், அல்வா போன்ற மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா? இங்கே ஓடி வாங்குங்கள், பங்கு போட்டு தின்னலாம்.
0: கண்டிப்பா எனக்கு வேணும் கவின், அல்வா போல இருக்கும்னு சொல்றீங்க. மாம்பழம் எனக்கு தருவீங்களா கவின்? கண்டிப்பா தருவீங்க அப்படிதானே? எல்லாத்துக்கும் தருவேன் அப்படிதான் சொல்றீங்க. ஆனதுக்கு சரின்னு அர்த்தம் அப்படிதானே? சரி கவின், என்ன படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? பெரிய படிப்பாச்சு. கவினுக்கு என்ன வாகனம் படிச்சு? போலீஸ் ஆகணும் இல்லையா, காவலர் ஆகணும். நிச்சயமா வந்து நம்ம நாட்டை காக்கக்கூடிய அந்த காவல் படையில இருக்கிறதே ஒரு பெருமைதான். அந்த மாதிரி வந்து உங்களுடைய லட்சியம் கண்டிப்பா நிறைவேற வாழ்த்துக்கள் மா. பண்பலை 101 சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி நன்றி.

நேரம் இப்போது 8:20 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

நம்முடைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்கன்னு இப்ப கேட்டுடலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி. யார், எங்கிருந்து? எங்கிருந்துமா? கிருத்திகா, எந்த ஊர்ல இருந்து? பூதபாண்டியா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? கதை சொல்ல போறீங்களா? ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்குமே, கதை சொல்லுங்களேன் கேக்கலாம். தொப்பி மேல வச்சுக்கிச்சு. அப்புறமா அருமை அருமை கிருத்திகா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஒண்ணு பண்ணனா நம்மளை பார்த்து குரங்கும் அதே மாதிரி பண்ணும் அப்படிதானே? புத்திசாலித்தனமா தாத்தா வந்து பண்ணனால அவரோட தொப்பி எல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சு இல்லையா? நம்மளும் வாழ்க்கையில எப்பவுமே என்ன செய்யணும்? புத்திசாலித்தனமா இருக்கணும் இல்லையா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நல்ல கதையாச்சு, அருமையா சொன்னீங்க. நீங்க பிள்ளைக்கு படிச்சு என்ன வாங்கணுமா பெரிய பிள்ளையான பிறகு? கிருத்திகா, டாக்டர் ஆகணுமா? நிச்சயமா நிச்சயமா, நல்லா படிச்சு பெரிய பிள்ளையாகி டாக்டராக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி.

0: இப்போது 8:23 நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. உண்மையிலேயே குழந்தைங்கள்ட்ட பேசுறது அப்படின்னா அதனோட சுகமே தனிதாங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனோட சுகம். அவங்கள பார்த்தாலும் சுகந்தான், அவங்க கிட்ட பேசினாலும் சுகந்தான். அந்த வகையில குழந்தைகள் வந்து நம்மள அப்படியே பாட்டு கதை அப்படின்னு சொல்லி மகிழ்வோட வச்சிருக்காங்க. அடுத்த செல்லக்குட்டி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? பட்டாம்பூச்சி வர்ஷித். எங்கிருந்துமா? இருநீர் கோணத்தில் இருந்தா வர்ஷித். இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்லுங்க கேக்கலாம். தெரியுமா இவ்வளவுதான பிள்ளைக்கு தெரியுமா? திருக்குறள் நிறைய சொல்லி இருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அப்பவே இவ்வளவு குறள்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா? நிறைய குறள்கள் படிச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நல்லா நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுப்பாங்க திருக்குறள் நிறைய சொல்றவங்களுக்கு. அந்த மாதிரி வாங்கணும் சரியா வர்ஷித்? பிள்ளைக்கு என்ன வாங்கணும் படிச்சு? கலெக்டர் ஆகணும். ஆக அருமையான ஆசை. நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே மேல இருக்கணும் வர்ஷித், அப்பந்தான் நம்ம அந்த மாதிரி ஆகும். நிச்சயமா நீங்க கலெக்டராக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றிமா. நன்றி நன்றி. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நிறைய குழந்தைகள்கிட்ட நம்ம பேசியாச்சு இல்லையா? இப்ப நம்ம அப்படியே ஒரு பிரேக் பாட்டு கேட்டுடலாமா?

வித்யாசாகர் இசையில் கேட்ட பாடல் அபியும் நானும் படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியது. நேர்லி இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள். சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை செல்லங்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30.

0: சோலை. இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இலக்கிய சுடரில் இன்று தீதும் நன்றும் பிறர் தரவாரா உரை வழங்குகிறார் ப. தர்மலிங்கம் அவர்கள்.
1: அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்துடன் இன்றைய இலக்கிய சுடர் பகுதியில் சங்ககால இலக்கியம் புறநானூற்று பாடல் வரிகளான தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்னும் தலைப்பிலே ஒரு கருத்து பரிமாற்றம். உலகில் அதிசயமான தேசம் என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அது பாரத தேசமே ஆகும். இங்கு தெய்வம் மனிதனாக தோன்றியிருக்கிறார், மனிதர்கள் தெய்வமாக மாறியிருக்கிறார்கள். இங்கு மலைகளும் நதிகளும் மண்ணும் கூட புனிதமாக கருதப்படுவதைப் போல் வேறு எந்த நாட்டிலும் கருதப்படவில்லை. நலமிக்க நாலாயிரமும் நவரச தேவாரமும் கல்லை கனிய வைக்கும் வாசகமும் கம்பனின் தெள் அமுழ்தும் இந்த கருத்தையே வலியுறுத்துகின்றன. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை உயர்நிலைக்கும் உயர்த்துகின்ற பெருமையுடைய சொல்லே நாம் அனைவரும் மனதிலே கொள்ள வேண்டிய அற்புதமான வரிகளே தீதும் நன்றும் பிறதரவாரா. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தம்மை வளப்படுத்துகின்ற எந்த கருத்துக்களுக்கும் குறைவில்லாத பெருமையை பெற்றிருப்பது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். நாம் எல்லோரும் தமிழர்கள், நம் முன்னோர்கள் எல்லோரும் தமிழர்கள், அவர்கள் முன்னோர்களும் அதற்கு முன்னோர்களும் தமிழர்கள். ஆனால் இரண்டே வரிகளில் ஏழு வார்த்தைகளை மட்டுமே வைத்து தமிழரின் வாழ்வை சிறப்பு செய்த திருக்குறள் இன்று நமக்கெல்லாம் மருந்தாகிவிட்டது. பொதுவாகவே கடந்த கால நினைவுகளாலும் எதிர்கால கனவுகளாலும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது நம் மனதின் இயல்பு. இதனால் என்ன ஆகிறது என்றால் நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் இழக்கிறோம். என்னவெல்லாம் துன்பங்கள் அனுபவித்தேன் என்று கடந்த கால எண்ணங்களால் கவலைப்படும் மனதை பற்றி மகாகவி பாரதியார் பாடியுள்ள பாடல் மிகவும் சிறப்பானது. நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை என்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எவ்வளவு தூய்மையாக வைத்து தீது எதுவும் வராதபடி நன்மை மட்டுமே நம்முடைய உள்ளத்திலே தங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய மனதை எப்படி வைத்திருக்கிறோம் என்றால் குப்பை போல தூக்கி எறிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொத்தை போல சேர்த்து வைக்கும் குப்பை தொட்டியாக நம் மனதை வைத்துக் கொண்டால் நாள் போக போக நோய் உண்டாகும். நோய் உற்றும் போது என்னாகும்? அதனால்தான் கொன்றளிக்கும் கவலை என்னும் குழியில் வீழாமல் இருக்கும்படி அறிவுறுத்துகிறார் மகாகவி பாரதியார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பாடிய மகாகவி பாரதியார் பட்ட பாடுகள் கொஞ்சமா நஞ்சமா? ஆனால் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்றல்லவா பாடினார். பிரச்சனை பிரச்சனையில் இல்லை, மனதில், நம்முடைய மனதில். நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்கால எதிர்பார்ப்பு கவலைகள் எண்ணங்களில் உருவாகி நம்மை பயமுறுத்தும். கவலைகளை இறைவிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கச் சொல்கிறார் கவியரசு கண்ணதாசன். உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று வழிகாட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கை முறை, கல்வி, நட்பு, சேரும் சேர்க்கை போன்றவையே நம் எண்ணங்களுக்கு காரணம். அப்படியெனில் நாம் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து என்கிறார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். எல்லாவற்றிற்கும் காரணம் நம் மனந்தாம் என்று சொல்லுகின்றோம். இதிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு உடல் உறுப்பிலே இல்லாத ஒன்றை காரணப்படுத்திக் கொண்டு, இல்லாத ஒன்றை உயர்த்து பிடித்துக் கொண்டே தாழ்ந்த எண்ணங்கள், தூய்மையற்ற எண்ணங்கள், உறுதியற்ற சோம்பேறித்தனமான எண்ணங்கள், பிறரை பழிவாங்கும் எண்ணங்கள், சுயநலமிக்க எண்ணங்கள் போன்றவை மனதில் வளர்க்கப்பட்டால் அவையே நாளடைவில் பழக்கமாகி அதற்கேற்ற சூழ்நிலைகள் அமைந்து வாழ்வும் சீரழிந்து போகிறது. இதற்கு மாறாக அன்பு, கருணை, தூய்மை, பணிவு போன்ற நல்ல எண்ணங்கள் பழக்கமாகும் போது நல்ல சூழல்கள் உருவாகி உயர்ந்த வாழ்க்கை அமைகிறது. ஆகவே எண்ணம் போல் வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கிறது. விதை இல்லாமல் செடி இல்லை என்பது போல எண்ணங்கள் இல்லாமல் செயல் இல்லை. எப்படி புல்லும் புதரும் முளைக்காமல் பரவாமல் ஒரு தோட்டக்காரன் தன் தோட்டத்தை பராமரித்து கவனிக்கிறானோ அதை

போல் எப்படி நல்ல காய்கனிகளையும் பூக்களையும் பயிரிட்டு வளர்த்து பயன்பெறுகிறானோ அதே போல் ஒரு மனிதன் தன் மனம் என்ற தோட்டத்தில் நல்ல எண்ணங்களை விதைத்து பயிரிட்டு களைகள் வராமல் கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டும். அப்படி செய்தால் நல்ல பலன்கள் என்னும் நல்ல கனிகள் கிடைக்கும். நாம் தினமும் முயற்சி பயிற்சி என்று தொடங்கினால் நாளடைவில் நன்மைகள் வந்து சேரும். நேர்மறையான எண்ணங்களை உறுதியாக வளர்த்துக்கொண்டு நாம் நினைப்பதையே அடைகிறோம் என்று நம்பிக்கையோடு முயலும் போது ஆழ்மனதிலும் அது பதிகிறது. அதற்கேற்ற சூழ்நிலைகள் அமைந்து எண்ணங்கள் செயலாகி பயனாகிறது. எனவே நாமும் நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து பயிரிட்டு பயன்பெற வேண்டும். நல்லவர்களோடு சேர்ந்து இன்னொரு எளிதான முறையை நாம் கடைபிடித்து எப்படி வாழ வேண்டும் என்பதை, நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரையில் அவையார் வழிகாட்டுகிறார். இதனால் நம் சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் நல்ல பாதையில் பயணிக்கும். நம் எண்ணங்கள் ஒருமைப்படும் போது நாம் பேராற்றல் பெறுகிறோம். அத்தகைய பேராற்றலை உணர்ந்து சரியான முறையில் பயன்படுத்தினால் சாதனைகள் புரியலாம். ஆக நாமும் நம் உள்ளத்தை உயர்ந்த துணிவான நல்ல எண்ணங்களால் நிரப்பி விசாலமாக்குவோம், வாழ்க்கையை வளமாக்குவோம். உங்கள் இன்றைய சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் எண்ணங்களுக்கும் லட்சியங்களுக்கும் ஏற்ப நீங்கள் உயர்வீர்கள் அல்லது தாழ்வீர்கள் அல்லது அதே இடத்திலே நிற்பீர்கள். இது போன்ற உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் போது அந்த காரணங்களின் மேல் மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் என்ற கேள்வியை நாம் என்றைக்காவது உள்ளத்துக்குள்ளே கேட்டிருக்கிறோமா? தோற்கிறோம், அடுத்தவர்கள்தான் தோற்கடிக்கிறார்கள், அவர்களால் தான் தோற்றோம் என்று சொல்கிறோம். நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்டதுதான் சங்ககால புலவரான கணியம் பூங்குன்னனாரின் அற்புதமான வார்த்தைகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புகுவது அன்றே, வாழ்தல் இதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது இந்தலும் இளமே, மின்னொடு வானம் தந்தொளி தலை ஆனது, கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று, நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர், முறைவழி பாடும் என்பது நிறவோர் காட்சியின் தெளிந்தோம், ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இனிமே என்று வாழ்வின் முழு தத்துவத்தை சொல்கின்ற அற்புதமான வரிகள் இவை. குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏன் பெரியோர்களுக்கும் கூட இந்த பாடலின் உண்மையான தத்துவ வரிகளை புரிய வைத்துவிட்டால் எல்லோரிடத்திலும் அன்பு பண்பு பாசம் பிறந்து நல்ல சூழ்நிலை உருவாகும். இன்றைக்கு நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் என்று சொன்னால் நாம் அடைந்த வெற்றி மேன்மை இதற்கெல்லாம் காரணம் நாம் தான் என்று கொண்டாடுகிறோம். ஏதோ ஒரு நேரங்களில் வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டிய நேரங்கள் கவனிக்கவில்லை, சரியாக பின்பற்ற வேண்டிய விஷயங்களை பின்பற்றவில்லை, படிக்க வேண்டிய விஷயங்களை நாம் படிக்கவில்லை, தெரிந்து வைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து வைக்கவில்லை, அல்லது செய்ய வேண்டிய கடமைகளை நாம் ஒழுங்காக செய்யவில்லை என்று அர்த்தம். இதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே நேற்றைய பொழுது என்பது நமக்கு அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு, இது அறிவியல். உல்லாசமாக ஆடும் ஊஞ்சலிலே அமர்ந்து கொண்டு நம்மால் முன்னாடியும் போக முடியும், பின்னாடியும் போக முடியும். நாம் சற்று நேரத்திலே நாம் கவனக்குறைவாக இருந்தால் தூக்கியும் வீசலாம். ஆகவே வாழ்க்கையில் கவனமாக இருப்போம். நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடையாக விளையும். நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று சொல்கிறார். காலம் தாழ்த்துவது, மறந்து போவது, சோம்பலில் இருப்பது, நீண்ட தூக்கத்தில் இருப்பது, இந்த நான்கும் யாருக்கு குணமாக அமைகிறதோ அவர்களின் வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையாது. ஏனென்றால் நாம் தான் விரும்பி காலம் தாழ்த்துகிறோம், நாம் தான் மறந்து போவதாக பேசுகிறோம், நாம் தான் விரும்பி சோம்பலில் இருக்கிறோம், நாம் தான் விரும்பி 2 மணி நேரம் நீண்ட தூக்கத்தில் இருக்கிறோம். ஆகவே தீதும் நன்றும் பிறதரவாரா, எது நமக்கு அசௌரியமாக இருக்கிறதோ அங்கேதான் வெற்றியின் தொடக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டிலே ஒரு வழக்கம் இருந்தது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த நாட்டினுடைய மன்னனாக ஆக முடியும். ஆனால் அதற்கு ஒரே ஒரு விதிமுறை உண்டு. 3 ஆண்டுகள் இந்த நாட்டிலே மன்னனாக இருந்த பிறகு இந்த நாட்டின் எல்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றை கடந்து காட்டிலே கொண்டு விடுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை இருந்த காரணத்தினால் இந்த நாட்டினுடைய மன்னனாக வருவதற்கு பலர் தயக்கம் காட்டினார்கள். உடனே தண்டோரா மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு இது

0: செய்தியாக சொல்லப்பட்டது. ஒரு மன்னராக வந்தார். அவர் மன்னராக வந்து 3 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தது. தளபதிகள் எல்லாம் சேர்ந்து, காவலர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அந்த பல்லாக்கிலே ஏற்றிக்கொண்டு அந்த ஆற்றை கடந்து காட்டிலே விடுவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஏற்பாடு செய்கின்ற போது அந்த பல்லாக்கிலே ஏற்றி அந்த காவலர்கள் எல்லாம் அவரை அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து செல்கின்ற போது அந்த காவலர்கள் பார்க்கிறார்கள், இவ்வளவு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமர்ந்திருக்கிறார். காவலர்களுக்கு ஒரு சந்தேகம், இதுவரை நாம் எத்தனையோ மன்னர்களை ஆற்றை கடந்து கொண்டு விட்டிருக்கிறோம், அவர்களெல்லாம் ஐயோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நம்மிடம் போயிருந்து போய்விட்டது, பொன் இல்லை பொருள் இல்லை, நிராயுத பாணியாக செல்கின்றோமே என்று அந்த அளவு பயந்த குணத்தோடு சோகத்தோடு சென்றார்கள். ஆனால் இவர் அப்படி அல்ல, உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் சந்தோஷத்தோடும் செல்கிறார். காவலர்கள் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் இங்கே பொறுப்பேற்றவுடன் முதல் வருடத்தில் சிறைச்சாலையை வாடிய 100 பேரை கண்டுபிடித்து அந்த ஆற்றை கடந்து கொண்டு விட்டேன். காடுகளை எல்லாம் திருத்தி வளமாக்கி செழிப்போடு அதை நாட்டுக்கு பயன்பட செய்யுமாறு ஏற்பாடு செய்தேன். அடுத்த ஆண்டு 100 விவசாயிகளை அனுப்பினேன். ஏற்கனவே பழக்கப்படுத்தப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் அதிலே பயிரிட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய உணவு தானியங்களை பயிர் செய்ய சொன்னேன். அடுத்த ஆண்டு 100 பேரை அனுப்பினேன். அந்த 100 பேரும் படித்த இளைஞர்கள். அவர்கள் அங்கே சென்று கட்டிடங்களை எல்லாம் கட்டி எழுப்பி அங்கே தங்குவதற்கு போதுமான இடங்களை எல்லாம் வீடுகளை எல்லாம் கட்டி முடித்து வைத்திருக்கிறார்கள். என்னை நீங்கள் இன்று அந்த ஆற்றை கடந்து கொண்டு விடும் போது நான் போகின்ற இடம் காட்டுக்கல்ல, ஒரு புதிய நாட்டிற்கு என்று சொன்னார். ஆகவே நம்முடைய முயற்சி என்பது எப்போது இருந்தாலும் சரி, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். எந்த செயலை செய்யும் போதும் சில சமயங்களில் தோல்விகள் வருவது தவிர்க்க முடியாது. அந்த சமயங்களில் தோல்வியை வெற்றிக்கு முதல்படி என்று நினைத்துக் கொண்டு ஊக்கம் குறையாமல் செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் வேறு யாராலும் வரக்கூடிய செயல் அல்ல. அது நாம் வாழ்கின்ற போது நாம் எண்ணங்களும் நம் உள்ளங்களும் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய செயல்தான் என்பதைத்தான் தீதும் நன்றும் பிறதரவாரா என்று சொல்லக்கூடிய அற்புதமான வரிகள் நமக்கு வாழ்க்கை பாடமாக எடுத்து சொல்லுகின்றன.
1: இலக்கிய சுடரில் இதுவரை தீதும் நன்றும் பிறர் தரவாரா உரை வழங்கினார் பா. தர்மலிங்கம் அவர்கள். வானத்து நட்சத்திரங்களை இதுவரை நான் எண்ணி பார்த்ததே இல்லை, எல்லாம் சரியாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கைதான். இது கல்யாண்ஜி என்று அழைக்கப்படும் கவிஞர் வண்ணதாசனின் அழகான வரிகள். வரிகள் என்னமோ எளிமையான வரிகள்தான், ஆனால் அர்த்தங்கள் ஆழமானவை. அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இது குமரி பண்பலையின் இலக்கிய சோலையில் 2வது பகுதியான தேனமுது தொடரில் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சிறந்த படைப்பாளர்களை சந்திச்சுட்டு வர்றோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க நிறைய விவாதங்களை பார்த்தவங்க, ஒரு எழுத்தாளரா நிறைய மேடைகளை சந்திச்சவங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஜாக்குலின் மேரி அவர்கள். வணக்கம் அம்மா. ஒரு வழக்குரைஞரா முதல்ல பிரவேசிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா ஒரு எழுத்தாளரா வந்திருக்கீங்க. ஒரு வழக்குரைஞரா இருந்துட்டு எப்படி எழுத்து மேல ஒரு ஆர்வம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்க.
2: நான் வழக்கறிஞரா வரைக்கும் முன்னாடி சுஜாதா எழுந்தேன். அந்த புக்கை எனக்கு படிக்கிறதுக்கு வழக்கம், அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் நல்ல கதையெல்லாம் படிப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கும் போது எங்க அம்மால என்ன வேலையை கூப்பிட்டா கூட கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி, அது இல்லாத அந்த காலத்துல எல்லாம் நமக்கு இந்த பாலத்தின் பேப்பர் எல்லாம் கிடையாது. சாதனை வாங்கும் போது எல்லாம் பெரிய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் மிளகு மல்லி எல்லாம் நமக்கு வந்து பார்சல் பண்ணி தருவாங்க. அப்ப அது வீட்டுல அம்மா எல்லாம் கொண்டு வந்தவ அதை எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பர் எல்லாம் படிப்பேன். கூட அந்த ஜீரகம் அதெல்லாம் வரும் சின்ன துண்டு பேப்பர், அதுவும் படிப்பேன். இப்ப எனக்கு அந்த படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இருந்தது, அதுதான் இன்னைக்கு என்னைய எழுதுற அளவுல கொண்டு வந்தது. ஆனா நான் இப்படி ஒரு புத்தகம் எல்லாம் வெளியிடுறதே ஒரு பெரிய கதைன்னு தான் சொல்லலாம். எங்க ஊர் வந்து ஒரு கடற்கரை கிராமம் தூத்தூர். டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு நாங்க எங்க ஊர்ல அதுல வந்து நான் கொஞ்சம் நல்லா ஆக்டிவா வந்துட்டு இருக்கும்போது அங்க நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன். சோசியல் இதுல எல்லாம் யூத்ல இருந்திருக்கேன், இப்படி எல்லாம் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்க ஊருக்கு வந்து ஒரு பிரீஸ்ட் வராங்க. அவர் வந்து ஒரு தடவை டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் நினைச்சு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு நீங்க இப்படி சம்மந்த சமுதாயத்துல ஏதாவது ஆக்டிவா செய்யணும், இப்படியே இருந்துட்டு கூடாது. அப்படி பண்ணும்போது இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சு, இங்க பட்டதாரிகள் சூப்பர் மார்க்கெட், அப்படி பட்டதாரி அங்காடின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் தொடங்கலாம்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்க ஊர்ல இருந்த அதுக்கு ஷேர் எல்லாம் போட்டு அப்படி நாங்க தொடங்கணும். அவருக்கு எழுத்த மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அவர் சும்மா கவிதை இதெல்லாம் எழுதுவாங்க. அப்ப நாங்க அந்த மீட்டிங் எல்லாம் போகும்போது இவர் எழுதின கவிதை

0: நாங்க பாப்போம். பார்க்கும்போது நம்மவும் கவிதை எழுதணும்னு ஒரு உந்தல் வந்து அதுல வருது. அப்போ நாங்களும் சின்ன பேப்பர்ல நாலு வரி அஞ்சு வரி எல்லாம் எழுதி கொண்டு கொடுக்கும்போது அவர் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே எழுத தொடங்கி கொஞ்சம் நல்லா போனப்ப அவர் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்ஷன் எல்லாம் வேண்டாம், சரி ஒரு புக்காவே போடுங்கன்னு சொன்னாங்க. சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டோம். அதுக்கப்புறமா அது என்னமோ நாங்க தொடங்கின அந்த சமயம் அந்த சூப்பர் மார்க்கெட் உள்ளவங்க எல்லாருமே ஃபர்தரா அவங்க வேலைக்கு போனாங்க, படிக்கிறவங்க படிக்க போன, அப்படி எல்லாருமே பிரிஞ்சுட்டோம். நான் வந்து இந்த நேரில் வந்தேன், வந்து நட்பகிட்டா வந்தேன். அப்ப எங்க பக்கத்து ஆபீஸ்ல ஒருத்தங்க ஜூனியரா வராங்க. அவர் என்ன ஒரு நாள் கூப்பிட்டாங்க, மடங்கி ஒரு நெய்தல் இலக்கிய கூடுகை இருக்கு வாங்கன்னு நாகர்கோயில். அப்ப நான் நாகர்கோயில்தான் இருக்கேன், அதனால சரி நம்ம ஊர்ல தானே இருக்கும்னு சொல்லிட்டு நான் போனேன். ரெண்டு மூணு கூடுகைக்கு போனேன். போனப்ப அந்த விவாதம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச, அந்த புக்கை பற்றி அப்புறம் இலக்கியத்தை பற்றியுள்ள ஒரு விவாதம். இப்ப என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க ஒரு புக் எழுதக்கூடாதுன்னு. இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்தது எப்படி. அப்ப அதுக்கு முன்னாடி நான் புக்கை வாசிக்கும் போதெல்லாம் அதுல இப்படி வரும் அணிந்துரை எல்லாம் வரப்ப நான் யோசிப்பேன், புக்கே இப்படி வருது, அதுக்கிட்ட இந்த புக்கை பற்றி நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு உங்க அணிந்துரை எல்லாம் கொடுக்காங்களா அது எப்படி அப்படின்னு நமக்கு தெரியாது, இப்படி எல்லாம் யோசிப்பேன். அப்ப நான் இவர்கிட்ட கேட்டது அணிந்துரை அது இதனால நிறைய வரல, எனக்கு எப்படி எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. அது இல்லாம ஒவ்வொரு இடத்தை பற்றியும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இது உண்டு அப்படி இல்லை. அதனால எங்க அம்மா சொல்லி தந்ததும் பின்ன நம்ம கேட்டது கண்டது அதெல்லாம் வச்சு சமுத்திரத்தின் சக்கரவர்த்திகள் ஒரு புக்கை ஃபர்ஸ்டா எழுதுனேன். அப்படிதான் எனக்கு முதல் புக் வந்து வெளிவந்தது.
1: நீங்க பேசும்போது இடையில சொன்னீங்க எங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப அந்த ஊரை ரசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நான் பிறந்து வளர்ந்த ஊர் தூத்தூர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இதே நிலையத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி சகாய சுசி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரும் தூத்தூர்ங்கிற இதே கிராமத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் போது தூத்தூர் கிராமத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ நீங்க ஒரு அட்வொகேட்டா ஒரு எழுத்தாளரா நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதே தூத்தூர் பகுதியில இருந்து. உங்கள்ட்ட கேக்குறோம், எவ்வளவு பிடிக்கும் உங்க கிராமம், எவ்வளவு ரசிச்சிருக்கீங்க அந்த ஊரை?
0: எங்க ஊரை பற்றி பேசினாலே தூத்தூரம் சொன்னாலே முதல்ல சொல்றது எல்லாருமே அது வந்து ஃபுட்பால பற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ பிறந்த குழந்தை கூட ஒரு ஃபுட்பால் அப்படியே கால் வச்சு ஊருட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனது. இப்போ அப்பவே எங்களுக்கு டீம் இருந்துச்சு, அவங்கள மணல் வீரர்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு மணல் தான், நல்ல மணல் இருக்கும், அந்த மணல்ல தான் அந்த ஃபுட்பால விளையாடு விளையாடு அவங்க நிறைய ஊர்ல எல்லாம் போய் விளையாடி பரிசெல்லாம் பெற்றாங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் இந்தியன் டீம்ல எல்லாம் செலக்ட் ஆகி இருக்காங்க. அது போக பிள்ளைங்க எல்லாமே நல்ல ஆக்டிவ், கடற்கரையில நல்ல விளையாடுவாங்க, நீந்துவாங்க, எல்லாமே கடற்கரை சம்பந்தப்பட்ட நல்லா இது பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்ப படிச்சிருக்காங்க, அப்படி கல்வியிலையும் வளர்ந்து விளையாட்டுல வளர்ந்து எல்லாத்திலயுமே வளர்ந்துருக்கு. கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லாத்திலயுமே வளர்ந்துருக்கு. அப்போ எங்க ஊர்ல அன்னைக்கெல்லாம் தொழில் வந்து கடல் தொழில், அதுக்குள்ள வலை எல்லாமே எங்க பெண்கள் தான், அவங்களே அந்த வலைய இது பண்ணி நூல் வச்சு வலை முடிச்சு மால் முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப கொடுப்பாங்க, அதை வந்து ஞாயிற்றுக்கிழமானா எங்க ஊர் மக்கள் வந்து அந்த வலை யாரு கொடுத்தாங்களோ அவங்க வந்து ரெண்டு தெங்கலை இட்டது இழுப்பாங்க. இழுக்க காரணம் அவங்க முடிக்கிற அந்த கண்ணீர் ரொம்ப டைட்டா இருக்கணும்ல, அதுக்கு வேண்டி இழுப்பாங்க. அப்ப அதை இழுக்கும் போது அவங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க, நல்ல பாட்டு, அது எல்லாருமே ஒரே டூன்ல ஒரே ஸ்டெப் எல்லாம் வச்சு ரொம்ப எனக்கு அது பிடிக்கும், அதை பாத்துட்டு இருப்பேன். அது இல்லாம கடல்ல வந்து கரமடியன் வருது, வலையை உள்ளுக்கு போட்டுட்டு இழுக்கிறது, அப்படி இழுக்கும் போதும் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவங்களே எழுதி அவங்களே பாடினது, எல்லாருமே இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவங்க தொழில் பின்ன பெண்கள் அவங்க ஆண்களுக்கு வேண்டி உதவி பண்றது அப்படி அது நல்ல ஒரு இதுல கொண்டு போறதுனாலயும் அதனால எனக்கு எங்க ஊரு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
1: நீங்க பிறந்து வளர்ந்த ஊரை பத்தி இவ்வளவு நேரமா அழகா சொன்னீங்க. சரி, இப்போ ஒரு வழக்குறிஞரவும் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறமா உங்க தொழில் ரீதியா பார்க்கும்போது நீங்க முழுவதும் தினம் தினம் சந்திக்கிற ஆட்கள் வந்து உரிமைக்காக போராடுற ஆட்களா இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் பார்த்தா இலக்கியம் சார்ந்து ஓடும் போது இந்த இலக்கியம் வந்து உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு. இந்த உரிமையும் உணர்வும், இந்த வழக்குறிஞர் தொழிலும் இலக்கியமும் எப்போ ஒண்ணு சேர்ந்துச்சு?
0: இப்படி கேக்கும் போது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தொடர்பு சொல்லும்போது இவங்க உரிமைக்காக போராடுன்னு சொல்றீங்க இல்ல, அது பெண்கள் வந்து நிறைய போராடுதாங்க. அதுல வந்து நிறைய பேரு இழந்தும் போறாங்க மீண்டும் வராங்க. அப்ப இவங்களை நம்ம வந்து இழந்து போகாம அத நம்ம ஒரு கஷ்டத்துல இருந்து எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம எழுதினாதான், அந்த எழுத்து வழியா தான் அவங்க இப்படி வரும். இப்ப நான் வந்து கடைசியா பெண்களை பற்றி உள்ளவரு தான் எழுதினேன், அவள் ஒரு தேவதைன்னு, அந்த கதையிலே நான் இதைத்தான் எழுதினேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணால கைவிடப்பட்டு ஒரு குழந்தை அவங்களுக்கு இருக்கு, அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணவங்களும் ஒண்ணுமே தெரியாது, சோ சூசைட் பண்ணலான்னு போறாங்க. அது எங்க நிலத்தில் உள்ளதை பற்றி கடற்கரையை வச்சுதான் அதை எழுதினது. கடலுக்கு போறாங்க, பிறகு யோசிக்கிறாங்க, நான் ஏன் இறக்கணும், நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணதே அவன் நல்லா இருக்கா, நான் ஏன் இறக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வராங்க. வந்து குழந்தைய படிச்சு ஒரு டீச்சர் ஆக்குறாங்க, அவங்க வந்து வந்து இந்த ஒரு இது வந்து பெண்

0: ஒரு முன்மாதிரியா இருக்கும். அப்ப பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு கேஸ் கொடுத்து அப்படி வந்தா கூட அவங்களும் யோசிக்கலாம் இல்ல, நம்ம வாழ்க்கை என்னது. அப்ப அவங்களை இப்படி ஒரு இலக்கியம், அப்ப இதுல இருந்து இப்படி வரலாம், நம்மவும் எழும்பலாம், அந்த ஒரு உத்வேகம் கிடைக்கும். ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு.
1: ஒரு வழக்குரைஞரா தினம் தினம் நிறைய வழக்குகளை சந்திக்கிறீங்க. அப்படி சந்திக்கும் போது ஏதாவது ஒரு வழக்கு இல்லைன்னா ஏதாவது ஒருத்தருடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியும் போது, நம்ம ஏன் இதை எழுதக்கூடாது, எழுதலாமா அப்படிங்கிற எண்ணம் என்னைக்காவது வந்திருக்கா? அதை நீங்க என்னைக்காவது உங்களுடைய பேனால எழுதிருக்கீங்களா?
0: எழுதியிருக்கேன். முதல் முதலா நான் தனியா பண்ண ஒரு வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் தான். அது என்னை பாதிச்ச கேஸ் வேற. அந்த டிவோர்ஸ் நான் வழக்கு நடத்தும் போது எனக்கு இப்படி வந்திருக்கு, ஏன் இது எழுதக்கூடாது, எழுதணும்னு வந்திருக்கு, அதை நான் எழுதியிருக்கேன். அது என்ன, நான் வந்து முதல்ல தனியா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விவாகரத்து வழக்கு வருது எனக்கு. விவாகரத்து வழக்கு வரும்போது அந்த விவாகரத்து வந்து ரெண்டு பேருமே கடைசியில பிரிகிறாங்க. 3 வருஷம் காதலிச்சவங்க அவங்க. இப்ப இந்த காதலுக்கு அர்த்தம் இல்லை. அப்ப என்ன ஒரு காதல், இதை நம்ம ஏன் எழுதக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு 3வது புக் அதை போனது ஒரு சிறுகதை தொகுப்பண்ணும். அதுல நான் இந்த கதை பற்றி எழுதியிருக்கேன். ஆனா அந்த கதை எழுதின போது கேரக்டர் எல்லாம் அந்த பேரெல்லாம் போடாம வேற கேரக்டர் எல்லாம் வச்சா வேற பேரெல்லாம் மாற்றிதான் அந்த கதையை எழுதியிருக்கேன். கடலில் பெய்த மழையின் ஒரு சிறுகதை தொகுப்பு நான் எழுதியிருக்கேன். அந்த இதுல வந்து இந்த ஒரு கதையை அதில் ஆட் பண்ணிருக்கேன்.
1: ஒருத்தங்க எழுத்தாளரா மட்டும் இருக்காங்கன்னா அவங்க முழுவதுமே இலக்கியம் சார்ந்து இருப்பாங்க, இலக்கிய வட்டங்கள்ல இருப்பாங்க, ஏதாவது ஒரு அமைப்புகள்ல இப்படி இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு வழக்குரைஞராகவும் இருக்கிறீங்க, இலக்கியம்ங்கிறது வேற. அப்போ நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்க, வேலை பாக்குறீங்க, அந்த நீதிமன்ற வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி பறக்கும் உங்க மனசுல?
0: வந்து எனக்கு இந்த இலக்கியத்துல ஒரு ஆர்வம் இருந்ததுனால இந்த எழுதணும் எழுதணும்னு ஒரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாக்டவுன் வந்துச்சு இல்ல, அப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இல்ல கோர்ட்டும் போக முடியல, அப்ப எழுத கூட தோணல. நம்ம என்னைக்குமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கோம், அப்ப எல்லாம் வரும். நான் இங்க இருந்து வீட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும், பின்ன எனக்கு எழுத வேண்டியது எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு உட்காந்து எழுதுவேன். நைட் இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், நம்ம மனசும் ஃப்ரீயா இருக்கும்போது சரி ஏதாவது எழுதான்னு கொஞ்சம் கொஞ்சமா எழுத தொடங்குவேன். அப்படியெல்லாம் தான் இதுல வந்து இந்த ரெண்டுமே ஒரே நேரத்துல செய்யும் போது ரெண்டுமே நல்லா இருக்கும். இப்ப இதுல கொஞ்சம் டென்ஷனா இருக்கும்போது அது வந்து இதுல ரிலீஃப் ஆகும்.
1: 2011 முதல் முதல்ல உங்களுடைய புத்தகம் வெளிவந்திருக்கு. 2025 வரைக்கும் 5 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறீங்க. முதல் புத்தகம் சமுத்திரத்தின் சக்கரவர்த்திகள் அப்படிங்கிற புத்தகம் என்ன சொல்லுது?
0: அந்த புத்தகம் வந்து முதல்ல எழுதணும்னு சார் சொன்னதுனால எனக்கு எங்க ஊர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன் எங்க மக்களை பற்றி, எங்க மக்கள் படுத அந்த வலி, அவங்க உழைக்கிற அந்த உழைப்பு, அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும், ஆனா அது மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க மேலோட்டமா தான் தெரியுமே தவிர எதுவுமே தெரியாது. அவங்க இவங்களை பற்றி எழுதணும் எனக்கு இதுல ஒரு ஆர்வம் இருந்தா அது எழுதுனேன். அவங்க பண்ண பாட்டுகள் அதுல வரும். அன்னைக்கு வந்து சின்ன குழந்தைய தாலாட்டதுக்கு அவங்க பண்ண தாலாட்டு பாட்டுகள் அதுல வரும். இறந்தா எப்படி ஒப்பாரி எடுக்கிற திருவிழாக்கள் அதுல வரும். எல்லாம் மேக்சிமம் அதுல எல்லாமே மென்ஷன் ஆகுது. இன்னும் எங்க ஊரை பற்றி சொல்ல போனா, எங்க மக்கள் வந்து அன்னைக்கு படிக்கல, படிப்பறிவு இல்லாம தான் கடல்ல போனாங்க. ஆனால அவங்க வானத்தை பார்த்து மழை வருமா வராதான்னு இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். சில டைம் எங்க ஊர்ல எல்லாம் சினிமா எடுப்பாங்க. அப்ப சினிமா எடுக்கும் போது மழை மேகமா இருக்கும் சொல்லுவாங்க. நீங்க தைரியமா சினிமா எடுங்க, மழை வராது. அதே மாதிரிதான் மழை வரவே வராது. அது போல இவங்க ஆழ்கடல்ல போகும்போது அன்னைக்கு நைட்டு இருட்டுல எல்லாம் போகும்போது அவங்க ஒரு வெட்டம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கிராமத்துல இன்னைக்கு தான் எங்களுக்கு கரண்ட் எல்லாம் இருக்கு, அன்னைக்கு கரண்ட் இல்ல, சிம்மி விளக்கு தான். இப்ப இவங்க எப்படி கரைக்கு வராங்க, அது ஒரு குவஸ்டின். எங்களுக்கு கடற்கரை எல்லாமே கோயில் இருக்கும். அந்த கோயில உள்ள அந்த டவரை பார்த்தும், கைகளை பார்த்தும், பெரிய மரங்களை பார்த்தும் இப்படிதான் அவங்க கரைக்கு வந்தது. இந்த மாதிரியான அறிவு இருக்கு. இன்னைக்கும் இந்த தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்தாச்சு. இன்னைக்குதான் நமக்கு தெரியுது இந்த கருவிகளை பயன்படுத்தி மீன் எங்க இருக்கு, மீன் எங்க இல்ல. ஆனா அன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த இடத்துல இப்படி போன, இத்தனை அடி தாழத்துல போன மீன் கிடைக்கும், இந்த சீசன்ல இந்த மீன் கிடைக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது. பின்ன அவங்கள பொறுத்த மட்டுக்கும் எப்படி அந்த மீனை கரை சேர்க்கலாம் எல்லாமே தெரிஞ்சதுனால, இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தா கூட அப்படி அதை எடுத்துட்டு பாட்டு பாட்டை போட்டுட்டு ரீஅசம்பிள் பண்ணுவாங்க. அந்த அளவு எல்லா ஒரு கடவுள் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்காங்க. அப்படி எங்க மக்கள் நல்ல ஒரு இதில் இருக்காங்க. அப்ப அவங்கள பத்தி நம்ம ஏன் எழுதக்கூடாது, அந்த ஒரு இதுல எழுதினதான் இந்த புக்.
1: நீங்க படைத்த 5 புத்தகங்கள்ல உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான புத்தகம் எது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: எனக்கு 5 நெருக்கம்னு சொன்னா கூட எனக்கு இந்த முல்லை பெரியார், அதுவும் குயிலி, அந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது.
1: தேனமுது தொடரில் இதுவரை படைப்பாளர் ஜே ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம். உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் RR குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

0: இருக்கிறது.
1: நேரம் இப்போது 9:21:50. வானிலே வண்ண நிலா உலாவரும் வேளை நம்முடைய பண்பலை 101 பலம் வந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுவடியிருக்கும் கலிங்கரகுமார்மா.
0: உற்சாகமான வணக்கம் ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, தபால்காரன் தங்கை. இதுல டிஎம்எஸ் ஐயா சுற்றுலா அம்மா பாடுங்க. கரிகாலம் கட்டிடு தான் கல்லனை, நான் கண்டது குள் கட்டி கண்ணனை, கண் மன்னன் கரிகாலம் கண்ணனை.
0: நிச்சயமா இனிமையான அந்த உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நேர்மிப்போது 9:26 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி பெறும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இசையும் இனிய நினைவுகளும் இணையும் உங்களின் நேச வானொலி, அதுதான் நம்ம குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பினேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? லட்சுமி அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, குரல்ல தெரியுது. என்ன பாட்டு வேணும்? அந்த பாட்டு இல்லையா, ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்களுக்கான பாட்டை எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: நன்றிமா, நன்றி.

0: ஏய், இனிமையான இரவு, இதமான இசை உங்களுக்காக. குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியை அலங்கரிக்கு வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: ஆண்டியுலையிலிருந்து தங்கம்மா.
0: ஆண்டியுலையிலிருந்து தங்கம்மா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமா?
1: இருமலர்கள் ஒரு மகாராஜா ஒரு மகாராணி, நம்ம
0: ஒரு குட்டி ராணி. அப்படியே ஒரு வீட்டு சீனை வந்து அப்படியே காட்சியை பாடல கொண்டு வர போறீங்க இல்லையா? உங்களுக்காக அந்த பாடல் நிச்சயம் வந்துட்டே இருக்குமா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றிமா. நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 9:35. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி பெறும் குமரி நிலா. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிக்கும் அன்பு நேயர் யார்?
1: பாரசாலை.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் புதுமை. அல்ல, இது
0: நிச்சயமா உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி.

0: பொய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மீரா பொய்யா
1: மீரா

0: மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: நிலா பவனி பெறும் இந்த இனிய இரவு நேரத்தில் உங்கள் மனம் பெரும்பும் பாடலோடு இணைந்திருங்கள். குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்க நினைத்த பாடல் நாங்கள் ஒலிக்க தயாராக இருக்கிறோம். நேய விருப்பம் குமரி பண்பலை 101 பவனி பெறும் குமரி நிலா. உங்கள் குரல் எங்களுடன் இணையட்டும், உங்கள் விருப்ப பாடல் காற்றலைகளில் தவளட்டும். இனிப்பில் வரும் அடுத்த அன்பனை கேட்டுலாமா? வணக்கம்.
3: வணக்கம் அன்பான நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் சொல்லும் அன்பு நேயர் யார்?
3: வில்லுக்குறை திருவனை கோடை கண்ணன்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் ஐயா எனக்கு?
3: டி ராஜேந்திர பரப்பியல் ஒரு தாய் சபதம். சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது, மனசு தவிக்குது, அந்த பாட்டு மேடம்.
2: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 9:48. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி பெறும் குமரி நிலா. இரவின் அமைதியில் இசையின் இனிமையில் பவனி வருகிறது. உங்கள் குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு மறுகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மார்த்தாண்டம் வெட்டுமணி.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணையா?
1: மேடம், இந்த இரு வல்லவர்கள் சொல்லக்கூடிய திரைப்படத்தில இருந்து காவேரி கரையின் தோட்டத்திலே கானம் வந்தது தோழியேறி அப்படின்னு தொடங்கும்.
0: சரி, அப்படியே காவேரி கரை ஓரமா எங்களை பாட்டு வழியா கூட்டிட்டு போற போறீங்க இப்போ,
1: அப்படிதானே?
0: போயிடலாம், அவ்வளவுதானே? பாடலை கேட்டுலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: நேரம் இப்போது 9:53 நொடி. நேர்களே, வானிலே வண்ண நிலா, காற்றிலே இசை, உங்கள் விருப்பத்தோடு உலா வருகிறது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். ராதாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: நிகழ்ச்சியில?
0: நிச்சயமா ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

மேசை வரை கேட்டு மகிழ்ந்தது பவனி பெறும் குமரி நிலா. நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையான பாடல்களை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும், முயற்சித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் லாரன்ஸ், உதயபானு ஆகியோர். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் உரையாடி மகிழ்வுடன் விடைபெறும் உங்களின் அன்பு தோழி நான் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்.

இன்னும் சற்று நேரத்தில் ஜப்பானில் 2026 நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 20வது பதிப்பின் தினசரி நிகழ்வுகள் சிறப்பு அம்சங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியா 11 மணி ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரொம்ப அழகான பாடல்கள். அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போறோம். யார் யாரெல்லாம் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்க போறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி உங்களோட நான் சகா பார்த்திபன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பிபி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் என்ன ஆசை மச்சான் படத்துல இருந்து சோறு கொண்டு போற புள்ள அந்த சிம்மாடையறக்கு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையலையோட.

எஸ் 11 மணி 10 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. முத்து மணிமாலை அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப அழகான பாட்டு, எஜமான் படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அடி ராக்கு முத்து ராக்கு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் உங்களுக்காக அடுத்ததாக நிகழ்ச்சியில் கேட்டடைஞ்சிருங்க. இசையலையோட

எஸ் 11:16 ரொம்ப அழகான பாடல். ராக்குமுத்து ராக்கு பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா? எஸ்பிபி மற்றும் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் பாலபாரதி அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அமராவதி படத்தில் இருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமேன்னு தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரன் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. மே மாதம் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ரைட், அயன்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாக எங்கே இருந்தாய் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையில கூட.

எஸ் ரொம்பவே அழகான பாட்டில் என்மேல் விழுந்த மழைத்திலேயே இத்தனை நாளாக எங்கிருந்தாய் அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப அழகான பாடல்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டை வால் குருவி படத்திலிருந்து தான் அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேஜிஎஸ் தாஸ் பாடியிருக்காங்க. மும்மை தான் அவங்களுடைய அழகானவர்களில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ராஜராஜ சோழன் நான் அப்படிங்கிற பாடல்லாம் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

11:31 ரொம்ப அழகான பாடல். ராஜராஜ சோழன் நான் எனக்கு ஆளும் காதல் தேசம் நீதான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். கேஜேஎஸ்எஸ் அவங்களுடைய குரலில் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜேஎஸ்எஸ் தான் பாடியிருக்காங்க, சித்ரா கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஷா படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் அப்படிங்கிற பாட்டு தான் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:32 ரொம்ப அழகான பாடல். தங்க மகன் இங்கே சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். பாஷா பாடலேருந்து கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. சித்ராவினுடைய அழகான குரலில் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் தான் ஏரகமான அவங்களுடைய சில பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பாம்பே படத்திலிருந்து கண்ணால் நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையிலையோட.

0: எஸ் 11:43, ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜிதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக அடுத்ததாக வச்சுருக்கேன். பழனி பாரதி அவங்களுடைய கணவரிகளில் உருவான பாட்டு தான். பூவே உனக்காக படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடு தான் பூ பூத்தது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டுணைஞ்சிருங்க இசையிலையோட.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

எஸ் 11:48 ரொம்ப அழகான பாடல், சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான பாடம் தான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கங்கை அம்மன். அவங்களுடைய வரிகளில் இளையராஜா அவருடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. கோவில் காலை படத்திலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அடிமானா மதுரையில் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க சிலையோடு.

11:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். அந்த நிமிஷத்தில் அவவித் பாரதியில் முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சஹீரா ரசூல், இனிய இரவு வணக்கம் சஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம்ங்க. தொடர்ந்து பர்வத வர்தினி, இனிய இரவு வணக்கம் சார். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலாக ஒழித்து சோறு கொண்டு போகிறப்பில் அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது. முத்துமணி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றிங்க. புரசவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனி இரவு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன், இனி இரவு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராகவன், வானில் உழவும் நிலவழகு, மனதில் உழவும் பாடல் அழகு, மனசை மயக்கும் ராகம் அழகு, 102.3 தேனிலை இரவில் அழகு, தொகுப்பில் வழங்கும் கீதங்கள் புன்னழகு, இன்றைய நிகழ்ச்சிக்கு அழகு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன், ரொம்ப அழகுங்க. ஆர் ரமா, இனி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன், அன்பு அறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சொறு கொண்டு போகிறபுள்ள முத்துமணி அப்புறம் ராக்கு முத்துராக்கு பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னீர் செல்வம், ரொம்ப நன்றிங்க. பன்னீர் செல்வம் என்ன சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம், தொடர்ந்து தேனி ஹரி ராம், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், மனசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல் பாடலே அருமை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ராமகிருஷ்ண கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்லேருந்து ராமகிருஷ்ணன், தொடர்ந்து ஏழு கிணறு அப்தாஹீர், ஒரு பெரிய பொங்கல் அனுப்பியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலிருந்து இனி இரவு வணக்கம், நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எல்லோருக்குமே இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்பவே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பர்வதவர்தன் எஜமான் படத்திலிருந்து ஒழித்த பாடல், ராக்குமுத்து ராக்கு பாடல்கள், அமராவதியிலிருந்து ஒழித்த அந்த தாஜ்மஹால் தேவையில்லை அப்படிங்கிற பாட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெட்டை கவால் குருவி படத்திலிருந்து ஒழித்த ராஜராஜ சோழன் நான் பாடல் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றிங்க. தொடர்ந்து 11:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான், பழனி பாரதி அவங்களுடைய அழகானவர்களில், எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. அவள் ஒரு வாழா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். காதல் என்ன கண்ணா மூச்சு ஆட்டமா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கு. கீழ் இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

one. Send

சான்றுமே சுமைத்த

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே.

0: தாய்க்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா ஏங்குது இதயம், அட கொஞ்ச

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்போ பாட போற நாட்டு பாட்டை கேட்டுக்கடி. பாட்ட படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும்

தூக்க ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 4 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை தெய்வீக பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக வானின் தேவி எனும் பாடலை கேட்கலாம். SPB மற்றும் S. ஜானகி அவர்கள் குரலில்.

0: 4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணாத்தாள் திரைப்படத்திற்காக அம்மன் புகழை காண எனும் பாடலை கேட்கலாம் இளையராஜா அவர்கள் குரலில்.
1: ஜென்மம் ஏழு ஏழு வேண்டும்

நேரம் 4:10. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் வண்ணை இ பெருமாள், நாகஸ்வரம், ஏமச்சந்திரன் தமிழ்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ணை ஈ பெருமாள் நாகஸ்வரம், ஏமச்சந்திரன் தவிழ்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
2: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

நேரம் 5 மணி. பகவத் பாரத தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம். சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வா சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஷ்மே திவாகர ஆயுராரோ.